அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இந்த சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 28 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆவணி மாதம் 2 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19 தேதி புதன்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் இப்பொழுது கேட்கலாம் குரல் அமுதம்.

0: பிறருடைய மனைவி மீது ஆசை கொள்ளாதவனே இல்லற நெறியின்படி குடும்பம் நடத்தும் இல்வாழ்வான் ஆவான். குறள் எண் 147, அதிகாரம் பிறனில் விளையாமை.
1: அரணியலான் இல்வாழ்வான் என்பவன் பிறன் இயலால் பெண்மை நயவாதவன்.
0: பிறருடைய மனைவி மீது ஆசை கொள்ளாதவனே இல்லற நெறியின்படி குடும்பம் நடத்தும் இல்வாழ்வான் ஆவான். குறள் எண் 147, அதிகாரம் பிறனில் விளையாமை.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவு சார்ந்த அமைப்பை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். குழந்தைகள் தொடர்பான பாலியல் பதிவுகளை வெளியிட்டு விதிமீறலில் ஈடுபட்டால் மெட்டா நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட மூன்று பேருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணையை ஜம்மு காஷ்மீர் என்ஐஏ நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பை கிடங்கில் பற்ற தீயினை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத்துறையினர் கட்டுப்படுத்தினர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகம் தொடர்பான முன்னேற்பாடு ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதிய விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படும் வரை பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்க குழுவினரை தாம் கேட்டுக் கொண்டிருப்பதாக அந்நாட்டதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நாம் இப்பொழுது கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகின்றார் முனைவர் நா அரவிந்த் குமார் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி. இதில் சூழல் துளி வழங்குகின்றனர் பாவூர்ச்சத்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் பி.ஆர். பீட்டர் சந்திரசேகர் அவர்கள். 7:00 வணக்கம் பரணி. இதில் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குகின்றார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம். ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குகின்றார் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30

ஆங்கிலம் அறிவும். வழங்குகின்றார் தூத்துக்குடி சி. பிரபாவதி அவர்கள். 7:45 இன்றைய தினம். இன்று உலக மனிதாபிமான தினம் மற்றும் உலக புகைப்பட தினம். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்கின்றார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குகின்றார் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கு. சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சி. இதன் இன்றைய தலைப்பு, இன்றைய தலைமுறையை வழிநடத்துவது பெற்றோரா சமூக ஊடகங்களா? இன்றைய தலைமுறையை வழிநடத்துவது பெற்றோரா சமூக ஊடகங்களா? உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். காலை 10:02 BWF உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிகழ்வுகள் நாம் கேட்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து 10:12 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள் நேரலி நிகழ்ச்சியை நாம் கேட்கலாம். 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்று தெலுங்கானாவில் உள்ள மாமிச்சி பள்ளி குறித்த தகவல்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதியே, உங்கள் வீட்டில் பணம் சேமிக்கிறதுல யாருக்கு இல்லாடி? தோழிகளே, உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. 1 நலம்தானா நிகழ்ச்சியில் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகின்றார் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள். தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் சீந்தில் கொடியின் மருத்துவ பயன்கள் நாம் கேட்கலாம். பிற்பகல் 2 குக்கு, 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம். அக்குபஞ்சர் மருத்துவமும் வாழ்க்கை முறையும் இதன் நேர்முகத்தில் பங்கேற்க இருக்கின்றார் அக்கு ஹீலர் எம். ராஜேஷ் கண்ணன் அவர்கள். 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். இரவு 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை நாம் கேட்க இருக்கின்றோம். 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 9:00 இடைவிடாத இசை மலை, 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி. பக்கங்கள் பேசும் பருவங்கள் குறித்து நாம் கேட்கலாம். 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் விருப்ப பாடல்கள் ஒலிக்க நாம் கேட்கலாம். நேர்கள், இதுவரை இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்று ஒலிக்க இருக்கும் அத்தனை தகவல்களுடன் பாடல்களை கேட்டு ரசியுங்கள். நமது வானொலியின் நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேர்களை நீங்கள் அழைக்கலாம். 0462-256-1133 மற்றும் 3-2 அப்படின்ற இந்த எண்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக விருப்ப பாடல்கள் கேட்க அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9443-63-60-794. நேரில் நமது வானொலியில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த உங்களுடைய ஆலோசனைகளை தகவல்களை எங்களுடன் நீங்கள் கடிதங்கள் மூலமாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களது தகவல்களை குறைகளை நிறைகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள நீங்கள் அனுப்ப வேண்டிய கடிதங்கள் மூலமான விலாசம், நிலைய இயக்குனர் அன்பின் வரிகள் பிரிவு, திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி.

0: நேரம் 6:10. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந. அரவிந்த் குமார் அவர்கள்.
2: உயர்வுடன் வாழ நினைக்கும் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் எண்ணங்களை நெறிப்படுத்த வேண்டும். மனதில் தோன்றும் எண்ணங்கள்தான் மனித வாழ்க்கையின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமாக அமைகின்றன. ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் எழும்போது அதில் உறுதியும் சேர்ந்து தோன்ற வேண்டும். இல்லையெனில் செயல் வடிவம் பெற்றிருக்காது. மனம் சொல்லும் எண்ணங்கள் அனைத்திற்கும் கீழ்ப்படியாது. அதில் எது சரியோ அதை மட்டும் செய்ய முற்படுங்கள். சில சூழலில் நம் மனதில் எழும் எண்ணம் நம்மையே பலவீனப்படுத்திவிடும். எண்ணத்தை உங்களின் கட்டுக்குள் வைக்க வேண்டும். அதற்கு ஒரு வழியை சொல்கிறேன். உங்கள் மனதில் தோன்றும் எண்ணத்தை முதலில் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மனதில் தோன்றும் அனைத்து எண்ணமும் உண்மையானதில்லை என்பதை உணருங்கள். நடக்காத ஒன்றை குறித்து ஆழமான பயத்தை உங்களுக்குள் உருவாக்குவது எண்ணங்கள்தான். ஒரு செயல் நிகழ்ந்த பின் அதை குறித்து கற்பனையில் தோன்றும் எண்ணத்தை பற்றி துளியும் கவலை கொள்ளாதீர்கள். நான் செய்த செயலால் எனக்கு ஏதேனும் தீய விளைவு வந்துவிடுமோ என அஞ்சாதீர்கள். உங்களின் மனதில் அப்படி உருவாகும் எண்ணம் நீர்மேல் தோன்றி மறையும் குமிழி போன்றது. அந்த எண்ணம் அந்த நேரத்தில் மற்றும் வலுவாக தோன்றும். மனதில் உருவாகும் எண்ணமெல்லாம் கடல் மேல் எழுந்த அலை போல அடுத்த நொடி இல்லாமல் போகும் என்பதை உணருங்கள். ஒரு செயலை செய்துவிட்டேன், அதனால் எனக்கு துன்பம் வருமோ என சிந்திக்கத் தொடங்கினால் துன்பம் வருகிறதோ இல்லையோ நிச்சயம் எதிர்மறையான எண்ணங்கள் வரும். அவை இல்லாத ஒன்றை இருப்பதைப் போல் காட்டி உங்களை பயப்படச் செய்யும். எதிர்மறை எண்ணமும் பயமும் மனிதனின் மனதிற்குள் வந்துவிட்டால் போதும் வாழ்க்கையில் நிம்மதி போய்விடும். அந்த இரண்டையும் உங்களிடம் இருந்து விளக்க, எண்ணம் என்பது தோன்றி மறைவது, அதனால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என ஆழமாக உங்களின் மனதினுள் சொல்லுங்கள். உங்களின் மனதைரியம் எதிர்மறை எண்ணத்தை அழித்துவிடும். வாழ்க்கையின் போக்கில் வாழப் பழகுங்கள். எதற்கெடுத்தாலும் பயம் கொள்ளாதீர்கள். வாழ்வது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை மனநிறைவுடனும் அமைதியுடனும் வாழப் பழகுங்கள். எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்கள். யாரையும் குறைத்தும் என்ன வேண்டாம், நம்முள் குறை இருப்பதாகவும் என்ன வேண்டாம். நாம் வாழ்வது அழகான வாழ்க்கை. இயற்கையின் படைப்பில் நாமும் ஓர் அற்புதம் என்பதை முதலில் உணருங்கள். நம்மை நாமே ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்தை காணுங்கள், உள்ளத்தை அழகாக்குங்கள். உங்களின் முகத்தில் தோன்றும் புன்னகை உங்களை உலகத்தவர் முன்னிலையில் பிரகாசிக்கச் செய்யும். அந்த புன்னகை பலரின் காயங்களுக்கு மருந்தாகும். மகிழ்ச்சியும் மனதைரியமும் ஒருவரின் வாழ்க்கையில் இருந்தால் அவர்களைப் போல் உலகில் மிகப்பெரிய சாதனையாளர் யாரும் இல்லை. நன்மைக்கான விதைகளை நாளும் விதையுங்கள். அனைவரிடமும் அன்போடு பேசுங்கள். இந்த உலகில் அன்பிற்கு இயங்கும் உயிர்கள் அதிகம். என் உறவுகளோடு எப்போதும் பேசுகிறேன் என்கிறீர்களா? நான் சொல்வது உங்களின் இரத்த உறவுகளை மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் உள்ள உறவுகளையும் தான். சில நேர பயணத்தின் போது சில மனிதர்களை கண்டிருப்போம். அவர்கள் நம்மோடு உரையாட முயல்வார்கள், நாமோ பேசாமல் ஒதுங்கியிருப்போம். நீங்கள் மனிதர்களின் மனதை இனங்கண்டு கொண்டால் உண்மையானவர் யார் என்பதை எளிதில் உணர்ந்து கொள்வீர்கள். சாலையில் உள்ள எளியவர்கள் தன்னை யாரேனும் பார்த்து ஒற்றை புன்னகை புரிந்தால் கூட இந்த உலகில் கிடைத்தற்கரிய பரிசுக்கு தனக்கு கிடைத்து விட்டதாக எண்ணி மகிழ்வார்கள். அவர்களைப் போன்றவர்களுக்கு நாம் நம் அன்பின் மகிழ்வாய் புன்னகையை பரிசளிக்கலாம். ஏனென்றால் அவர்களுக்கு இயற்கையை தவிர துணை என்று வேறு யாரும் இல்லை. நாம் வாழும் இவ்வாழ்க்கை என்பது ஒரு அழகான புத்தகம். அந்த புத்தகத்தில் பல பக்கங்களை நாம் வெற்றி பக்கங்களாகவே வைத்திருக்கிறோம். அன்பினும் பேனாவை கொண்டு கருணை என்ற வார்த்தையை எழுதுங்கள். அந்த அன்பும் கருணையும் உங்களுக்கு தோன்ற முதலில் உங்களின் மன எண்ணத்தை நிர்வகிக்கத் தொடங்குங்கள். நம் மனதில் தோன்றும் எண்ணத்தில் பொறாமை, பேராசை, கர்வம் என்ற மூன்று குணத்திற்கான வித்துக்கள் இருப்பின் அதை அடியோடு கைவிட்டு விடுங்கள். இம்மூன்று குணத்திற்கான எண்ணங்கள் நம் ஆக்கத்திற்கு உகந்தவை அல்ல, நம் அழிவிற்கு துணை செய்பவை. உள்ளத்தின் தூய்மையும் நம் வாழ்வின் மேம்பாடும் நல்லெண்ணத்தினால் உதிப்பது.

0: நன்மையை சிந்திக்க கற்றுக்கொண்டால் எளிதில் மகிழ்வின் பாதையை அடைந்துவிடலாம். நாம் நன்மையை சிந்தித்து வாழும் சூழலில் நம்மை சுற்றி நடப்பதெல்லாம் நன்மையாகவே மாறும். இந்த உலகில் உள்ள அனைத்திலும் நன்மையை காணுங்கள். வாழ்க்கையின் மேன்மையையும் எளிதில் அடைவீர்கள். பயனற்ற எண்ணத்தால் விளைவது தீமையே என உணர்ந்துவிட்டால் ஒருபோதும் நம் மனம் தீய விளைவினை நோக்கிச் செல்லாது. நம் முன்னோர் கண்ட உயர்வான நெறிகளில் மனதை ஒடுக்குதலே மிகச்சிறந்த நெறியாக விளங்குகிறது. மனதில் எழுகின்ற எண்ணத்தை வென்றுவிட்டால் இந்த உலகத்தில் நம்மை வெல்ல யாரும் இல்லை என்பதை உணருங்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முயலுங்கள். அவசியமற்ற வருத்தங்கள் கவலைகளை ஒதுக்கி மகிழ்வுடன் வாழுங்கள். இந்த உலகின் அனைத்து இன்பமும் உங்களின் வாழ்க்கையில் தோன்றும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: நேரம் காலை 6:15. மற்றும் ஒரு நாளாய் அமைந்த இந்நாளை வணக்கங்களுடன் இறைவனை வாழ்த்தும் பாடல்களுடன் இனிதே மலர இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி.

குண்ட விநாயகா, விகட கிட விநாயகா, ராஜபுத்திர விநாயகா, பிரணவ விநாயகா, திசையாதி கிழக்கின் முகம் நோக்கி அமர்ந்த சூரிய சந்திர கோடி பிரகாசவோ மல்லால கணபதி, கபில கணபதி, துண்டி கணபதி, வக்ரதுண்ட கணபதி, மகோதர கணபதி, ஹேரும்ப கணபதி, கணநாத கணபதி, விக்னேஷ கணபதி, விக்னஹாரக கணபதி,

கணபதி, சகஜேச கணபதி, ஏகதந்த கணபதி, லம்போதர கணபதி, தூம்பிரவர்ண கணபதி, சிப்ர பிரசாதன கணபதி, தெற்கு திசை நோக்கி அருளும் விநாயகா, உனக்கு அர்ச்சனை முடித்து அபிஷேகமாகிறது.

15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: பக்தி பாடல்கள் ஒலிக்கும் வணக்க பூக்கள் நிகழ்ச்சியில் நாம் இணைந்து இருக்கின்றோம். பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆர். கிருஷ்ணராஜ் அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேரம் காலை 6:36. இறைவனையும் மறுமை நாளையும் நம்புகின்றவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்கின்றார் நபிகள் நாயகம். தொடர்ந்து கேட்கலாம் ஏஆர் ஷேக் முகமது அவர்களின் குரலில் பாடல்.
2: ஏழைகளுக்கு மருத்துவம் இலவசம்,

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

0: அடுத்த பாடலுடன் நிறைவு பெறுகின்றது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. இறை தேட மட்டுமல்ல வாழ்க்கை, இறைவனை தேடுவதும் தான் வாழ்க்கை. இறை பாடல்களுடன் ஒலித்தது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேர்களே, தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: சென்னை தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: காற்றில் இருக்கக்கூடிய தழைச்சத்தை கிரகித்து பயிருக்கு கிடைக்கும் வகையில் மாற்றி தரக்கூடிய நுண்ணுயிரிகள் மற்றும் மண்ணில் உள்ள கரையாத மணிச்சத்து, சாம்பல் சத்து, துத்தநாக சத்தை கரைத்து பயிருக்கு அளிக்கும் நுண்ணுயிர்கள் தான் உயிர் உரங்களாகும். அசோஸ் பயிரிலம் என்பது வளிமண்டலத்தில் உள்ள தழைச்சத்தை மண்ணில் நிலைப்பெற செய்யும் ஒரு வகை பாக்டீரியமாகும். இது பயிர்களின் வேர்பகுதியில் வாழ்ந்து காற்றில் உள்ள தழைச்சத்தை உறிஞ்சி நேரடியாக பயிர்களுக்கு வழங்குது. மேலும் பயிர் வளர்ச்சி ஊக்கிகளான இண்டோல் அசிட்டிக் அமிலம், ஜிப்ரலின், சைட்டோகைனின் போன்ற வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்வதால பயிரின் வளர்ச்சி நன்கு ஊக்குவிக்கப்படுது. வேளாண் விரிவாக்க மையங்களில் கிடைக்கக்கூடிய அசோஸ் பயிர் இல்லம் நெற்பயிருக்கும் சோளம், கம்பு, ராகி, மக்காச்சோளம், திணை, சாமை, எள், பருத்தி போன்ற பயிர்களுக்கும் ஏற்றதாகும். ரைசோபியம் என்பது பயிர் வகை செடிகளின் வேர்களில் வேர் முடிச்சுகளை உருவாக்கி காற்றில் உள்ள தழைச்சத்தை நிலைநிறுத்துது. இவை உளுந்து, பாசிப்பயிர், நிலக்கடலை போன்ற அனைத்து பயிர் வகை பயிர்களுக்கும் ஏற்றது. பாஸ்போ பாக்டீரியா தன் செல்களிலிருந்து சுரக்கக்கூடிய ஃபார்மிக் அசிட்டிக், புரோபியோனிக், லாக்டிக், கிளைகாலிக், பியூரிக் மற்றும் சக்சினிக் போன்ற அங்கக அமிலங்கள் மூலமாக கரையாமல் இருக்கும் மணிச்சத்தை கரைத்து பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலைக்கு மாற்றி கொடுக்குது. பாஸ்போ பாக்டீரியா அனைத்து பயிர்களுக்கும் அனைத்து பருவத்திற்கும் ஏற்ற உயிர் உரமாகும். அசோஸ் பயிரிலம், பாஸ்போ பாக்டீரியா ஆகிய ரெண்டு முக்கிய நுண்ணுயிரிகளையும் ஒரே கலவையாக கொண்ட கூட்டு உரம் அசோபாஸ் ஆகும். இதன் மூலம் பயிருக்கு தழைச்சத்தும் மணிச்சத்தும் ஒரு சேர கிடைக்குது. அசோபாஸ் தானிய பயிர்கள், சிறுதானிய பயிர்கள், நெல், தரிசு பயிர்களுக்கு ஏற்ற உயிர் உரமாகும். உயிர் உரங்களை பயிர்களுக்கு இடுவதால் பரிந்துரைக்கப்பட்ட ரசாயன உரங்களின் அளவில் 25% நாம் குறைத்திடலாம். உயிர் உரங்களை இடுவதால் அனைத்து பயிர்களிலும் 15-30% கூடுதல் விளைச்சல் கிடைக்கும். மண்ணின் வளம் அதிகரிக்கப்பட்டு மண்ணின் தன்மை கெடாமல் பாதுகாக்குது. மண்ணின் ஈரப்பதத்தை காத்து வறட்சியிலிருந்து பயிர்களை பாதுகாக்கிறது. வேர்களின் வளர்ச்சியும் தூர்களின் எண்ணிக்கையும் இதனால் அதிகரிக்கிறது. இது வளர்ச்சி ஊக்கிகளை சுரப்பதால் பயிர்களின் வளர்ச்சியும் அதிகரிக்கிறது. வேர்களும் திசுக்களும் வளம் பெற்று கதிர்களில் மணிகள் செழித்து வளர உதவும். நுண்ணுயிர் உரங்களை விதையுடன் கலந்து விதை நேர்த்தி செய்யலாம். நாற்றுகளை நுண்ணுயிர் உரக்கரைசலில் நனைத்து நடலாம், மண்ணில் இடலாம். ஒரு ஹெக்டருக்கு தேவையான 1 கிலோ திரவ நுண்ணுயிர் உரத்தை அரிசி கஞ்சியுடன் கலந்து கூழ் போல கரைசலாக்கி கொண்டு இந்த கரைசலை நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட விதையுள்ள பாத்திரத்தில் சிறிது சிறிதாக ஊற்றி நன்றாக கிளறணும். இதனால் ஒவ்வொரு விதையிலும் நுண்ணுயிர் கலவை நல்ல ஒட்டிக்கொள்ள ஏதுவாகும். இப்போது பார்ப்பதற்கு ஒரு மேல்பூச்சு போன்ற அமைப்பு ஒவ்வொரு விதையிலும் தெரியும். பின்னர் விதைகளை சாக்கின் மீது பரப்பி நிழல்ல சுமார் 30 நிமிடங்கள் உலர்த்தணும். இவ்வாறு உலர்த்தப்பட்ட விதைகளை உடனடியாக விதைக்கலாம். நாற்றுகளை பிடுங்கி வயலில் நடுவதற்கு முன்பு நாற்றின் வேர்பகுதியை மட்டும் நுண்ணுயிர் உரக்கரைசலில் நனைத்து பின்பு நடலாம். ஒரு ஹெக்டருக்கு தேவையான கரைசலை தயார் செய்ய 1 கிலோ திரவ நுண்ணுயிர் உரத்தை 40 லிட்டர் நீரில் கலந்து கரைசலாக்கி கொண்டு இந்த கரைசலில் நாற்றுகளின் வேர்களை சுமார் 30 நிமிடங்கள்

0: நெய்ம்படி வைத்திருந்து பிறகு நடவு செய்யணும். இதனால் நுண்ணுயிரிகள் அதிக எண்ணிக்கையில் வேர்களில் ஏற்றம் பெறும். மண்ணில் இடுவதற்கு ஒரு ஹெக்டருக்கு தேவையான 2 கிலோ திரவ நுண்ணுயிர் உரத்தை 25 கிலோ மண் மற்றும் 25 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்தோட கலந்து ஒரே சீராக தூவணும். இவ்வாறு நிலத்தில் நேரடியாக இடுவதால நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை மிகுதியாகி பயிர்களுக்கு அதிக அளவில் சத்துக்கள் கிடைக்கும். உயிர் உரங்களை பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு உகந்த உயிர் உரங்களை பயன்படுத்தலாம். நுண்ணுயிர் உர பாக்கெட்டுகளை உலர்ந்த குளிர்ச்சியான இடங்களில் சேமித்து வைக்கணும். நுண்ணுயிர் உரங்களை பூச்சிக்கொல்லி, புஞ்சானக்கொல்லி மற்றும் களைக்கொல்லிகளுடன் கலந்து இடக்கூடாது. விதையுடன் கலக்கும் புஞ்சானக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது நுண்ணுயிர் உரங்களை கடைசியாக கலக்க வேண்டும். நுண்ணுயிர் உரங்களை அதிகாலை நேரத்தில் பயன்படுத்த வேண்டும். நுண்ணுயிர் உரங்கள் விதைகளுடன் ஒட்டிக்கொள்வதற்கு அரிசி கஞ்சியை பயன்படுத்தலாம். ரசாயன உரங்களுடன் நுண்ணுயிர் உரங்களை கலந்து இடக்கூடாது. நிலத்தில் இடும் நுண்ணுயிர் உரங்கள் நன்கு செயல்படுவதற்கு நிலத்தில் தொழு உரங்கள் மற்றும் அங்கக பொருட்களை அதிகம் இட வேண்டும். விவசாயிகள் தங்களிடம் உள்ள விதைகளை விதைப்பிற்கு முன் விதை பரிசோதனை செய்து அதன் தரத்தை உறுதி செய்து கொண்டு பின்னர் விதைக்கவும். விதையின் தரமானது அதன் முளைப்பு திறன், புற தூய்மை, ஈரப்பதம் மற்றும் பிறரக கலவன்கள் இல்லாமல் இருப்பது போன்ற காரணிகளால் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதிக முளைப்பு திறன், கல், மண், தூசி இல்லாத மற்றும் உடையாத முழு விதைகள், அளவான ஈரப்பதம், பிறரக கலப்பு இல்லாத இன தூய்மையான விதைகளை விதை பரிசோதனையின் மூலம் உறுதி செய்து விதைக்கும் போது அனைத்து விதைகளும் முளைத்து பயிர் எண்ணிக்கை சரியான அளவில் பராமரிக்கப்பட்டு மகசூலும் அதிகரிக்கிறது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு வருமானமும் அதிகரிக்கிறது.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாச மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 81 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 65 அடி.
1: பாபநாச மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 31% முதல் 58% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

0: மணி 55 நிமிடம். தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர்

0: 4:55 தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஹரிணி. தென்காசி மாவட்டம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி 8 படிக்கிறேன். புயல், சுனாமி போன்ற சமயங்களில் பனைமரங்கள் உயிர்களை காத்துள்ளன. அவற்றின் வலிமையான தண்டு மற்றும் இலைகள் பலத்த காற்றை தாக்கும் மின்னல் தாக்குகளிலிருந்து பாதுகாக்கவும் இவை உதவுகின்றன. பனைமரங்கள் பறவைகள், விலங்குகள், குறிப்பாக யானைகள் மற்றும் பூச்சிகளுக்கு உணவு மற்றும் வாழிடமாக அமைகின்றன. இது மனித விலங்கு மோதலை குறைக்க உதவுகிறது. குறைந்த நீர் தேவை மற்றும் கார்பன் உறிஞ்சும் திறன் கொண்ட இந்த மரங்கள் பசுமை பரப்பை அதிகரித்து சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்துகிறது. பனைமரம் வெறும் மரம் அல்ல, அது தமிழ் மண்ணின் அடையாளம், விவசாயங்களின் நண்பன் மற்றும் சூழலின் காவலன். பனைமர வளர்ப்பு என்பது சூழல் பாதுகாப்போடு பொருளாதார மேம்பாட்டையும் உறுதி செய்யும். பனைமரத்தை பேணி வளர்ப்போம். பனைமரம் வளர்த்தால் பருவம் தலைக்கும். நன்றி.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
2: என்னுடைய பெயர் ஹரிணி.
1: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் PR பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள்.
3: இனிய காலை வணக்கம். இயற்கை வாழ்ந்தால் நாமும் வாழ்வோம். மண் என்பது அது உயிர்கள் நிறைந்த ஒரு உலகம். மனிதர்கள் வாழ்வதற்கு பூமி எவ்வளவு முக்கியமோ அந்த பூமியின் மேலிருக்கும் மண் அதைவிட முக்கியமானது. மண்ணுக்கு கீழே எண்ணிலடங்கா உயிரினங்கள் வாழ்கின்றன. ஒரு கைப்பிடி ஆரோக்கியமான மண்ணில் உலக மக்கள் தொகையை விட அதிகமான நுண்ணுயிர்கள் இருக்கலாம் என்று அறிவியல் ஆய்வுகள் கூறுகின்றன. ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் மண்ணை உயிரோட்டத்துடன் வைத்திருக்கின்றன. காடுகளுக்கு யாரும் உரம் போடுவதில்லை, அதற்கு யாரும் தண்ணீர் ஊற்றுவதில்லை. இருந்தும் மரங்கள் செழித்து வளர்கின்றன. அதற்கு காரணம் மண்ணில் வாழும் உயிரினங்கள்தான். உதிர்ந்த இலைகளையும் கிளைகளையும் இவை சிதைத்து மீண்டும் தாவரங்களுக்கு உணவாக மாற்றுகின்றன. இதுவே இயற்கையின் அமைதியான மறுசுழற்சி என்பர். மண்ணின் வளத்தை பாதுகாக்கும் முக்கிய வீரன் மண்புழு. உழவனின் நண்பன் என்றும் அழைக்கப்படும் மண்புழு மண்ணுக்குள் சுரங்களை உருவாக்குகிறது. இதனால் காற்றும் நீரும் எளிதில் மண்ணுக்குள் செல்கின்றன. அது வெளியிடும் கழிவுகள் இயற்கை உரமாக மாறுகின்றன. ஒரு மண்புழு தனது வாழ்நாளில் மண்ணில் அமைப்பையே மாற்றும் திறன் கொண்டது. மண்ணுக்கும் மரங்களுக்கும் இடையே ஒரு மறைமுக இணையம் இருப்பது உங்களுக்கு தெரியுமா? பூஞ்சைகளின் மெல்லிய இலைகள் பல மரங்களின் வேர்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கின்றன. இதை அறிவியலாளர்கள் வுட் வைட் வெப் என்று அழைக்கின்றனர். இந்த இயற்கை வலை அமைப்பின் மூலம் மரங்கள் ஊட்டச்சத்துக்களையும் சில நேரங்களில் ஆபத்து குறித்த தகவல்களையும் பரிமாறிக்கொள்கின்றன என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உலகில் உள்ள காடுகள் மற்றும் தாவரங்களை விட மண் அதிக அளவில் கரிம கார்பனை சேமித்து வைக்கிறது. மண் ஆரோக்கியமாக இருந்தால் வளிமண்டலத்தில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு ஒரு பகுதி மண்ணில் பாதுகாப்பாக சேமிக்கப்படுகிறது. ஆனால் மண் சேதமடைந்தால் அந்த கார்பன் மீண்டும் வளிமண்டலத்திற்கு சென்று புவி வெப்பமயமாதலை அதிகரிக்கிறது. இந்த உலகம் எதிர்கொள்ளும் மிக பெரிய சுற்றுச்சூழல் சவால்களில் ஒன்று மண் சீரழிவு. நாம் பெரும்பாலும் மண் மாசுபாட்டை பற்றி அதிகம் பேசுவதில்லை. ஒரு முறை மண் நச்சுத்தன்மை அடைந்தால் அதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர பல ஆண்டுகள் ஆகலாம். இயற்கை 1000 ஆண்டுகள் உருவாக்கிய செல்வத்தை மனிதன் சில ஆண்டுகளில் இழக்கச் செய்கின்றான். மண்ணில் காலடி வைக்கும் ஒவ்வொரு முறையும் அது வெறும் நிலமல்ல, கோடிக்கணக்கான உயிர்கள் வாழும் ஒரு அமைதியான உலகம் என்பதை நினைவில் கொள்வோம். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் PR பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7 மணி. நாம் இணையும் இந்நிகழ்ச்சி வணக்கம் பரணி.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: அன்பு நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் யோ. நேரில் 8 மணி வரைக்கும் அட்டகாசமான பாடல்களோட அற்புதமான தகவல்களை அளித்தரும் வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் நாம் இணைகிறோம். உங்கள் வாழ்க்கை பாதையில் உங்கள் வெற்றிக்கான பயணத்தை நிறுத்தாமல் தடைகளை தாண்டி முன்னேறி போய்கிட்டே இருங்க. இது உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும் நிகழ்ச்சி தொழில் தொடங்கவும். புதிய தொழில் சார்ந்த தகவல்களை கற்றுக் கொடுக்க நம்ம கூட இணைகிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். வணக்கம் சார், இன்னைக்கு என்ன மாதிரியான தகவல்களை எங்களுக்காக தர காத்துட்டு இருக்கிறீங்க?
3: மரம் வாங்கி அறுத்து மரமாக விற்பனை செய்வது அல்லது ரெடிமேட் கதவு டோர் பர்னிச்சர்கள் மர பர்னிச்சர்களை தயாரித்து விற்பனை செய்வது இப்போது தென் மாவட்டங்களிலே மிக சிறந்த அளவிலே வளர்ந்து வருகிறது. கொச்சி, தூத்துக்குடிக்கு நீங்கள் துறைமுகத்துக்கு சென்றால் பார்க்கலாம். மலேசியா போன்ற நாடுகள், தென்னாப்பிரிக்கா, சீனா போன்ற நாடுகளிலிருந்து பெரிய உயரமான வெயிட்டான அருமையான தேக்கு மரங்கள், அதுபோல் அந்த நாடுகளிலே கிடைக்கக்கூடிய பர்னிச்சர்கள் செய்வதற்கு தகுதியான மரங்கள் எல்லாம் கப்பல் கப்பலாக இறக்குமதி ஆவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பர்னிச்சர்களையும் தென்னாப்பிரிக்கா, சீனா போன்ற நாடுகளிலிருந்து மர பர்னிச்சர்கள் அருமையாக தயாரிக்கப்பட்டு வரவழைத்து நம்முடைய வியாபாரிகள் தென்னிந்தியா முழுவதும் விட்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டில் பெரிய கடைகள் அனைத்திலுமே வெளிநாட்டு பர்னிச்சர்கள் தான் விற்பனை ஆகின்றன. அதே நேரத்தில் பல பெரிய நிலச்சுவாழ்ந்தார்கள், வசதி படைத்தவர்கள், இந்த வெளிநாட்டு பொருட்கள் அவ்வளவு தரமாக இல்லை, கொஞ்ச நாள் தான் அந்த கண்ணாடிகள்லாம் உடைந்து விடுகின்றன என்றெல்லாம் நினைப்பதால் இப்போது முன்பு போல் மர ஆசாரிகள் அது சம்பந்தமான தொழில்நுட்பக்காரர்களிடம் மரங்களை வாங்கி கொடுத்து தங்களுக்கு தேவையான வீடு கட்டும்போது அதற்கு தேவையான பொருட்கள், வீட்டிலுக்கு வீடு கட்டிய பிறகு பர்னிச்சர்கள் தனி அறையாக பிரிப்பது போன்ற பல்வேறு வகைகளுக்கு மரம் தேவைப்படுகிறது. நம்முடைய தென் மாவட்டம் என்று சொல்லக்கூடிய நம்ம தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் அது சார்ந்த வனப்பகுதிகளில் ஏராளமான மரங்கள் அரசாங்கம் கான்ட்ராக்ட் விட்டு விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. அவற்றை கேரளா நண்பர்கள் தான் அதிக பேர் கான்ட்ராக்ட் எடுத்து அவற்றை வெட்டி சென்று கொண்டிருந்தார்கள். இப்போது தமிழ்நாட்டில் மக்கள் தேவை, மக்களுடைய பர்னிச்சர்களுக்கான தேவையும் மரப்பொருள்களுக்கான தேவையும் அதிகரித்து விட்டது. மக்களிடம் வாங்கு சக்தி இருப்பதால் மரம் வாங்கி அது அழகு பொருட்களாக அருமையான பர்னிச்சர்களாக அதிக செலவானாலும் பரவாயில்லை என்று கொடுத்து அந்த வண்ண மையங்கள் பல்வேறு வண்ணங்களிலே பல்வேறு கைவினை பொருட்கள் செய்வது போல் ஒரு கதவு இருக்கிறது. அதை கைவினைஞர்கள் அழகான நீங்கள் சொல்லுகிற சுற்றுலா சீன் அல்லது அருமையான இயற்கை காட்சி அல்லது கடவுளுடைய படத்தை தத்ரூபமாக உருவாக்கி அந்த ரெடிமேடாக கதவுகளை விற்பனை செய்கிறார்கள். இதுபோல்தான் நூற்றுக்கணக்கான வகை பொருட்கள் தரமாக தயாரிக்கப்பட்டு வெளிநாட்டு பொருட்களை விட மிக மிக பார்ப்பதற்கு அழகான பொருட்களை வெயிட்டாக பல வருடங்களுக்கு உழைக்கக்கூடிய மர ஜாமான்களை நம்முடைய வடநாடுகளிலிருந்து வந்து இங்கே தங்கியிருக்கிற மர வேலை செய்யக்கூடியவர்களும் மற்ற இதர மாநிலங்களிலே வந்து இங்கே தங்கியிருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் அருமையாக மிக விரைவாக இந்த கருவிகளை கொடுத்து விட்டால் அனைத்துக்கும் கருவிகள் வந்து விட்டன கொடுத்து விட்டால் தரமான மர ஜாமான்களை தயாரித்து தருகிறார்கள். அதை நீங்கள் உங்களுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம், அதை கடையிலே வைத்து விற்பனையும் செய்யலாம். அந்த அளவிலே மரம் குறைந்த விலையில் கிடைக்கிறது. வெளிநாடுகளில் இருந்து அரசு எவ்வளவு மரங்கள் வேண்டுமோ வரியை கட்டி நீங்கள் இறக்குமதி செய்யலாம் என்று சொல்கிறது. இந்தியாவுக்கு விற்பனை செய்வதற்கென்றே பல நாடுகள் மரங்களை வளர்த்து இந்தியர்களுக்கு குறிப்பாக தென் மாவட்டங்களில் தென் மாநிலங்களில் உள்ளவர்களுக்கு என்ன மரம் தேவையோ அதை வளர்த்து அதை ஆர்டர் எடுத்து கொண்டு வந்து துறைமுகத்தில் கொண்டு வந்து நிறைய கோடான கோடிக்கு அடுக்கி வைத்திருப்பதை நீங்கள் போனால் பார்க்கலாம். அப்படி இறக்குமதியை அரசு ஊக்குவிப்பதால் வெளிநாட்டு மரங்கள், வெளி மாநில மரங்கள், தமிழ்நாட்டிலே ஏலமிடப்படுகிற இதர மாவட்டங்களில் இருந்த மரங்களை எல்லாம் நீங்கள் வாங்கி வந்து மரமாக விற்கலாம். அந்த இயந்திரம் பல்வேறு 2 லட்சம், 3 லட்சம் என்று ஒவ்வொரு வகையான

0: இயந்திரங்கள் விற்பனையாகின்றன. அந்த மரத்தை அறுத்து பலகையாக மாற்றி அதுக்கு தேவையான சைஸிலே கட் பண்ணி அதை தமிழ்நாடெங்கும் உள்ள மரப்பொருட்கள் அல்லது பலகைகள் விற்பனை கடைகளுக்கு அனுப்பலாம். இது முதல் தொழில். அதன் பிறகு பக்கத்திலேயே ஒரு ஷெட்டு இருந்தால் இந்த மரங்களை கொண்டு என்னென்ன சிறிய பொருட்கள் தயாரிக்கலாம், விற்பனைக்கு ஏற்றாற்போல் சில பொருட்களை தயாரித்து விட்டு விற்பனை செய்ய முடியாமல் இருக்கக்கூடாது. காரணம், நாம் ஒரு சோஃபா தயாரிக்க 15,000 ரூபாய் ஆகிறது என்றால் 10,000 ரூபாய்க்கு வெளிநாட்டு பொருள் வருகிறது. அதிகபட்சம் பேர் வெளிநாட்டு பர்னிச்சர்களை வாங்குகிறார்கள். ஒரு சிலர் மட்டுமே தரமான இந்திய பொருட்களை விரும்புவார்கள். எனவே விலை அதிகமாகி விடக்கூடாது, விற்பனை செய்யக்கூடிய நிலைகள் இருக்க வேண்டும். உங்களிடம் வாங்குகிறவர்களுக்கு 10 முதல் 15% லாபம் இருந்தால்தான் விற்பனை செய்வார்கள். எனவே தரமான ஊழியர்களை பயிற்சி கொடுத்து அவர்களை வேலைக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். தரமான பொருட்களை மட்டுமே தயாரித்தால் இன்றைய காலகட்டத்திலே ஃபர்னிச்சர் மர ஜாமான்கள் விற்பனையிலே நீங்கள் சோபிக்க முடியும். அதேபோல் தரமான மரங்களை பார்த்து வாங்குவதற்கு நீங்கள் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும், அனுபவப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த மரங்கள் தரமாக இல்லாமல் நீங்கள் அறுத்து விற்பனை செய்தால் வாங்குகிறவர்கள் பல சோதனைக்கு உட்படுத்தி அந்த மர பலகைகளை மர ஜாமான்களை வாங்குவார்கள். அப்போது நீங்கள் தரமாக மரமாக வாங்கி அதை கட் செய்து விற்பனை செய்யலாம். நீங்களே பர்னிச்சர்களாகவும் தயார் பண்ண விற்கலாம். பர்னிச்சர்கள் தயார் பண்ணுகிறவர்களுக்கு நீங்கள் இந்த மரங்களை மொத்தமாக கொடுத்து வாரந்தோறும் அந்த பணத்தை வசூல் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தால் உங்களிடம் விரும்பி வாங்குவார்கள். காரணம், அவர்கள் விற்பனை செய்ய செய்ய அந்த தொகையை உங்களிடம் கொடுப்பார்கள். இந்த அளவுக்கு இன்று ஏனென்றால் எல்லாம் கடனுதவி என்று ஆகிவிட்டது. நீங்கள் ஒரு இடத்திலே வாங்குவதற்கு அரசாங்கத்தினுடைய வங்கிகளிலே கடன் பெற்று இந்த மரப்பொருட்களை வாங்கலாம். அதேபோல் நீங்கள் ஒரு கடைகளை கொண்டு விற்கிறீர்கள், அவர்கள் உடனே பணம் கொடுத்து விட மாட்டார்கள். அவர்கள் மரப்பொருள்கள் மட்டுமல்ல, ஸ்டீல் மூலம் செய்யக்கூடிய பீரோக்கள், பர்னிச்சர்கள், டேபிள்கள், சேர்கள் போன்றவற்றை தயாரித்து விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருக்கின்றன. அவர்கள் தான் உங்களுக்கு பெரிய போட்டியாளர்கள். அவர்கள் தான் குறைந்த விலையிலே மரப்பொருட்களை விட குறைந்த விலையிலே கொடுப்பதால் அதில்தான் அதிக மக்கள் விரும்பி வாங்குவார்கள். அப்போது நீங்கள் கடனாக கொடுக்கும்போது அவர்கள் மாத தவணைக்கு கொடுத்தால்தான் விற்பனையாகின்ற ஒரு சர்க்கிள் நிலைமை ஆகிவிட்டது. எனவே உங்களிடம் நடைமுறை மூலதனம் இருக்க வேண்டும், தரமாக தயாரிக்க வேண்டும், நல்ல விளம்பரம் செய்து தொடர்ந்து இந்த முதலில் தென் மாவட்டங்களை நீங்கள் மார்க்கெட்டிங் பிடித்து விட்டால் போதும், பெரிய லாபம் வரும். அதன் பிறகு தமிழகம் எங்கும் ரெப்ரசன்டேட்டிவ் மூலமாக ஆர்டர் எடுத்தால் ஒவ்வொரு ஊரிலும் 10 முதல் 20 மிகப்பெரிய கடைகள் வந்துவிட்டன. எந்த ஊர் எடுத்தாலும் பர்னிச்சர் கடைகள் தான் இன்று பெரிய அளவிலே போட்டு விற்பனை செய்து வருகிறார்கள். அவர்களிடம் நீங்கள் கொடுத்தால்தான் உடனுக்குடன் பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. சின்னஞ்சிறு ஊர்களிலே போய் பெரிய பெரிய பொருட்களை நீங்கள் தயாரித்து கொடுத்தால் உடனடியாக விற்பனை ஆகாது. எனவே நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் உள்ள பெரிய கடைகளை நீங்கள் முதலிலேயே பார்த்து எந்தெந்த பொருட்கள் தயாரித்தால் விற்பனை ஆகும் என்பதை தெரிந்து கொண்டு மார்க்கெட் சர்வே பண்ணி அதன் பிறகு அதுக்கு தேவையான இயந்திரங்களை வாங்குங்கள். ஏனென்றால் வெளிநாட்டு இயந்திரங்கள் மிக குறைந்த விலையிலே மர வேலைக்கு செய்யக்கூடிய இயந்திரங்கள் வந்துவிட்டன. பெரிய அளவில் அறுக்க வேண்டுமானால் இதர மர அறுவை மில்களிலே கூலிக்கு கொடுத்து நீங்கள் அறுத்து வாங்கிக் கொள்ளலாம். மற்ற சின்ன சின்ன இயந்திரங்கள், பெயிண்டிங் மிஷின்கள் போன்றவற்றை அதிகபட்சம் 5 லட்சத்திற்குள் நீங்கள் முதலீடு போட்டால் போதும், சிறிய உற்பத்தி நிலையம் நீங்கள் தொடங்கி விடலாம். பலருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய அருமையான துறை இந்த துறை. என்றும் உலகம் இருக்கின்ற காலம் முழுவதும் மர ஜாமான்களுக்கான கராக்கி இருந்து கொண்டே இருக்கும். எனவே நன்கு பயிற்சி பெற்று அந்த தொழிலை பற்றி அறிந்து இந்த தொழிலை தொடங்குங்கள்.
1: நன்றி சார், சிறப்பான தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி சார். நேர்லேயே உங்களுக்கும் இது போன்ற தொழில் சார்ந்த சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலோ, இல்லை உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்கு கடனுதவி தேவைப்படுது, என்ன மாதிரியான திட்டங்களில் நம்ம கடனுதவி வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலோ தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். 0462-256-1133 மற்றும் 3-2 அப்படின்ற இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்புக்கு கூட நீங்கள் அனுப்பலாம். 9443-6074 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்களை எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். நேரில் இப்போ கேட்கலாம் சுப்ரானா பாடல் முதல் நீ முடிவும் நீ திரைப்படத்திலிருந்து.

0: நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நீர்லே நேரம் காலை 7:15. தொடர்ந்து நாம் கேட்கலாம் தமிழே அமுதே.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே
0: தமிழே
1: அமுதே.
2: வணக்கம். திருவருள் லத்தீஃப், கல்லடைக்குறிச்சி. இன்று திருக்குறளில் 21வது அதிகாரம் தீவினை அச்சம், இதில் 209வது குறளை பற்றி சொல்கின்றேன். திருக்குறளில் உள்ள சில செய்திகளை முதலில் தருகிறேன். திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறள் முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளை முதன் முதலில் அச்சில் ஏற்றியவர் ஜி யு போப். மொழிபெயர்த்து அச்சில் ஏற்றியவர் ஜி யு போப். திருக்குறளின் 10வது உரையாசிரியர் பரிமேலழகர். திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் வருகிறது. இப்போது அந்த 209வது திருக்குறளை நாம் பார்க்கலாம். அதற்கு இடையில் அது சார்ந்த ஒரு கதையை உங்களிடம் சொல்கின்றேன். ஒரு கோவில் மண்டபத்தில் துறவி ஒருவர் பக்தர்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவாற்றி கொண்டிருந்தார். அக்கூட்டத்தில் இருந்து இளைஞன் ஒருவன் ஒரு கல்லை எடுத்து துறவியின் மீது வீசினான். அக்கல் துறவியின் தலையில் பட்டு காயத்தை ஏற்படுத்தியது. இதை கண்டதும் மற்ற பக்தர்கள் எழுந்து ஓடி கல் வீசிய அந்த இளைஞனை பிடித்து தாக்க துவங்கினர். அதை கண்ட துறவி, அவனை அடிக்க வேண்டாம், அவரை தன்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கூறினார். அவரது சொற்களுக்கு இணங்கிய பக்தர்கள் அந்த இளைஞனை மேடைக்கு இழுத்துச் சென்றனர். பயத்தோடு நின்ற அந்த இளைஞனை பார்த்து துறவி சிரித்து கொண்டே அருகில் வைக்கப்பட்டிருந்த பழத்தட்டில் இருந்து மாம்பழம் ஒன்றை எடுத்து அவனிடம் நீட்டினார். அந்த இளைஞன் ஒன்றும் புரியாமல் பயத்துடன் அதை வாங்க தயங்கினான். அந்த இளனை பிடித்து வந்த பக்தர்கள், உங்களை தாக்கியவனை தண்டிக்காமல் அவனுக்கு பலன் தருகிறீர்களே சுவாமி என்று கூச்சலிட்டார்கள். அவர்களை அமைதிப்படுத்திய துறவி கூட்டத்தினரை பார்த்து, ஓரறிவு உடைய மரமானது தன் மீது கல் எறிபவர்களுக்கும் பழத்தை தருகிறது. ஆறறிவு உடைய நான் எனக்கு துன்பம் செய்தவனுக்கு ஏதேனும் நன்மை செய்ய வேண்டாமா? அதனால்தான் அவருக்கு பழத்தை கொடுத்தேன் என்று கூறினார். துறவி கூறிய வார்த்தைகளை கேட்டவுடன் அவர் பாதங்களில் விழுந்து அழுத அந்த இளைஞன், தனது வாழ்நாளில் இனி யாருக்கும் ஒரு சிறு தீங்கும் செய்ய மாட்டேன் என்று கூறி தான் அறியாமல் செய்த தவறுக்கு வருந்தி மன்னிக்க வேண்டினான். துறவியும் அவரை மன்னித்து பக்தர்கள் கூட்டத்தில் இருந்து அவரை விடுவித்து அனுப்பினார். தனக்கு நல்லதை விரும்புவர் ஒரு சிறிய தீய செயலையும் பிறருக்கு செய்ய எண்ணாதிருக்க வேண்டும் என்பதுதான். தீயது நினைத்தால் அழிவு, நல்லது நினைத்தால் உயர்வு. இப்பொழுது அந்த குறளை பார்ப்போம். அதாவது, தன்னைத்தான் காதலன் ஆயின் எண்ணத்து ஒன்றும் துண்ணற்க தீவினைப்பால் என்பது குறள். தன்னைத்தான் காதலன் ஆயின் எண்ணத்து ஒன்றும் துண்ணற்க தீவினைப்பால். தன்னைத்தான் காதலனாயின் ஒருவன் தன்னைத்தானே விரும்பி தன் நல்வாழ்வை விரும்பினால் என்ன தோன்றும் எத்துணை சிறிய அளவிலான தீங்கினையும் துண்ணற்க செய்யாது விலகியிருக்க

வேண்டும். தீவினையால், தீவினை செயல்களால் பக்கமே தலை வைத்து படுக்கக்கூடாது. இதற்கு பொருள், பிறருக்கு செய்யும் தீமைகள் இறுதியில் தப்பாமல் தனக்கே துன்பமாக வந்து சேரும். எனவே எவன் ஒருவன் தனக்குத்தானே தீங்கிழைக்காமல் வாழ நினைக்கிறானோ அவன் தீவினையை அறவே நீக்க வேண்டும். அதாவது இப்போ புகழ்பெற்ற கவிஞர் வாலி அவர்கள் இதனை பற்றி ஒரு புது கவிதை ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கவிதையை இப்பொழுது பார்ப்போம். தனது நலத்தை விரும்புகிறவன் தீய செயல்களின் பக்கம் சிறிதளவு கூட நெருங்கியலாகாது. தனது நலத்தை விரும்புகிறவன் தீய செயல்களின் பக்கம் சிறிதளவு கூட நெருங்கலாகாது. உனக்கு உன்மேல் அன்பு உண்டா? உண்மையில் உண்டானால் சிறிதளவும் செய்யாதே, தீ செயல்களை தப்பு தண்டா என்பது வாலியின் புதுக்கவிதை வரிகள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: 80 வருடங்களாக சைபால்
3: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: வணக்கம் பரணி நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். அடுத்ததாக தகவல்களை நமக்காக வழங்குறதுக்காக தூத்துக்குடியிலிருந்து சி பத்மாவதி அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. வணக்கம் மேம், இன்னைக்கு என்ன மாதிரியான ஆங்கில அறிவை எங்களுக்காக தர காத்துட்டு இருக்கிறீங்க?
6: வணக்கம், இன்னைக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பத்தி படிக்கலாம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன? அது என்ன பண்ணுது? இட் கனெக்ட்ஸ் த பாஸ்ட் டு த பிரசன்ட். அதாவது கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்குமானால் அதற்கு தான் இந்த டென்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஒரு பிளேயர், வாலிபால் பிளேயர், அவன் போன வருஷத்துல விளையாடிக்கிட்டே இருக்கான், அப்படி இன்னும் விளையாண்டுட்டு இருக்கான், போன வருஷம் ஆரம்பிச்சு இன்னும் விளையாண்டுக்கிட்டே இருக்கான்னா அதுக்கு நம்ம இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அதான் பண்ணணும். இட் டிஸ்கிரைப்ஸ் ஆக்ஷன்ஸ் தட் ஹேப்பன் அட் அன் அன்ஸ்பெசிஃபைட் டைம். அடுத்து லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் சிச்சுவேஷன்ஸ் தட் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் அண்ட் கண்டினியூஸ் நவ். அது போன மாதமாக இருக்கலாம், போன வருடமாக இருக்கலாம், ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி கூட இருக்கலாம். பட் ஸ்டில் அந்த ஆக்ஷன், அந்த செயல் நடந்து கொண்டே இருக்கு அப்படின்னு விவரிக்கும் பொழுது நம்ம நம்ம கண்டிப்பாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு டென்ஸ் என்னன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். சரி, இதோட ஃபார்மெட் என்னது? ஹாவ் அல்லது ஹாஸ், அது கூட ப்ரெசன்ட், சாரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அந்த வெர்பை எழுதணும். சரியா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் விசிட்டட் கனடா ட்வைஸ். ஐ ஹவ் விசிட்டட் கனடா ட்வைஸ். ட்வைஸுங்கிறது இந்த காலகட்டம், ரெண்டு நேரம் நான் போயிருக்கேன், 2 நேரம் விசிட் பண்ணியிருக்கேன் கனடாவை. அந்த அந்த டைம் அது குறிக்கிறதுனால ஹாவ் விசிட்டட் போடுறோம். சரி, அப்போ இதுக்கு ஹேஸ் எதுக்கெலாம் போடணும், ஹேவ் எதுக்கெலாம் போடணும்? ஐ, யூ, வி, தே, இது 4க்கும் ஹேவ் போடணும். எப்படி நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட்ல பார்த்தோமோ, அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்க்கும்போது இந்த 4 வந்துச்சுன்னா என்ன செய்யணும், இந்த 4 ப்ரோனன் வந்துச்சுன்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் போடுவோம். அதே நேரத்தில் ஹீ ஷீட் வந்துச்சுன்னா கூட எஸ் சேர்த்து போடணும், வெர்பு கூட எஸ் சேர்த்து போடணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இங்கே ஹீ ஷீ இட் வந்துச்சுன்னா ஹேவ் போய் ஹேவ் யூஸ் பண்ணக்கூடாது, ஹேஸ் போடணும். இது இது இப்போ ஐக்கு பதிலாக ஷீ போடணும், ஷீ ஹேஸ் விசிட்டட் கனடா ட்வைஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதணும். அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ரங்கன் ஹேஸ் லாஸ்ட் ஹிஸ் பென் இன் த கிளாஸ் ரூம். இதில் எது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு? ஹேஸ் லாஸ்ட், அதாவது அவன் ரங்கன் வந்து அவனுடைய பேனாவை கிளாஸ் ரூமில் வச்சு தொலைச்சிட்டான். நேற்று தொலைஞ்சது இன்னும் கிடைக்கல, நேற்று இருக்கலாம், முந்தா நாள் இருக்கலாம், அது தொலைஞ்ச டைம் நமக்கு எப்போனா இருக்கலாம், ஆனால் பாஸ்ட் முடிஞ்சது ஒரு ஆக்ஷன் இன்னும் நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம், இன்னும் கிடைக்கல. அதனால் நம்ம இதுலேயும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸை யூஸ் பண்ணுறோம். அடுத்து, லீலா ஹேஸ் பிளேட் கிட்டார் சின்ஸ் 2022. 2022 வருஷத்துலேருந்து லீலா

0: கிட்டார் வந்து ப்ளே பண்ணுறாங்க, இன்னும் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் ஃபினிஷ் ஆகலை, அந்த ஆக்ஷன் வந்து இன்னும் முடியலை. ஒரு ஆக்ஷன் தொடங்கி இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஹேஸ் பிளேய்டு அப்படிங்கிறது தான் ப்ரெசன்ட் டென்ஸ். இதனுடைய கீவேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எவர், நெவர், ஜஸ்ட், ஆல்ரெடி, ரீசன்ட்லி, எட், ஃபார், சின்ஸ். இது ஒரு சென்டென்ஸில் வந்தால் நம்ம வந்து என்ன செய்யலாம், இதில் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் போடணும் அப்படின்னு நம்ம வந்து கரெக்ட் பண்ணி போட்டுக்கிறலாம்.
1: நன்றி மேம், சிறப்பான தகவல்களை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் நாம் கேட்டோம். அடுத்ததாக பாடல் கேட்டுடலாம். ஜகமி தந்திரம் திரைப்படத்தில் இருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் பாடல் வந்துட்டே இருக்குது காற்றலைகளில்.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

நேரில் இன்னைக்கு ஒரு பவர் கட் பற்றி தான் நம்ம விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். திசையின் விலை பக்கத்தில் இருக்கிறீங்களா? திசையின் விலை துணை மின் நிலையத்தில் இன்னைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்குது. அதனால் காலையில் 9 மணிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் அந்த துணை மின் நிலையத்தில் இருந்து மின்சாரம் வாங்கக்கூடிய ஊர்கள் அந்த சார்ந்த பகுதிகளுக்கு மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திசையின் விலை முருகேசபுரம், மருதநாட்சி விலை நாடார் அச்சம்பாடு ஆணைக்குடி, அப்புறம் முதுமுல்தான் மொழி இந்த பகுதிகளில் இன்னைக்கு காலையில் 9 மணிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. இன்னும் சில தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குது, கேட்கலாம். அதுக்கு முன்னால் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, அரண்மனை 4 திரைப்படத்துலேருந்து கேட்டுட்டு வாங்க.

உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களுடைய விலைப்பட்டியல் என்ன அப்படின்றத. தக்காளி கிலோ 18 ரூபாய், கத்தரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 42 ரூபாய், புடலங்காய் 22 ரூபாய், சுரைக்காய் 10 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 14 ரூபாய், தடியங்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 50 ரூபாய், கொத்தவரை 26 ரூபாய், பாகற்காய் 65 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், முருங்கைக்காய் 28 ரூபாய், பெரிய வெங்காயம் 54 ரூபாய், சின்ன வெங்காயம் 75 ரூபாய், கோவைக்காய் 60 ரூபாய், தேங்காய் கிலோ 63 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இஞ்சி 175 ரூபாய், நார்த்தங்காய் 35 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், கேரட் 76 ரூபாய், ரிங் பீன்ஸ் 85 ரூபாய், சவுச்சவ் 36 ரூபாய், முட்டைக்கோஸ் 28 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பூண்டு ரகங்கள் வாரிய 250 ரூபாயிலிருந்து 330 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. சோயாபீன்ஸ் 130 ரூபாய், பச்சை பட்டாணி 180 ரூபாய், சேனைக்கிழங்கு 45 ரூபாய், சீனி கிழங்கு 55 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பழங்களுடைய விலைப்பட்டியல் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலுமிச்சை 110 ரூபாய், ஆப்பிள் 240 ரூபாய், அன்னாசி 70 ரூபாய், மாதுளை 180 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், வாழைப்பழங்களில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டி 80 ரூபாய், நேந்திரன் 80 ரூபாய், கற்பூரவல்லி, கோழிக்கோடு, நாடு கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நிறைய தகவல்களை பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்டது. நிகழ்ச்சியில் நாம கேட்கலாம் மருதா சுப்ரான பாடல், கூலி திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டு வாங்க.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6. அடுத்ததான் நாம தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய தினம். இன்னைக்கு உலக புகைப்பட தினம் மற்றும் உலக மனிதாபிமான தினம். முதல்ல உலக புகைப்பட தினம் பத்தி சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு புகைப்படம் 1000 வார்த்தைகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்த ஒரு அழகான இயற்கை காட்சி, குடும்பத்தோடு எடுத்த புகைப்படம், நண்பர்களுடன் பகிர்ந்த மகிழ்ச்சியான தருணம்னு, இது எல்லாமே காலம் கடந்தாலும் நம்முடைய நினைவுகளுக்கு மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கும். சில நேரங்களில் நாம் சொல்ல முடியாத உணர்வுகளை கூட ஒரு புகைப்படம் அழகாக சொல்லிடும். அந்த புகைப்பட கலையோட வரலாறு பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தொடங்கிடுச்சு. 1839 பிரெஞ்சு அரசாங்கம் டாக்ரியோடைப் அப்படின்ற புகைப்பட முறையை உலகுக்கு அறிமுகப்படுத்தினது தான் புகைப்பட வரலாற்றில் முக்கியமான நிகழ்வாக இருக்குது. இந்த காலத்தில் ஒரு புகைப்படம் எடுக்கிறது அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. அப்போது கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோனில் ஒரு கிளிக் பண்ணோன்னாலே போதும், இப்போல்லாம் நமக்கு ஈஸியாக ஃபோட்டோ எடுத்துடும். ஆனால் அந்த காலத்தில் ஒரு புகைப்படத்தை உருவாக்க அதிக நேரம் வேணும், பொறுமை வேணும், தொழில்நுட்ப அறிவும் தேவைப்பட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் யாருனாலும் புகைப்பட கலைஞர் ஆகிடலாம், அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துடுச்சு. புகைப்படம் அப்படின்றது பொழுதுபோக்கு மட்டும் கிடையாது, அது வரலாற்றுடைய ஒரு பதிவு. ஒரு நல்ல புகைப்படம் வெறும் அழகம் மட்டும் காட்டுறதில்ல, அது ஒரு கதையாகவே சொல்லும். ஒரு விவசாயியோட உழைப்பை ஒரு புகைப்படம் காட்டலாம். ஒரு பேரிடர் பாதிப்பை உலகுக்கு எடுத்து காட்டலாம். ஒரு நாட்டோட கலாச்சாரம் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது ஒரே ஒரு புகைப்படம், சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட அந்த ஒரே ஒரு புகைப்படம். நம்ம வாழ்க்கையில் சில புகைப்படங்கள் ரொம்ப முக்கியமானது. குழந்தை பருவம், பள்ளி பருவ நாட்களில் எடுத்த ஃபோட்டோ, காலேஜ் டேஸ் ஃபோட்டோ, மேரேஜ், பர்த்டே, இந்த மாதிரியான குடும்பங்கள் எடுத்த ஃபோட்டோ பல ஆண்டுகள் கழித்து இப்போ பார்த்தாலும் அந்த நாட்களோட நினைவுகளை மீண்டும் நம்ம கண்ணு முன்னால் கொண்டு வந்துடும். காலம் கடந்து போகலாம், ஆனால் ஒரு நல்ல புகைப்படம் அந்த தருணத்தை என்றும் நம்ம நினைவில் வச்சுருக்கோம். நேர்லே புகைப்படம் எடுக்கும்போது இயற்கையையும் மனிதர்களின் தனி உரிமையையும் மதிப்போம். அழகான தருணங்களை பதிவு செய்வோம். நம்ம வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்போம். அடுத்ததாக இன்றைய தினத்தில் நாம் தெரிஞ்சுக்கக்கூடியது உலக மனிதாபிமான தினம். உலகம் முழுவதும் 19 இன்று உலக மனிதாபிமான தினம் கடைபிடிக்கப்படுது. மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும், துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு துணையாக இருக்கணும், மனித நேயத்தோட செயல்படணும் அப்படின்ற இந்த எண்ணத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறது தான் இந்த நாளோட முக்கிய நோக்கமே. இந்த நாள் எப்படி உருவாச்சு தெரியுமா? 2003 ஈராக்கில் இருந்த ஐநா சபை தலைமையகத்தில் ஒரு பெரிய குண்டுவெடிப்பு நிகழ்ந்துச்சு. மக்களுக்கு உதவுறதுக்காகவே தங்களுடைய உயிரையே பணயம் வைத்து பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், மனிதாபிமான பணியாளர்கள் பலர் இந்த குண்டுவெடிப்பில் மாண்டு போனாங்க. இந்த செயலை நினைவு கூர்ந்து இந்த உலகத்தில் மனிதாபிமானத்தோடு பணியாற்றுபவர்களை போற்றுற வகையிலையும் அவங்களுடைய தாகத்தை நினைவு கூர்ற வகையிலையும் 2008 August 19 உலக மனிதாபிமான தினமாக ஐநா அறிவித்தாங்க. இதுக்கு அப்புறமா தான் நாம் உலகம் முழுவதும் இந்த நாளை கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். நாமும் எல்லார்கிட்டையும் மனிதாபிமானத்தோடு நடந்துப்போம். மற்றவர்களோட வலியை நம்ம வலியாக உணர்றது தான் மனிதாபிமானம். பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்ற செல்லக்கூடிய அந்த பணியாட்களுக்கு ஆபத்துக்கள் அதிகம். ஆனாலும் துணிந்து பணியாற்றுற அவங்களுடைய சேவையை நம்ம மதிக்கணும், அவங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். இது வந்து ரொம்பவே முக்கியம்.

0: மனிதநேயம் எல்லாருக்கும் பொதுவானது. அதை அனைவருக்கும் கொடுப்போம். மனிதாபிமானத்துடன் வாழ்வோம். நேற்று 7:50 ஆகுது. விளம்பரத்தினை தொடர்ந்து நாம் கேட்கலாம் சுப்ரான பாடல்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடலை தான் நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறோம். பாடலை தொடர்ந்து 8 மணிக்கு செய்தி சுருக்கமும் அதனை தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இந்த வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் பல தகவல்களுடன் சூப்பரான பாடல்களையும் வழங்கினேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ.

பழுதாழ்ந்தால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடி ஆணையை ஜம்மு காஷ்மீர் என்ஐஏ நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பைக்கிடங்கில் பற்றிய தீயை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதிய விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். குழந்தைகள் தொடர்பான பாலியல் பதிவுகளை வெளியிட்டு விதிமீறலில் ஈடுபட்டால் மெட்டா நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். 100வது முறை விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னதாம் பூமி, 99 முறை எழுந்தவன் அல்லவா நீ என்று. ஆம், விழுந்தாலும் எழுவோம் விருட்சமாய். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்விப் பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: தொடர்வது வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுதலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுதல் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது வந்து எதிரடை அனுபவம்னு சொல்லக்கூடிய ஒன்று. இது ஆங்கிலத்தில் அட்வர்ஸ் பொசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. அந்த எதிரடை அனுபவம் அல்லது அட்வர்ஸ் பொசன் அப்படின்னு சொன்னால் என்னன்னா, ஒரு அசையா சொத்துடைய உடைமையை, அதனுடைய உரிமையை அதன் உண்மையான உரிமையாளருக்கு எதிராக நீண்ட காலமாக அனுபவம் செய்து வருவது மூலம் அடைவது எதிரடை அனுபவம் அப்படின்னு சொல்றாங்க. எதிரடை அனுபவமும் நீண்ட அனுபவ உரிமையினுள்ள, அதாவது பிரஸ்கிரிப்ஷன் சொல்லி அதை தனியாக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இந்த இரண்டும் ஏறக்குறைய ஒன்று. எதிரடை அனுபவமும் நீட அனுபவமும் ஏறக்குறைய ஒன்றாகத்தான் இருக்கிறது. இப்போ எதிரடை அனுபவம் அப்படின்னு சொன்னால், ஒரு அசையா சொத்து இன்னொருக்கு உரிமையராக இருந்து அவர் பெயரில் எல்லாமே இருக்கும், ஆனால் அந்த சொத்தை வேறு ஒருவர் நீண்ட காலமாக அனுபவித்து வருவது. அப்படி அனுபவித்து வந்தால் அவருக்கு அந்த உரிமை கிடைச்சிருன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் இப்போ சில சொத்துக்கள் இருக்கு, சொத்தே இல்லாத நபர்கள்கிட்ட ஒரு இருக்கிற சொத்தை அவர் நல்லா பாதுகாப்பார். நிறைய சொத்து வச்சிருக்கிறவர் எங்கே சொத்து வாங்கி போட்டால், எப்போ வாங்கி போட்டேன்னு தெரியாது, அந்த சொத்து மேலே ஒரு அக்கறை இருக்காது. அப்போது சொத்தே இல்லாத ஒரு நபர் வந்து அந்த சொத்தை அனுபவிச்சுட்டு நீண்ட காலமாக அனுபவிச்சுட்டு வரும்போது பின்னாளில் அந்த சொத்து அவருக்கே சொந்தமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படி தான் உருவாகிறது என்று ஆங்கிலேய சட்டம் சொல்கிறது.

0: அப்போ ஒரு தனியார் நிலத்துடைய ஆக்கிரமிப்பு. இப்போ அரசுக்கு சொந்தமான நிலங்களில் ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் ஒரு 30 வருஷம் இடைவிடாத சுவாதீனம் அல்லது அனுபவம் செய்து வந்தால் அரசு தனக்குரிய எதிர் உரிமையை இழந்ததாக கருதப்படும். அது அனுபவிப்பவருடைய சொத்தாக மாறிவிடும். நான் சொல்றது அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலம், 30 ஆண்டுகள் எங்கேயுமே எந்த இடைவெளியும் வரக்கூடாது. ஒரு செயின் மாதிரி எங்கேயுமே அறுந்து போகாமல் முழுமையாக அந்த அனுபவம் இருக்க வேண்டும். இதை தான் மாண்புமிகு மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் ஹபிபுல்லா எதிர் தமிழ்நாடு அரசு என்ற வழக்கில் வழங்கியுள்ள தீர்ப்பில், நில ஆக்கிரமிப்பு சட்டத்தின் நடைமுறைகளை பின்பற்றாமல் வருவாய்த்துறையினர் வெளியேற்ற நடவடிக்கையில் வளாகங்களை இடித்து தள்ளியுள்ளனர். இது முறையற்ற செயலாகும். ஆகவே எதிர் மனுதாரரின் வளாகம் இடிக்கும் முன்னர் எப்படி இருந்ததோ அதே போன்று மீண்டும் பழைய நிலைக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது இந்த வழக்கில். அதாவது ஹபிபுல்லா எதிர் தமிழ்நாடு அரசு. ஆகவே அரசு புறம்போக்கில் இருப்பதாக கருதப்படும் கட்டிடங்கள் மற்றும் இதர ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு சட்டம் பிரிவு 6 மற்றும் பிரிவு 7 பிரிவுகளை கண்டிப்பான முறையில் பின்பற்ற வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த ஹபிபுல்லா எதிர் தமிழ்நாடு அரசு என்ற வழக்கு தீர்வுக்கு பின்னர் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு எதிர் நடராஜன் என்ற வழக்கில் வாதிக்கு அறிவிப்பு கொடுக்காமல் வாதியின் கட்டடத்தில் ஒரு பகுதியை இடித்தது சட்டவிரோதம் ஆகும், உடைக்கப்பட்ட கட்டிடத்தை மீண்டும் முன்பிருந்த நிலையிலேயே சீரமைத்து கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பாணை வழங்கப்பட்டதை ஏற்க முடியாது என்றும், உடைக்கப்பட்ட கட்டிடத்தின் சேதத்திற்காக கட்டிடத்தின் மதிப்புக்கு இழப்பீடு வேண்டி மட்டுமே வாதி வழக்கிட முடியும் என்று தீர்ப்பளித்துள்ளது. அதே மாதிரி எதிர் அனுபவ உரிமை இருக்கு இல்லையா, அட்வர்ஸ் பர்சன் சொன்னது, இது சம்பந்தமான ஒரு வழக்கில் ஒருவர் தொடர்ந்து ஒரு சொத்தில் குறிப்பிட்ட காலத்திற்கு மேலாக இருந்து வந்தால் அந்த சொத்தில் அவருக்கு உரிமை உள்ளது என்கிற சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது இங்கிலாந்து நாட்டு சட்டம், இந்திய தேசத்திற்கு இது பொருந்துவதாக இல்லை என்று ஹரியானா மாநில அரசு எதிர் முகேஷ்குமார் மற்றும் பலர் என்ற வழக்கில் அனுபவ பாத்தியத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசுக்கு நீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது. நீதிமன்றங்கள் சந்தர்ப்பம் மற்றும் சூழ்நிலைகளை அனுசரித்து தீர்ப்புகளை வழங்கினாலும் ஆக்கிரமிப்பு என்பது சட்டத்திற்கு புறம்பான செயல் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றே கூறலாம். புறம்போக்கு நிலங்கள் அரசாங்க சொத்துக்கள் என்பதனால் அரசாங்கம் விழிப்புடன் இருந்தால் ஆக்கிரமிப்பு என்ற வார்த்தையே இல்லாமல் போய்விடும். ஒரு தனிநபர் அரசின் நிலத்தில் அத்துமீறி கட்டிடம் கட்டி குடியிருக்கும் வரை விட்டுவிட்டு பின்னர் காலி செய்ய சொல்லி மிரட்டப்படுவது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வாழும் உரிமைக்கு எதிரானது ஆகும். சாலைகள், பொதுப்பாதைகள், ஆற்றங்கரைகள், நீரில்லா குளங்கள், பயன்படாமல் இருக்கும் ஏரிகள், கால்வாய்கள் போன்றவற்றில் மக்கள் கூட்டங்கூட்டமாக சென்று ஆக்கிரமிப்பதையும், ஆக்கிரமித்த இடங்களில் வீடுகள் கட்டுவதையும், கட்டப்படும் வீடுகளுக்கு மின்சாரத்துறை மின்சாரம் வழங்குவதையும் நாம் கண்டிருக்கிறோம். பின்னர் அரசு விழித்துக் கொண்டு அவர்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று அறிவித்து ஆக்கிரமிப்பை அகற்ற எடுக்கும் நடவடிக்கைகள் என்பது முரண்பாடான ஒன்றாகவே உள்ளது. திருடுவதற்கு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு திருடிவிட்டான் என்று கூறுவது மடமே அல்லவா? இதுதான் இதனுடைய சாராம்சம். இதனுடைய தொடர்பை நாளை நாம் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: வழக்கன்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்களுக்கு நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேரம் 8:15. தொடர்வது வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
2: பரதநாட்டியத்தில் 4 விதமான அபிநயங்களை பற்றி சிந்தனை செய்யும் பொழுது, இரண்டாவது வரக்கூடிய வாசிக அபிநயத்தை 4 விதமாக வகைப்படுத்துகின்றனர். சுகீத வாசிகம்.

கதைப்பாத்திரம் தானே கீதத்தை பாடிக்கொண்டு அபிநயம் செய்தால் அதனை சுகீத வாசிகம் என்கின்றனர். உபகீத வாசிகம், பாடகன் பாடலை பாட அதற்கு பெண்கள் அபிநயம் செய்தால் அதனை உபகீத வாசிகம் என்கின்றனர். சுதப்த வாசிகம், நடனம் ஆடுவோர் தாமே கால பிரமாணத்தை கணக்கிட்டு ஆடுவது சுதப்த வாசிகம் எனப்படுகிறது. உபசப்த வாசிகம், நட்டுவனார் காலக்கணிப்பை செய்ய அதற்கு நடனம் ஆடுவோர் ஆடுவது உசப்த வாசிகம் எனப்படுகிறது. வாசிக அபிநயத்தை மனதில் கொண்டு மகாராஜா சுவாதி திருநாள் அவர்கள் ஸ்ரீமத் ராமாயணத்தை கீர்த்தனை வடிவில் அமைத்துள்ளார். இந்த கீர்த்தனை ராகமாலிகாவில் ரூபக தாளத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சூரிய வம்சத்தின் குல விளக்கும் காதியின் புதல்வனான விஸ்வாமித்ர முனிவரின் யாக சம்ரக்ஷண வேளையில் சுபாகு முதலிய அரக்கர்களை கொன்றவனும் அகல்யா தேவியை புனிதமாக்கியவனும் புண்ணியசாலியும் சிவனது சாபத்தை வில்லை முறித்தவனும் ஜனகரின் வளர்ப்பு மகளுக்கு ஜானகியின் நாயகனும் மிகவும் கோபத்துடன் தன்னை எதிர்த்த பிருகுமுனிவரின் புத்திரனான பரசுராமனது கர்வத்தை போக்கியவனும் அயோத்தி மாநகருக்கு திரும்பி சென்றவனுமான ராமனை வணங்குகிறேன் என்ற முறையில் அமைத்திருக்கிறார். இரண்டாவது வரக்கூடிய நாட்டை குறிஞ்சி ராகம்

0: கரிசா நித நி சரி கம நித நி பத நி ச நி ச நி சரி கம க ச நி கரி சத ரி சத சத கரி நித ம கரி சத பாபயாமி ரகுராமம். இந்த ராமாயண கீர்த்தனையில் அடுத்து வரக்கூடிய ராகம் தன்யாசி. தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் உரை வழங்கியவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். அவர்களுக்கு நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விளம்பரத்தை தொடர்ந்து ஒலிக்கிருக்கக்கூடிய பாடல் மண்ணுதி திரைப்படத்திலிருந்து.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேரம் 8:30.
2: இன்றைய

0: என்ன செய்தி? காலையிலே மொபைலும் கையுமாக மன்னர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சென்று பார்ப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: ஐயோ, போய்விட்டதே. என்ன மந்திரியாரே இப்படி செய்து விட்டீர்?
0: மன்னா, நான் அப்படி என்ன செய்து விட்டேன்? காலை வணக்கம் சொன்னது ஒரு குற்றமா?
1: காலை வணக்கம் சொன்னதில் தவறில்லை, ஆனால் சொன்னது தவறான நேரத்தில்.
0: தவறான நேரமா? காலை வணக்கத்தை காலையில் தானே கூற வேண்டும். சரியாகத்தானே கூறியிருக்கிறேன்?
1: இந்த மந்திரியாருக்கு ஒன்றுமே புரியவில்லை.
0: என்ன, எனக்கு புரியவில்லையா?
1: மந்திரியாரே, ஒரு அழகான அணில் இந்த மரக்கிளையில் வந்து அமர்ந்து ஒரு பழத்தை கொறித்து சாப்பிட்டு கொண்டிருந்தது.
0: அப்புறமெல்லாம்
1: அந்த அணில் பழம் சாப்பிடும் அழகை நான் போட்டோவாக எடுக்க முயலும் நேரத்தில் நீர் குறுக்கே வந்து விட்டீர். நீர் போட்ட சப்தத்தில் அது பறந்தோடி விட்டது.
0: ஓஹோ, இதுதான் விஷயமா? மன்னா, தாங்கள் ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராபராக மாறிய விஷயத்தை சொல்லவே இல்லையே.
1: சிரிக்காதீர் மந்திரியார், இப்போது அந்த அணிலை நான் எப்படி பிடிப்பேன்?
0: மன்னா, அணில் எல்லாம் மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியவை.
1: அப்படியா? அதுதான் அந்த வேகத்தில் பறந்தோடி விட்டது.
0: அது மட்டுமல்ல மன்னா, மரக்கிளையில் அது வந்தமர்ந்து அடிக்கும் லூட்டியை பார்த்திருக்கிறீர்களா? 2 கைகளால் பழத்தை பிடித்தபடி மரத்தின் ஓர கிளையில் அமர்ந்து கொண்டு சாப்பிடும். 180 டிகிரியில் சுழலும் உடலமைப்பை கொண்டதால் எந்த பக்கம் அமர்ந்திருந்தாலும் பின்னால் நடப்பதை அது தெரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டது. அதன் குசுபுசு வாலில் பேலன்ஸ் செய்வதால் தான் அத்தனை உயரமான மரக்கிளைகளிலும் அதனால் தாவி தாவி ஏற முடிகிறது.
1: இதுதான் அணில் மெல்லிய மரக்கிளைகளில் கூட தாவி ஏறி அமரும் ரகசியமா? ஆனால் மந்திரியாரே, அவ்வளவு உயரத்தில் இருந்து அணில்கள் விழுந்தாலும் அடிபடுவதில்லையே.
0: மன்னா, 30 மீட்டர் உயரத்தில் இருந்து கீழே விழுந்தாலும் அது அடிபடாமல் இருப்பதற்கு காரணம் தன்னுடைய வாலை அது பாராசூட் போல சமநிலையில் வைத்துக் கொள்ளுமாம். அதனால் தான் அடிபடாமல் தப்பித்துக் கொள்கிறது.
1: அடடா, எவ்வளவு புத்திசாலியாக இருக்கிறது அணில்.
0: ஆமன்னா, உலகில் 285 வகையான அணில்கள் இருக்கின்றன. அதில் 44 வகையான அணில்கள் பறக்கும் அணில்கள். ஒரு தாய் அணில் இறந்து விட்டால் அதன் குட்டிகளை மற்றொரு தாய் அணில் தத்தெடுத்து வளர்க்குமா? இவ்வளவு புத்திசாலியான அணில்களுக்கும் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கிறது மன்னா.
1: அப்படியா? இத்தனை அன்பான, அறிவான, சுவாரஸ்யமான அணிலுக்கு என்ன மைனஸ் பாயிண்ட்?
0: மன்னர் வேந்தே, அணில்களின் பற்கள் நீண்டு வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு வருடத்திற்கு 6 அங்குலம் வளரும். இதனால் பற்களை தேய்ப்பதற்காகவே அவை கொட்டைகளை கொறித்துக் கொண்டே இருக்குமாம்.
1: அதுதான், எப்போது பார்த்தாலும் கையில் கொட்டைகளை வைத்துக் கொண்டே அணில்கள் திரிகின்றனவோ?
0: ஆம் அண்ணா, அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட கொட்டைகளை பழங்களான தன் உணவுகளை சேகரித்து வைப்பதிலும் இவை கில்லாடிகள். எல்லாவற்றையும் கொண்டு வந்து யாருக்கும் தெரியாமல் மண்ணுக்கடியில் குழி தோண்டி புதைத்து வைக்குமாம். ஆனால் அப்படி புதைத்து வைத்த இடங்களில் 70% இடங்களை அது மறந்து விடுமாம். 30% இடங்கள் மட்டுமே அவற்றின் நினைவில் இருக்குமாம்.
1: அப்போது 70% மீதம் இருக்கும் கொட்டைகளின் நிலை என்னவோ?
0: மற்ற விலங்குகள் உண்டது போக மீதம் இருக்கும் கொட்டைகள் மரங்களாக முளைத்து விடுகின்றன. இப்படி காடுகளை வளர்ப்பதில் அணில்கள் முக்கிய பங்காற்றுகின்றன.
1: பொதுவாக காடுகளை வளர்ப்பதில் பறவைகள், யானைகள் தான் முக்கிய பங்காற்றும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அணில்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஜீவனை நான் புகைப்படம் எடுக்கும் போதுதான் நீர் அதை விரட்டி விட்டீர். அதனால் 10 அணில்களை பிடித்து வருகிறீர். நான் அதை புகைப்படம் எடுக்கிறேன்.
0: விட்டால் இந்த மன்னர் என்னை மரம் ஏற வைத்து விடுவார் போல இருக்கிறதே. 1 அணிலாவது கிடைக்கிறதா என்று பார்ப்போம். நான் எங்கே எப்படி இருக்க வேண்டிய இந்த மன்னரிடம் போய் சிக்கிக் கொண்டேனே.
2: என்ன குழப்பம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்கேன்னு தெரியலையா.
0: இன்றைய குறுஞ்செய்தி.
3: எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: நேரம் 8:51.
1: முகத்தில் பருவா சைபால், சரியா திரங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால் சைபால்.
2: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
3: இன்றைக்கு பல பேர் வந்து உயில் எழுதி வைக்கிறாங்கல்ல, இந்த உயில்னா என்ன? அதாவது ஒரு நபர் தனக்கு பின்னாடி தன்னுடைய சொத்துக்கள் யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாரோ அந்த நினைப்பை சட்டப்படி உறுதிப்படுத்துறது தான் உயில். சரி, உயிலை வந்து யார் எழுதலாம்? 18 வயசு பூர்த்தியான யாரும் உயில் மூலமாக சொத்துக்களை விநியோகிக்கலாம். கண் பார்வை இல்லாதவங்க, காது கேளாதவங்க, வாய் பேச முடியாதவங்க இவங்கள்லாம் கூட உயில் எழுதி வைக்கலாம். புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கூட சில சமயம் புத்தி தெளிவாக இருந்தால் உயில் எழுதலாமா. குடிபோதையில் இருக்கிறவங்க, தாங்கள் என்ன செய்கிறோங்கிறது தெளிவாக அறிய முடியாதவங்க, நோய் நொடியில் இருக்கிறவங்க இவங்கள்லாம் உயில் எழுத முடியாது. ஒருத்தரை நிர்பந்தப்படுத்தி ஏமாற்றி அல்லது சுய நினைவில்லாத ஒருத்தர்கிட்ட எழுதி வாங்கி வைக்கிற உயில் வந்து செல்லாது. உயிலை வந்து இந்த முறையில் தான், இந்த படிவத்தில் தான் எழுதணும்னு சட்டத்தில் விதி எதுவும் கிடையாது. இதுக்கு முத்திரை கட்டணமும் கிடையாது. உயிலை வந்து வெற்று காகிதத்தில் எழுதலாம். அச்சடிக்கணும், டைப் அடிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை, கையாலேயே கூட எழுதலாம். எழுதியிருக்கிறது புரியணும், அவ்வளவுதான். குறைந்தபட்சம் 2 சாட்சிகளை வச்சுக்கிட்டு உயில் எழுதுகிறவர் அதில் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட தெரியாதுன்னா இடதுகை பெருவிரல் ரேகை வைக்கலாம். உயில் சாசனத்துக்கு சாட்சிகள் கையெழுத்து இல்லைன்னாலும் அது செல்லாது. அப்புறம் ப்ரிவிலேஜ்டு வில் அப்படின்னு இருக்கு, அதுக்கு மட்டும் சாட்சிகள் தேவையில்லை. அது என்னென்னா, இந்த விமானப்படை, கப்பல் படை அல்லது யுத்தத்தில் பணிபுரிய நபர்கள் அவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்க எழுதுகிற உயில் அது. அதுக்கு சில விசேஷ சலுகைகள் உண்டு. ஒருத்தர் முதல்ல ஒரு உயில் எழுதி வைக்கிறார், அதுக்கப்புறம் மனசு மாறி போகுது, அது வேணாம்னு நினைக்கிறார், ரத்து செஞ்சுடலாம். அதுக்கப்புறம் வேறு உயிலும் எழுதலாம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை தடவை வேணும்னாலும் உயில் எழுதலாம். கடைசியாக எழுதப்பட்ட உயில் சட்டப்படி சரியாக இருந்தால் அதுதான் அமலுக்கு வரும். சரி, எழுதுகிற உயிலை ரகசியமாக வச்சுருக்கிறது எப்படி? இது ஒரு கேள்வி. இதுக்கு என்ன செய்யணும்னா, ஒருத்தர் உயிலை எழுதினதுக்கு அப்புறம் அவர் தானாகவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மூலமாகவோ, அதாவது ஒரு ஏஜெண்ட் மூலமாகவோ, ஒரு கவரில் போட்டு சீல் வச்சு கவர் மேலே தன்னுடைய பெயரை எழுதி அல்லது அந்த ஏஜெண்ட் பெயரை எழுதி கவர் மேலே என்ன அடக்கம் செய்யப்பட்டிருக்கு, உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விவரம்லாம் எழுதி சார் பதிவாளர்கிட்ட ஒப்படைக்கலாம். இதுக்கு கட்டணம் உண்டு. அதுக்கப்புறம் எப்போ தேவைப்படுதோ அப்போ ஒரு மனு கொடுத்து அந்த கவரை திருப்ப வாங்கிக்கலாம். இப்போ எழுதுகிற உயிலை இவ்வளவு நாளுக்குள்ளே பதிவு செய்யணுங்கிற கால வரையறை உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா. எப்போ வேணும்னாலும் பதிவு செய்யலாம். நம்மால் ஒருத்தர் ஒரு நாள் ரொம்ப அவசரமாக வந்தார், இந்த உயில் எழுதுறது சம்பந்தமாக பூரா விவரமாக எனக்கு உடனே தெரியணும்னார். நான் உடனே அவரை வக்கீல் ஒருத்தர்கிட்ட அழைச்சிட்டு போனேன். இவர் அவர்கிட்ட எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வெளியில் வந்தோம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், ஆமாம் இவ்வளவு விவரமாக கேட்குறீங்களே, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க சார் அப்படின்னு கேட்டேன். 6 பேர் சார் அப்படின்னார். சரி, இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு கேட்டேன். அதை இனிமே தான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னார்.
2: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
1: முகத்தில் பருவா சைபால், சரியா திரங்கா சைபால்,
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: நேரம் 8:55. அன்பு உள்ளங்களின் நினைவுகளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய தலைமுறையை வழிநடத்துவது பெற்றோரா சமூக ஊடகங்களா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச இருக்கீங்க. நிகழ்ச்சியில் விளம்பரத்தை தொடர்ந்து ஒழிக்கக்கூடிய பாடல் வீரத்தாளாட்டு திரைப்படத்திலிருந்து.
5: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிற உயிரினங்களின் நலனுக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் தொடர்ந்து உழைப்பதன் மூலமே மனித வாழ்வு முழுமையடைவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர். பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணையை ஜம்மு காஷ்மீர் NIA நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. மணிப்பூரில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 46 பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டுப் பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பை கிடங்கில் பற்றிய தீயை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதிய விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய

வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஓர் இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. ஒரு பக்கம் பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு வாழ்க்கை அனுபவம்னா என்ன, நல்லது கெட்டது என்ன அப்படிங்கிற புரிதலையும் ஒழுக்கம் பொறுப்பு இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னொரு ஒரு பக்கம் சமூக ஊடகங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களோட சிந்தனை, விருப்பம், பேச்சு, உடை, பொழுதுபோக்கு, தகவல் தேடக்கூடிய அந்த முறை, இப்படி எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழந்தை வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்க பேரண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை அவங்க தாத்தா பாட்டிக்கிட்டேயோ பேசுகிற நிமிஷம் அதிகபட்சமே 10 நிமிஷம் தான் பேசுகிறாங்க. ஆனால் சமூக ஊடகங்களில் ஒரு ஃபோனை எடுத்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சமூக ஊடகங்களில் டெய்லி பல மணி நேரம் செலவிடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போது இந்த குழந்தைகளோட சிந்தனையில் உண்மையில் வழிநடத்தக்கூடியது யார், அவங்களோட பெற்றோர்களா இல்லை சமூக ஊடகங்களா அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சொல்ல போகிறீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம் 0462251 1 மற்றும் ஒரு எண் 0462251 1 என்ற எண்களில் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் அன்பு உள்ளம் யார், எங்கிறந்த வணக்கம்.
2: இன்றைய
1: தலைமுறையை வழிநடத்துவது பெற்றோரா சமூக ஊடகங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன்.
2: மேம், பிள்ளைகளை நிச்சயமா வழி நடத்துவது அப்படிங்கறது பெற்றோர்கள் அப்படின்ட்டுதான் மேம் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க பிள்ளைகளை வழிநடத்துவதே சமூக ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டு, அது சமூக ஊடகத்தை அவங்க பாக்குறாங்களே தவிர்த்து பெற்றோர்கள் அப்படிங்கிறவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்கக்கூடிய பிள்ளைகள் இன்ற அளவு இருக்கத்தான் செய்யறாங்க.
1: இப்போ
2: நிறைய பேரு அடிக்கடி இந்த சமூக ஊடகங்கள் அப்படிங்கறத பிள்ளைகள் பாக்குறாங்க மேம், ஓவரா அதுலயே மூழ்கி இருக்கிறாங்க. ஆனா இட் டசன்ட் மீன் தட் அவங்க சமூக ஊடகங்கள் அப்படிங்கறதுதான் வழி நடத்துறது. ஏன்னா அது உயிரற்ற ஒரு விஷயம். ஆனா அப்பா இன்னைக்கு வரைக்கும் கூட பாருங்க மேம், நிறைய வீட்டுல அப்பா சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்றாங்க பிள்ளைங்க. அதே மாதிரி அவங்க அம்மா வந்து இது மாதிரி செய்ய அது மாதிரி செய்ய அப்படின்னு சஜஷன்ஸ் சொன்னாங்க அப்படின்னு செய்யறாங்க. ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேரு கேட்டு நிறைய விஷயங்கள் செய்யறத பாக்குறோம் மேம். ஆனா வெளியில ஒரு தோற்றம் ஒரு மாயை இருக்கு, சமூக ஊடகங்கள் தான் இளைஞர்களை சின்னவங்க எல்லாம் வழி நடத்துதுன்னு. ஆனா அது வந்து ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் வேணா அப்படி ஃபுல்லும் சமூக ஊடகம் என்ன சொல்லுதோ அதை ஏத்துக்கிறாங்களே தவிர்த்து, பல இடங்கள்ல பசங்க அம்மா சொல்றது அப்பா சொல்றது பெற்றோர் சொல்றத கேட்டு அவங்க வழி நடத்துறதுதான் பின்பற்றாங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் தான் சொல்லுவேன்.
1: அருமை அருமை, நன்றி நன்றி நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியை கலந்ததுக்கு. நிகழ்ச்சி குடியோட தான் போல. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து?
3: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கலீன் ரஹ்மான் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம் ஐயா, நீங்க நலமா இருக்கீங்க?
3: வாழ்த்துக்கள். உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறோமா.
1: சொல்லுங்க.
3: இந்த தலைமுறையை வழி நடத்துவது பெற்றோரா அல்லது சமூக ஊடகங்களான்னு கேட்டிருக்கீங்க. உண்மையிலேயே இன்றைய காலகட்டங்கள்ல எங்க காலகட்டங்கள்லாம் தலைமுறையை வழி நடத்தினவங்க பெற்றோர் தான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கெல்லாம் நாங்க தாய் தந்தையுடைய சொல்ல தவற மாட்டோம், அப்படியே நடக்கிறாங்க, பயந்து பயந்து சில விஷயங்கள் நாங்க நடத்துவோம். ஆனா இன்றைக்கு துணிவுடன் நடத்துறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சமூக ஊடக

0: சில கருத்துக்களை கேட்டுட்டு அத பிரகாரமே நடக்கிற மாதிரிதான் அன்னைக்கு என்னுடைய எண்ணத்துக்கு தோடு.
1: நன்றி நன்றி.
0: ஆனா எண்ணுக்கு 1000 தான் இருந்தாலும் பெற்றோருடைய ஒரு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது வந்து இன்னைக்குமே வேலை செய்யும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அனுபவங்கள் பேசுற ஒரு இது, அவங்களை அனுபவப்பட்டதான் சொல்லியிருப்பாங்க. அது வந்து இப்ப மக்களுக்கு வந்து இந்த இளைஞர்களுக்கும் அதாவது தலைமுறைக்கு கொஞ்சம் கசந்த மாதிரி இருக்கும். ஆனா அது பிற்காலத்துல அவங்களுக்கு அது ஒரு இனிப்பா மாறுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்று கூறி என்னுடைய உரையை டெல்லி ரயில்வேக்கு நிறைவு செய்யறமா வாய்ப்பு அளித்தது. நன்றியம்மா. நன்றி
1: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து?
2: ஹலோ
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். தோரங்கல்ல முத்தாசரி பதினா குமரி மாவட்டம். சிறந்த தலைப்பு வாழ்த்துக்கு. கலியரமன் அழகா சொன்னாங்க கேட்டேன். உண்மையிலேயே சமூக ஊடகங்கள்ல பிள்ளைகளை வழி நடத்த வந்து உண்மையை சில விஷயங்களை பார்க்கல. பெற்றோர்கள் தான் காரணம் சொல்ல முடியுது. காரணம் என்னன்னா, பெற்றோர் ஆரம்பிச்சு வைக்கிறதுல பிள்ளைகளுக்கு சின்ன ஒரு ஆசைகள் வரும். அந்த ஆசை வந்து பிள்ளைகளை பார்த்து பார்த்து பார்த்து பிடிச்சு பிடிச்சு அப்படி வந்துட்டு இருக்கு. ஆனா எங்க காலங்கள் எல்லாம் அந்த காலத்துல போனுங்களே உண்டுங்களே, எங்க பிள்ளை எல்லாம் திரும்ப அப்படி இருந்தது. ஆனா பொண்ணு எங்க ஊர்ல இருந்து நான் சொன்ன எங்க பேரன் பேச்சுல அழகா கேட்பாங்க. 5 பேர் பார்க்க கூடாதுன்னு சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. சமூக ஊடகங்கள் வைப்பது
1: பெற்றோர்கள் தான் குழந்தைகளை வழி நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சைடு வந்து சமூக ஊடகங்கள் தான் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு தாஜ்மஹால் திரைப்படத்துல இருந்து. அதற்கு முன் விளம்பரம் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.
3: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Counseling code 4961.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேரம் 9:14 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய தலைமுறையை வழிநடத்துவது பெற்றோரா சமூக ஊடகங்களா அப்படின்னு கேட்டுக்கோ. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்த ஐயா?
2: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் தங்கர் பேசுறேன்.
1: நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். சொல்லுங்க.
2: சந்தோஷம்மா. பெற்றோர்கள் வழி நடத்தணும் தான் நினைக்கிறாங்க. வழி நடக்கணும்ல, அவங்க வழி நடக்கிறதுக்குமா பெற்றோர்கள் வந்து பேரை வச்சு பெற்றோர்கள் சொல்லி அவங்க வழி நடந்தாங்க ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இப்ப பிள்ளைகள் போறாமே அவங்க இஷ்டத்துக்கு தான் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஊடகங்களும் ஒரு சப்போர்ட்டா இருக்குதுன்னு என்னுடைய கருத்துமா. அதுக்கு நம்ம ஊடகங்களை குறை சொல்லியும் தப்பு, ஊடகங்களையும் குறை சொல்லக்கூடாது. ஊடகங்கள்ல நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், நம்ம எடுக்கக்கூடியது நல்லதை மட்டும்தான்
1: எடுத்துக்கணும். ஆமா
2: ஆமா. ஆனா பெற்றோர்கள் வழி பிள்ளைகள் நடந்தால் அவங்க சிறப்பாக இருப்பாங்கிறது என்னுடைய கருத்துமா.
1: அருமை அருமை. நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். யார் எங்க இருந்து?
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து?
3: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சு முற்று.
1: சொல்லுங்க.
3: தலைமுறையை வழி நடத்துவது பெற்றோரா சமூக ஊடகங்களான்னு கேக்குறீங்க. என்ன பொறுத்த அளவுக்கு சமூக ஊடகங்கள்ல தான் நான் 100% சொல்லுவேன் மேடம். நான் இதை பல முறை சொல்லியிருக்கிறேன். அதாவது எல்லாருமே இன்னைக்கு யாரும் வந்து சொல் பேச்சு கேட்கறது, எல்லாருமே செல் பேச்சத்தான் கேட்கறாங்க. இதை நான் நம்ம பண்பலையிலே பல முறை சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு டிரைவிங் பண்றது கூட கூகுள பார்த்தாங்க மேடம், டிரைவிங் பண்றாங்க இப்போ. அதனால என்ன பொறுத்த அளவுக்கு பெற்றோர்கள் பேச்ச கேட்கறது 80% தான் கேட்கறது இல்லைன்னு தான் சொல்லுவேன். பெற்றோர்கள் பேச்ச கேட்காம சமூக ஊடகங்கள் பேச்சு கேட்டுத்தாங்க மேடம் எல்லாமே
1: நடக்குது அப்படின்னு சொல்றீங்களா? நன்றி நன்றி நிகழ்ச்சிகள். நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். யார் எங்க இருந்து?
4: சோனா மேடம், காலை ஒரு பணிவான வணக்கம் மேடம். ரவிக்குமுதாம் போலரட்டி மேடம்.
1: சொல்லுங்க, நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன். நீங்க ஹலோ அப்படின்னு அன்பு உள்ளங்களேங்கும் போது நாங்க நலமா இருக்கோம் மேடம்.
1: நலமா இருக்கீங்களா? ஒரு
4: 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெற்றோர்களோட உதவி. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா 20 டெக்னாலஜி சமூக ஊடகங்கள் பிள்ளைகளை நம்ம தவறா பயன்படுத்த கூடாது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் உங்க கையில கொடுக்கறோம். என் பையனுக்கு எல்லாம் 2 பையன் இருக்கு. 18 வயசுக்கு அப்புறம் தான் அந்த ஊடகத்தை கையில கொடுத்தோம். ஒழுக்கத்தை முதல்ல கத்து கொடுத்தேன், அதுக்கப்புறம் அந்த ஊடகத்தை பயன்படுத்தினாங்க. அந்த ஊடகத்தை வச்சுதான் உங்க வாழ்க்கை 2 பேர் வாழ்க்கையும் ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லவங்களுக்கு வந்து ஊடகம் ரொம்ப பயனா இருக்குங்கிறது என்னோட கருத்து. வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி. யாருமே நிகழ்ச்சியில சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. வருஷமலா மசந்த் திரைப்படத்துல ஒண்ணுமே குரல்ல பாடல் ஏதோ

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேரம் 9:22. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய தலைமுறையை வழிநடத்துவது பெற்றோரா சமூக ஊடகமா அப்படின்னு தான் கேட்கும் நிகழ்ச்சியில். அடுத்த நேரம் என்ன சொல்கிறாங்க? வணக்கம்.
2: நிலைய உறவுகளுக்கு பணிவான காலை வணக்கத்துடன் நிகழ்ச்சியில் இணையும் நான் திருப்பூர் மாநகர் மன்னரை பாராப்பாளிலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன்.
1: நலமா இருக்கீங்களா?
2: நலமே இருக்கிறேன். நலமே மலர வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க.
1: நன்றி நன்றி. சொல்லுங்க.
2: இன்றைய தலைமுறையை வழிநடத்துவது பெற்றோர்களா
1: சமூக ஊடகங்களா
2: கேக்குறீங்க? பெற்றோர்கள் சமூக ஊடகங்கள் வழிநடத்துதுங்க. எங்க போய் சொல்றது? ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா அப்பா ஒரு ஒக்கா அலைபேசி வச்சு பாத்துக்கிறாங்க, பிள்ளை ஒரு ஒக்கா, துணை ஒரு ஒக்கா, ஆளு ஒரு ஒக்கா போன நோண்டிட்டாங்க. பேசறதுக்கே பேசறது இல்லைங்க. அப்ப எங்க போய் வழிநடத்தும்? யாரு வழிநடத்துதுங்க? புதுசா யாரோ வந்து வரணுங்க. நீ அந்த மாதிரி ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு இதுல பாத்தங்க, காணொலி பாத்தங்க, அதாவது வந்து அந்த முடிவு விட்டு போனாங்க, நம்ம கோடு விட்டாங்களா, கோடு எதுக்கு போட, அந்த அம்மாவுக்கும் தெரியாம இவங்க ஏதோ புதுசு புதுசா போறாங்க. பாத்தீங்கன்னா ஒரு ஆடை ஆட்டு மாத்த முக அலங்காரம் மத்த எல்லாம் ஆட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்கள் தாக்கத்துல போயிட்டு இருக்கிறாங்க. அது வேதனை குறையுதுங்க. ஆனா பெட்ரோல் அதான் முதல்ல சொன்ன மாதிரி பெட்ரோல்லயே சம ஊடுகள்ல மூழ்கிருக்காங்க. அப்புறம் எங்க போய் வந்துருங்க? யாரு சொல் பேசி கேட்கலீங்க? எனக்கு தெரிஞ்ச பக்கத்துல ஒரு
1: பையன்
2: அப்படிங்கிறாங்க. அதனால வந்து அது சரியில்லைங்க. அதன் காலத்துக்கு சரியா இருக்காதுங்க. பெட்ரோல் வந்து சரியா இருக்கணும், பிள்ளைகள் சரியா விளையாடணும் அப்படிங்கிறது தாழ்மை.
1: அருமை அருமை. அடுத்த நேயர் வணக்கம். யார் எங்க இருந்து?
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து?
3: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே கே தாமஸ் பேசுறமா. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம் ஐயா. நீங்க நலமா இருக்கிறீங்களா?
3: நல்லா இருக்கம்மா.
1: சொல்லுங்க.
3: ஆமா, அதாவது சமூக ஊடகங்களா பெற்றோர்களா கேக்குறீங்க. ஆனா இப்ப சமூக ஊடகம் ஒரு காலத்தின் கட்டாயமா இருக்க பெற்றோர் பேச்சு கேட்கதான் செய்யறாங்க, இல்லாம இல்ல. ஆனா இப்ப வேலை வாய்ப்பு தொழில்லாம் இங்க சமூக ஊடகங்கள்ல வந்து நம்ம அவங்கள அந்த சமூக ஊடகத்தின் மூலம் தானே கண்டுபிடிக்க முடியும். இன்னும் எல்லாம் பேப்பர் பார்த்து எல்லாம் செஞ்சுக்கலாம், செய்தித்தாள பாரு ஒழுங்கா அப்படிம்பாங்க. ஆனா கொஞ்சம் சமூக ஊடகத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகம் இருக்கிறதுனால சில பிள்ளைகள் வந்து அந்த டீனேஜ் பிள்ளைகள் அதான் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் மாத்தி மாத்திதான் இருக்குமா. அதாவது பெற்றோர் பேச்சையும் கேட்கறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. சமூக ஊடகத்தெல்லாம் வேண்டாம், எனக்கு நல்லா டச் போனோ ஏதோ வேண்டாம்னா அவங்களுக்கு வேலையும் கிடைக்காத அப்படிலாம் இருக்கு பாத்தீங்க. அதனால ரெண்டும் தேவைதான். ஆனா பெற்றோர் இதுவும் பெற்றோர் பேச்சையும் கேட்காங்க, சமூக ஊடகமும் கொஞ்சம் இருக்கதான்
1: செய்யறது சமமா இருக்குன்னு சொல்றீங்க.
4: பெற்றோர்களையே சமூக ஊடகங்கள் தான்
1: வழிநடத்து,
4: அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு ஞானிகள் பெரிய பெரிய இலக்கியவாதிகள் யாரா இருக்கட்டும் சரி, எல்லாத்தையும் படைத்த இறைவனா இருக்கட்டும் சரி, அவரையே இந்த சமூக ஊடகங்கள் தான் வழிநடத்து. ஒரு ஞானி கிட்ட போய் கேட்டாரா, நான் மேல கெட்டு சொல்றேன்னு சொல்லி அப்புறம் மேல கெட்டு யார்கிட்ட சரி இறைவனா கெட்டுதான் சொல்றாரு பார்த்தோம்னா, அந்த மேல இருக்கிற அந்த அறைக்குள்ள எல்லா கணினி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வச்சிருக்காரு, அந்த விஷயங்களை சேகரித்து மக்கள்கிட்ட சொல்றாரு. ஒரு விளம்பரம் கூட உண்டு, ஒரு அது விளம்பரத்தோட பேர் சொல்ல விரும்பல, எல்லாம் மேல இருக்கவன்
1: பாத்துப்பான்.
4: ஆமா, மேல இருக்கிறவன் பாத்துப்பானா யாரு? அது நம்ம ஒரு காலமா மேல இருக்கிறவன் பாத்து பாத்தாக்கா இறைவனை சொன்னோம். ஆனா மேல இருக்கிறவன் பாத்துக்கோனா அந்த உலகம் கணினி உலகத்தை பத்தி சொல்லுது. நீ கடல்ல இருக்கிற பொருள்கள் திருந்தாலும் சரி, மத்த நிகழ்வுகளை எங்கெங்க சீர்கள் நடந்தாலும் சரி, அதை கண்டுபிடிச்சு சொல்லக்கூடியது வந்து இந்த ஊடகங்கள் தான், கணினி ஊடகங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லுது. கைபேசிங்கிறது ஒரு நிலை வகுப்புல இருந்தால் கூட கைபேசியை தாண்டி ஊடகங்கள் வந்து இன்னைக்கு நிறைய விமர்சனங்களையும் நிறைய விஷயங்களையும் நமக்கு எடுத்து உரைக்கிறது வந்து இந்த ஊடக வழியில் தான். அதுல வந்து உலக மக்கள் அனைவருமே இந்த ஊடகத்தில் வழியா தான் வழி நடக்கிறோமே தவிர, பெற்றோர்கள் வந்து தன் பிள்ளைகளை வந்து வழி நடத்துறங்கிறது இனி ஒரு காலத்துல அது அமையுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியான நிலையில இருக்குற சொல்லி விடைபெற்றுகிற வாய்ப்பு.
1: நன்றி நிகழ்ச்சியில கலந்ததுக்கு. நிகழ்ச்சியில சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு சமுத்திரம் திரைப்படத்திலிருந்து.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இன்றைய தலைமுறையை வழிநடத்தக்கூடியது பெற்றோரா சமூக ஊடகங்களா அப்படின்னு தான் நமது நெல்லைப்பண்பிள்ளை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க, வணக்கம், யார் எங்க இருந்து?
2: அழகு தமிழுக்கு அழகு பல சேர்த்து அன்னை தமிழோடும் அழகு மிகுந்த சொற்களோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அருமையான அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகஜீசன் அம்மா.
1: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், சொல்லுங்க.
2: அதாவது சமூக வலைதளங்கள் என்னதான் கருத்தை சொன்னாலும் தாயார் தகப்பனார் தண்டிக்க தான் செய்யறாங்க, கண்டிக்க தான் செய்யறாங்க, அதையும் இவங்க கேட்க தான் செய்யறாங்க, பிள்ளைகள் கேட்க தான் செய்யறாங்க, அவங்களுடைய தாயார் சொல்லுபடிதான் நடக்கிறாங்க. இன்னைக்கு எந்த குழந்தையுமே செல்லு அப்படி மூழ்கி இருக்கும்போது தாயார் தந்தையார் கண்டிக்க தானே செய்யறாங்க. அது சில கருத்துக்களையும் அவங்க சொல்லும் போது ஓஹோ சரிதான் சொல்லிட்டு இவங்களும் பிள்ளைகளும் கேக்குறாங்க. என்னுடைய கருத்து 90% இதைக்கு தாயார் தகப்பனார் கருத்தை
1: ஏற்றுக்கிறாங்க.
2: இந்த வலைதளத்தை பார்த்தாலும் அதுல உள்ள கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டாலும் இவங்க கருத்தையும் ஏற்றுதான் இன்னைக்கு நடக்குது. 10% அப்படி இப்படி இருக்குது சார் என்னுடைய கருத்து.
1: நன்றி நன்றி, அருமை அருமை. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
3: ஹலோ வணக்கம், வாழ்க வளமுடன். பேரில இருந்து சாந்தி.
1: நலமா இருக்கீங்களா சாந்திமா?
3: நன்றி
1: சந்திமா, நன்றி நன்றி. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் பெற்றோர் சொல்றதையும் கேட்கணும், சமூக ஊடகங்களை அளவா பயன்படுத்திட்டு அதிகமா புத்தகம் படிங்க அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
4: அன்பு தோழியவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமறியா.
1: நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கம்மா.
1: சொல்லுங்க.
4: அதாவது இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெற்றோர்களின் ஆலோசனை இதெல்லாம் உறவுகளுடைய ஆலோசனைகளை விட சமூக வலைதளங்கள்ல உள்ளதான் அவங்க கேட்கவும் செய்யறாங்க, நம்பவும் செய்யறாங்க. இதற்கான காரணம் என்னன்னா, ஒரு புத்தகத்தை படிக்கிறது கூட நூலகத்துக்கு போனா போக மாட்டான். நான் இதுலயே செல்லே பாத்துக்கிட்டேன். செய்திகளா இருந்தாலும் இதுலயே பாத்துக்கிட்டேன். எல்லாமே இதுலயே இருக்கும்போது அப்ப வந்து நம்மளுடைய ஆலோசனைகளுக்கு வந்து ஒரு மதிப்பு இல்லாம ஆயிரும். அதுல வரதப்புறம் அவங்க ஒரு நம்பிக்கையாவே நினைச்சாங்க. எல்லாமே நம்ம ஆக்கப்பூர்வமா சொன்னா கூட அதை நம்ப தயாரா. இது வந்து ஒரு விழலுக்கு இறச்ச நீராதான் இன்னைக்கு இந்த அறிவுரைகள் எல்லாம் பெய்கிறது. அதனால இது வந்து கண்டிப்பா மாறணும்னா அவங்களா நினைச்சு மாறணும். சமூக வலைதளங்கள்ல அதிகமா ஈடுபடுவதை குறைஞ்சு நம்ம எப்படி எப்படி போகணும், என்ன என்ன விஷயங்கள்ல நம்ம ஈடுபடணும், இந்த மாதிரி விஷயத்தை வந்து இளைஞர்கள் ஆலோசனை. இதை வந்து பெற்றோர்கள் ஊக்கப்படுத்துறாலும் அதை கேட்கறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதற்கான ஒரு போராட்டத்துலதான் இன்றைய பெற்றோர்கள் இருக்காங்க. இதான் இன்றைய சூழ்நிலை.
1: நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில் நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. லைப்ரரி போய் படிங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஃபோன்லேயே படிச்சிருவேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறதே அவங்க கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம் ஐயா சொல்லியிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. நிலவே முகம் காட்டு திரைப்படத்தில் இருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா குரலில் பாடல் இதோ

0: பின்பற்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேரம் 9:42. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சியில் இன்றைய தலைமுறையை வழிநடத்துவது பெற்றோரா சமூக ஊடகங்களா அப்படின்னு கேட்டுக்கோ. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம்.
4: ஹலோ அம்மா. வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்க இருந்துமா?
4: நல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கும். யார் எங்க இருந்து?
4: தூத்துக்குடி மாவட்டம் தீத்தாம்பட்டில இருந்து பசுவந்தனை. தீத்தாம்பட்டில இருந்து விஜயா
3: பேசுறேன். சொல்லுங்க.
4: எவ்வளவுதான் ஊடகங்கள் வழி நடத்தினாலுங்கம்மா, திருப்பி கடைசியில வந்து அது குடும்பத்துலதான் வழி நடத்துவாங்க. அப்பா அம்மாவோ, கூட பிறந்தவங்களோ, தங்கச்சியோ. ஊடகத்துல போகாமல்லாம் முடியாது. ஊடகத்துல போனாலும் அவங்க லைஃப்ல செட்டில் ஆக முடியும். ஊடகத்துல போனாலும் அது வந்து வழி நடத்துறது குடும்பம் தான் இருக்குமா?
3: கண்டிப்பா குடும்பத்தோட பங்கு இருக்குன்னு சொல்றீங்க அதிகமா.
4: கண்டிப்பா அது இல்லாம முடியாதுங்கம்மா. அவங்க எவ்வளவு ஊடகத்துல வந்து முழுங்கினாலும் சரி, அவங்க இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு போனாலும் சரி, எவ்வளவுதான் இருந்தாலும் எங்கிட்டு இப்ப ஒரு பறவைதான் போகுதுன்னா அது திருப்பி மரத்துக்கு தான் போகும் அடையறதுக்கு. அதே மாதிரி இது வந்து குடும்பத்துலதான் வழி நடத்த வேண்டியிருக்கோங்கம்மா. எவ்வளவு ஊடகத்துக்கு போனாலும் பரவாயில்ல,
3: எவ்வளவு ஊடகத்துக்கு போனாலும் கடைசியா குடும்பத்துக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
4: ஆமா, குடும்பம் தான் வழி நடத்தணும். அவங்க ஒரு ஒரு கட்டத்துல வந்து அது தவறுதலாவா இருந்தா கூட திருப்பி அவங்க கேட்கதான் செய்வாங்க, கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க
3: அப்படின்னு சொல்றீங்க. நன்றிமா, நன்றி. அருமை அருமை அருமை. நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். யார் எங்க இருந்து?
5: வணக்கம். நான் செல்வம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு மேடம்.
3: சொல்லுங்க.
5: கண்டிப்பா வந்து நம்ம வழி நடத்துறது வந்து குடும்பம் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் ஊடகம். ஊடகம் நேத்து வந்ததுங்க, அது என்ன சொல்றதுக்கு, தாயை சிறந்த கோயில்மில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஒரு தந்தை விட ஒரு மகனுக்கோ மகளுக்கோ நல்ல அறிவுரை சொல்றது யார் செய்யல முடியும் சொல்லுங்க? யாரு
3: முடியாது.
5: ஊடகங்கிறது நல்லதுன்னு சொல்லி கொடுக்கும், கெட்டதுன்னு சொல்லி கொடுக்கும், எல்லாமே இருக்கு அதுல. தந்தை தாய் அவங்கதான் நல்ல விஷயம், பிள்ளை நல்ல நாளைக்கு நல்லபடியா முன்னேறணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி எப்பவுமே அந்த மனசுல ஒரு எண்ணங்கள் உள்ளவங்க தாய் தந்தை தான், வேற யாரும் கிடையாது.
3: கிடையாது.
5: குடும்பம் தான் பஸ்ட். ஊடகங்கிறது ஒரு தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். ஒண்ணே ஒண்ணு, அவ்வளவுதான். இப்ப நமக்கு தெரியாதா ஏதாவது தெரிஞ்சுக்கலாம், ஏதாவது ஒரு மித்தபடி சில நம்மளுடைய குடும்பம் கடைசி வரைக்கும் ஒரு 100-120 வயசுக்கு கொண்டு போகணும்னா அது தந்தை தாயை விட வேற யாரும் கிடையாதுங்க. குடும்பம் தான் நம்பர் ஒன்னு பஸ்ட்.
3: அதனால பெற்றோர்கள் தான் வழி நடத்துறாங்க இன்னைக்கு இருக்கிற தலைமுறை அப்படின்னு சொல்றீங்க.
5: தந்தை விட ஒரு அறிவுரை சொல்றது யாருமே கிடையாதுங்க உலகத்துல, வேற யாரும் கிடையாது.
3: கண்டிப்பா. அருமை அருமை. உங்களோட பேசுறதுல மகிழ்ச்சி செல்வம் சார் நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு நன்றி. நிகழ்ச்சி இன்னைக்கு அடுத்த அன்பு உள்ளம். யார் எங்க இருந்து? வணக்கம்.
6: வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்க இருந்து ஐயா?
6: ஈரோடு தூர்மட்டி வளர்த்தது இளங்கோ பேசுறேன்.
3: சொல்லுங்க.
6: எப்பயுமே வழி நடத்தது பெற்றோர்கள் தான். எப்பயுமே இப்பன்னு இல்ல, எந்த காலம் வந்தாலும் நாம சின்ன குழந்தையில இருந்து எப்படி யாரு அம்மான்னு சொல்லணும், அப்பான்னு சொல்லணும், யாரு தாத்தான்னு சொல்லணும், என்னென்ன பண்ணணும், யாரு எப்படி மரியாதை கொடுக்கணும், இதெல்லாமே சொல்லி கொடுத்தான நம்ம பிள்ளைங்களை வளர்த்துறோம். இன்னைக்கு வேணாங்க, எங்க பொண்ணுக்கு இன்னைக்கு 33வது பிறந்த நாள், பேர் மோனிகா. காலையிலயே எங்களை கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டா. எங்க அவருக்கு கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் ஆயிருந்தாலும் இந்த காலத்துல இன்டர்நெட் காலத்துல மறந்துடுவாங்க, எங்க ஞாபகம் இருக்கும். காலையில நேரத்துல கூட்டு அப்பா அம்மா எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கிறாங்க. அது என்ன, நாம வந்து இப்ப பிள்ளைங்களை வளர்த்துற விதம் தானே அது.
3: கண்டிப்பா.
6: அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப எந்த காலத்திலயுமே இன்டர்நெட் வந்தாலும் திசை மாற செய்கிறது இன்டர்நெட் என்ன வேணா ஒத்துக்கலாம். இன்னைக்கு கால சூழ்நிலையில திசை மாற செய்யுது,
3: திசை மாற செய்யுது
6: அப்படின்னு வேணா செய்யலாம். ஏன்னா பாசத்துக்கு நடுவுல அது வந்து அப்படி நம்மள வந்து அப்படியே திசை திருப்புது. இப்ப நானே வந்து இவ்வளவு பிஸி எவ்வளவு இதா இருந்தாலும் திருநெல்வேலியில் பேசிட்டா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா மைண்ட் செட் போறேன் எங்க வீட்டுக்காரமா, நீங்க அதுல பேசுற வரைக்கும் இப்படிதாங்க இருப்பீங்க அப்படிம்பாங்க. ஆமா, அதனால அது வந்து நமக்கு என்னதான் அப்படி இப்படின்னு சுழற்சி மணியில வரும். ஆனாலும் எப்பயுமே பெற்றோர்களை வழிநடத்துறது என்ன பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை வழிநடத்துறது பெற்றோர்களே அப்படின்னு நான்
3: சொல்றேன். அருமை அருமை அருமை. நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு நன்றி ஐயா. இன்று பிறந்தநாள் காலும் அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இப்ப நிகழ்ச்சியில சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. வீரா திரைப்படத்தின் மனோ மற்றும் சித்ரா குரல்ல பாடல் இதோ.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேரம் 9:51. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா, இந்திய தலைமுறையை வழிநடத்துவது பெற்றோரா சமூக ஊடகமா அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் என்ன சொல்கிறாங்க. வணக்கம், யார் எங்கே இருந்தையா?

0: என்ன மேடம்?
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
0: நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
1: ஆ சொல்லுங்க, நலமா இருக்கீங்களா?
0: படம் ஐயா பாடல் ஒரு வார்த்தைக்கு
1: அவங்க நிகழ்ச்சி வந்து மாற்றி கால் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு 10:12 மனம் விரும்புத நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு மகிழுங்க. இதே நம்பருக்கு கால் பண்ணி இப்போ நிகழ்ச்சியில் ஆனந்த பொங்காட்சி நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார், எங்கேருந்து வணக்கம்?
2: வணக்கம் அம்மா.
1: வணக்கம், யார் எங்கேருந்து?
2: கோயில்பட்டி வட்டம் பாண்டர்மங்கலம் மு கோவிந்தராஜன்.
1: ஆ சொல்லுங்க
2: அம்மா. செய்தி ஊடகங்கள் அப்புறம் அன்னை தந்தை இந்த ரெண்டுக்கும் முதல்ல நமக்கு அம்மா அப்பா சொல்றதுதான் வேதம். அதுக்கப்புறம்தான் ஊடகங்கள். கடமை இருந்தால் வீரனாகலாம், கருணை இருந்தால் வள்ளலாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். எத்தனையோ அருமையான சொற்றொடர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கண்ணதாசன் வாலி போன்றவர்கள் சொன்னாலும் நம்மள முத வழி நடத்துவது அன்னை தந்தை. அவங்களுடைய அறிவுரையிலிருந்துதான் பின்னாடி ஊடகங்களுக்கு போறோம். இதுதான் என்னுடைய கருத்து.
1: நன்றி, நன்றி. அருமை அருமை அருமை நிகழ்ச்சியில் கலந்துடுறதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த அன்பு உள்ளம் யார், எங்க இருந்து வணக்கம்?
3: ஹலோ. இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். வணக்கம் கூறுகிறேன், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: நலமா இருக்கீங்களா?
3: ஏமாமா இருக்கிறோம். நீங்களா எப்படி இருக்கே?
1: நலமா இருக்கும்,
3: மகிழ்ச்சி. அப்புறமா நீங்க கேட்ட அந்த டைட்டிலுக்கு வந்து, இப்போ சமூக ஊடகங்கள் அதாவது சமூக வலைத்தளங்கள் தான் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கிறது. ஆனாலும் தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லை. அந்த குடும்பத்தை வழி நடத்துறது வந்து அந்த பேரண்ட்ஸ் இல்லாத கார்டியன் வழி நடத்துவாங்க. அவங்க கிட்டதான் இளைய தலைமுறை வந்து ஐடியா கேட்டு இருக்கணும். ஆனா இப்போ உள்ள மாற்றங்கள் என்னன்னா, அந்த பேரண்ட்ஸே வந்து இவங்க சமூக வலைத்தளங்கள்ல உள்ள டவுட்டுகளை வந்து பிள்ளைங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. ஏன்னா வந்து அதனாலே வந்து இப்போ வந்து சமூக வலைத்தளங்களை வந்து வீழ்த்துவதற்கு எந்த முயற்சி எடுத்தாலும் பலிதமாகாது. அதில் தான் வந்து எல்லாருமே புறையோடி கொண்டிருக்கார்கள். பெரியவங்களும் இளையவங்கள்ட்ட கேட்டுட்டு அதை நம்ம மனசில் பதிஞ்சிக்கலாம், ஒரு சில சந்தேகங்களை தீர்த்துக்கலான்னு சொல்லிட்டு இளையவங்களை வந்து அவங்க மொபைல் எடுத்துகிட்டு பிள்ளைங்கிட்ட கொண்டு காணிக்கிறாங்க, இது எப்படி இதில் எப்படி வர்றது, எது இது என்ன பண்ணுறது அப்படிலாம் கேட்குறாங்க. அதனால வந்து இப்போ வந்து பெரியவங்க அறிவுரை நாம கேட்காம இருக்க பொருள் தாய் சிறந்த கோயில் இல்லைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, தந்தை மாதிரி உபதேசம் பண்ற எந்த ஜீவனும் உலகத்துல கிடையவே கிடையாது. தாய் பெற்று தந்தை வளர்ப்பார் அப்படி சொல்லுவாங்க, தந்தை தான் உபதேசம் பண்ணுவார். ஆனாலும் சமூக வலைத்தளங்கள் வந்து அது வந்து அது ஒரு முக்கியத்துவம் பெற்றுட்டுதான் இருக்கு.
1: நன்றி, நன்றி, நன்றி. அருமை அருமை அருமை அருமை. அப்படியே ரியாலிட்டியை சொன்னாங்க. நேரம் 9:55 ஆயாச்சு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இன்றைய தலைமுறை வழி நடத்துறது பெற்றோரா சமூக ஊடகங்களா அப்படின்னு. நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சமூக ஊடகங்கள் நமக்கு வழி காட்டலாம், ஆனால் வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுக்க கற்றுக் கொடுக்கறது என்னவோ பெற்றோர்கள் தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை சமூக ஊடகங்கள்லேருந்து 1000 விஷயங்களை கற்றுக்கலாம், ஆனால் அந்த 1000 எது நல்லது, எது தேவையில்லை, எதை பின்பற்றணும், எதை பின்பற்றக்கூடாது, எதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லித்தரக்கூடியது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் ஆசிரியர்களான பெற்றோர்கள் தான். அதனால பெற்றோரா சமூக ஊடகங்களா அப்படிங்கிற ரெண்டில் ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சமூக ஊடகங்கள் தகவலை கொடுக்கட்டும், பெற்றோர்கள் அந்த தகவலை சரியான திசையை நீங்கள் வந்து வழி நடத்தணும். ஏன்னா குழந்தையோட கையில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் அந்த உலகத்தை மாற்றலாம், ஆனால் அந்த குழந்தையோட மனசில் இருக்கக்கூடிய அந்த மதிப்புகள் மட்டுமே அவங்களோட வாழ்க்கையை மாற்றும். நல்ல விஷயங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. தொடர்ந்து நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழ்ந்தீர்கள். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு, வானத்தை போல திரைப்படத்தில் இருந்து. அதனை தொடர்ந்து கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு தற்போதுள்ள 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பேரவை விதி எண் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர், தற்போது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் என்ற தொகையை 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவித்துள்ளார். இதேபோல் முதலமைச்சரின் தொகுதியான சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்று திரு விஜய் அறிவித்துள்ளார். தஞ்சை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 இடங்களில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முதற்கட்டமாக ராஜாஜி மருத்துவமனையில் 8 தளங்களுடன் கூடிய புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்று கூறினார். தமிழகத்தில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் தொகுதி முழுவதும் சென்று மக்கள் பணியாற்ற ஏதுவாக அவர்களுக்கு கார் வழங்கப்படும். ஓட்டுநர் கார் பராமரிப்பு செலவுகளுக்காக அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாதந்தோறும் 75,000 ரூபாயும் உதவியாளர் படியாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தமது அறிவிப்பில் வெளியிட்டார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவில் இருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர். மணிப்பூரில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 46 பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனர். புதுச்சேரியிலிருந்து கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் கடத்தப்பெறப்பட்ட மது பாட்டில்களை மயிலம் சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 5 பேரை கைது செய்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: BWF உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிகழ்வுகள் நாம் கேட்க இருக்கின்றோம்.

0: நேயர்கள், இதுவரை PWF உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிகழ்வுகள் கேட்டீர்கள்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்விப் பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: நேர்லே நாம மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் இணையிறோம். உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்கலாம். 0462251133 மற்றும் 32 அப்படின்ற இந்த எண்களுக்கு நம்ம கூட பேச போகிற முதலாவது நேயர் யாரு, எங்கேருந்து பேசுகிறாங்கன்றத கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கிறீங்களா? யார் பேசுறீங்க
1: மேடம்? நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பாலூர்ல இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: பிரான்சிஸ்,
1: தாமிரபரணி. ஆமா, பாடல் கருப்பான கையாலே என்ன புடிச்சான், காதல் என் காதல் பூக்குதம்மா.
0: பாட்டாவே பண்ணிட்டீங்களா? நிச்சயமா இந்த பாடல் நம்ம வந்து ஒலிபரப்ப எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம். உங்ககிட்ட ஜி கே கேள்வி கேட்கலாமா? உலகின் பழமையான புகைப்படம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வியூஸ் ஃப்ரம் தி விண்டோ அட் தி லேக் ரேஸ் அப்படின்ற படம் எப்போ எடுத்தாங்கன்னு நீங்க
1: நினைக்கிறீங்க?
0: க்ளூ ஆப்ஷன் நான் உங்களுக்கு தரேன், சரிங்களா? இது வந்து 1800களில் எடுத்தாங்களா, இல்லை 1900 இப்போ ரீசெண்டாக எடுத்ததா நீங்க நினைக்கிறீங்களா?
1: 1800 மேடம்.
0: 800. சூப்பர் சார், அதான் சரியான பதில். நன்றி நன்றி. 1826 இல்லைனா 27 இந்த வருடங்களில் தான் இந்த எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோசப் நிசோஃபோர் நீல்ஸ் அப்படின்ற ஃப்ரெஞ்சு கண்டுபிடிப்பாளர் தான் முதன்முறையாக ஒரு நிரந்தரமான புகைப்படத்தை எடுத்திருக்காரு. லீ கிராஸ் அப்படின்ற தன்னோட பண்ணை வீட்டில் வச்சு ஒரு ஜன்னல் வழியாக தெரிகிற காட்சியை படமாக்கி இருக்கிறாரு. இதுதான் உலகின் முதல் நிரந்தர புகைப்படம். இந்த இடத்தை இப்போ வரலாற்று அருங்காட்சியகமாக மாற்றி அதை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு இடத்தை போட்டோ பிடிக்கிறதுக்கு பல மணி நேரம் காத்திருந்திருக்காங்க. இப்போல்லாம் ஒரு கிளிக் பண்ணாலே போதும், ஒரு வெளிச்சம் வந்துடும், அவ்வளோதான், ஃபோட்டோ ரெடி அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இப்போது ஒரு தடவை நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக ஒரு மில்லி செகண்ட்ஸ்க்கு தான் நமக்கு டைமே ஆகுது. ஆனால் அப்போது அப்படிலாம் கிடையாது, ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணி நம்ம எடுக்கணும். அதை கூட ஒரு ஃபோட்டோவாக மாறதுக்கு பல மணி நேரம் அப்படியே நம்ம வெயிட் பண்ணணும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு தூரம் எடுத்துடக்கூடாது, ஃபோட்டோ அப்படியே அந்த கேமராவை அப்படியே நம்ம ஒரு இடத்துல வச்சுட்ருக்கணும். நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, ஒரு நிரந்தர ஃபோட்டோ இப்போ எடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த ஃபோட்டோவை அவங்க எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அந்த எக்ஸ்போஷர் வந்து தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேரில் இன்றைக்கி வந்து புகைப்பட தினம், அதனால் இன்றைக்கி கேள்விகள் எல்லாமே புகைப்படம் சார்ந்ததாக தான் இருக்கும். அதுக்கு முன்னால் நம்ம வந்து பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். தாமிரபரணி திரைப்படத்துலேருந்து

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்லேயே நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். 10:21 ஆகிட்டு இருக்குது. நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நேயர் யாரு கேட்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பாலசுப்ரமணியன் பேசுறேன் மேடம்.
0: பாலசுப்ரமணியன், சொல்லுங்க, என்ன பாடல் நிகழ்ச்சியில நீங்க இப்ப கேட்க போறீங்க? திருமலையில இருந்து பாடல் உங்களுக்காக நம்ம ஒளிபரப்பிடலாம். ஆனா அதுக்கு முன்னால் ஜிகே கேள்வி கேட்டுருவோமா?
1: கேளுங்க மேடம்.
0: சரி, முதன் முதலா மனிதனை எப்போ போட்டோ எடுத்ததா வரலாறு சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஹியூமன் பீயிங் இன் போட்டோகிராஃபி அப்படின்னா எப்போ நினைக்கிறீங்க நீங்க?
1: ஆப்ஷன் கொடுக்க மேடம்.
0: ஆப்ஷன் கொடுக்கவா? நீங்களே சொல்லுங்களா ஒரு குத்து மதிப்பா, எப்போ எடுத்திருப்பாங்கன்னு
1: நினைக்கீங்க?
0: 900. 900க்குலாம் முன்னாலே எடுத்துட்டாங்க. சரியா? ஆமா ஆமா, 1838. ஆமா, பரவாயில்ல, முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி பாலசுப்ரமணியம். அதான் எப்போ எடுத்தாங்கன்னா 1838-39 அந்த காலகட்டங்களில் எடுத்ததா அவங்க சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாலே பல மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ தான் நம்ம சொன்னோம், ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 8 மணி நேரம் வெயிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி ஒரு கேமராவை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அதை வந்து அவங்க ரொம்ப நேரம் கழித்து பார்க்குறப்போ அதில் இருக்கிற பிக்சர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்துருக்குறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனோட ஃபோட்டோ அதில்

இருந்திருக்கு. அது என்னன்னா, ஒரு பிஸியான ஒரு கடை வீதியில் அவங்க அந்த ஃபோட்டோகிராஃப் வச்சுருந்ததுனால அங்கே அவங்க நின்று ஷூ பாலிஷ் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அதாவது ரொம்ப நேரமாக ஒரு ஆள் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்ததுனால அந்த ஃபோட்டோ அவங்களுக்கே தெரியாமல் விழுந்திருக்கு. இது எப்போன்னா 1838 அவங்க வந்து இந்த மாதிரி முதல் முதலாக ஃபோட்டோகிராஃபில் மனிதனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவோட 19ஆம் நூற்றாண்டை நம்ம கண்ணு முன்னால் கொண்டு வரக்கூடிய பழங்கால அரண்மனைகள், கோட்டை இந்த மாதிரியான புகைப்படங்களை எடுத்த இந்திய புகைப்பட கலைஞர் யார்? இதுதான் கேள்வி. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல அரண்மனை கோட்டைகளை நம்ம கண்ணு முன்னால் காமிச்ச அந்த புகைப்பட கலைஞர் யார் அப்படிங்கிறது தான் நேரில் நீங்கள் அடுத்த கேள்விக்கு பதிலாக சொல்ல இருக்கீங்க. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுடலாம். திருமலை திரைப்படத்திலிருந்து

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நெல்லை 10:28 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. மனமருமதே நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். சுப்ரான பாடல்களை நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா பாடல் கேட்கறதுக்கு நேரம் காத்துட்டு இருக்கிறாங்க. யாரு பேசுறாங்க, என்ன பாட்டு கேட்கறாங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கோம் சுப்பிரமணியம் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கு மேடம்.
2: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: கிள்ளி படுத்துல இருந்து அப்படி போடு அப்படி போடு அந்த பாடல் தானே மேடம்?
2: அப்படியே போட்டுருவோம். சரிங்களா?
3: சரி,
2: நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், உங்களுக்கு பதில் தெரியுமா? நான் ஆப்ஷன் சொல்லட்டா? சரி, நம்ம இந்தியாவுடைய 19ஆம் நூற்றாண்டை நம்ம கண்ணு முன்னால் கொண்டு வரக்கூடிய அந்த பழங்கால அரண்மனைகள், அந்த கோட்டைகளை வந்து புகைப்படமாக எடுத்து கொடுத்த இந்திய புகைப்பட கலைஞர் யாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டேன். ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று ரகுராய், இன்னொன்று ராஜ தீன் தயாள்.
3: ரகுராய்.
2: ரகுராய் அவங்க இல்லை. ஆமாம், அவங்களும் ஒரு புகழ்பெற்ற ஒரு புகைப்பட கலைஞர் தான், நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க தான். ஆனால் அரண்மனை கோட்டைகளை அதிகமாக புகைப்படங்கள் எடுத்தது வந்து தீன் தயாள் தான். சரிங்களா? நல்லா முயற்சித்தீங்க. நன்றி சார், நன்றி. நம்ம வந்து ராஜ தீன் தயாள் அவங்கள பற்றின சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த நம்ம இந்தியாவையும் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அந்த நிஜாம் அரச குடும்பத்தையும் அதிக அளவு அரண்மனைகளாக இருக்கட்டும், அரசு குடும்ப நிகழ்வுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே புகைப்படமாக எடுத்திருக்கிறாரு. இவரால் தான் நம்ம இன்னும் அந்த காலத்தில் நம்ம இந்தியா எப்படி இருந்துச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி லைவில் பார்த்துட்ருக்குறோம். மக்களோட வாழ்க்கை, பழைய உடைகள், பழைய கட்டிடங்கள், அந்த ஆரம்ப கால ரயில்கள், இது எல்லாமே நாம் இப்போது ஃபோட்டோவாக பார்க்குறப்போ அட அந்த காலத்தில் இப்படியா இருந்துச்சு நம்ம இந்தியா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறோம்ல, அந்த ஃபோட்டோ தான் இப்போ ஒதுக்கி இருக்கக்கூடிய வரலாற்று பவர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பான ஃபோட்டோஸாக வந்து நம்ம இந்திய புகைப்பட கலைஞர்கள் நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களாக நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம அரண்மனை கோட்டை அதிக அளவு புகைப்படமாக எடுத்து கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜா தீன் தயாள் அவங்க தான். சரி, அடுத்ததான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? உலகத்திலேயே மிக பெரிய சர்வதேச புகைப்பட விருது என்னது அப்படின்றது தான் கேட்குறோம். இதுக்கு பதில் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், கூடவே உங்கள் விருப்ப பாடலையும் கேட்டுறீங்க. இப்போ நம்ம கேட்டுடலாம் கே அனுராதா ஸ்ரீராம் அவங்களுடைய குரலில் கில்லி திரைப்படத்துலேருந்து பாடல்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நெல்லை 10:36 ஆகிட்டு இருக்குது. நாம சூப்பரா மனம் விரும்புதே நிகழ்ச்சியில பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததான் நம்ம கூட பேச இருக்கும் நேயர் யாரு, என்ன பாடல் கேக்குறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுறேன்.
2: சொல்லுங்க சுதா, என்ன பாடல் நிகழ்ச்சியில கேட்க போறீங்க?
3: எனக்கு சாமி 2 படத்துல இருந்து பெண்ணை ஒன்னா பார்த்தாங்க
2: புது மெட்ரோ ரயில் பாட்டு, நம்ம கண்டிப்பா கொடுத்துடலாம். நான் உங்களுக்கு கேள்வி கேட்டிருந்தேன், மறுபடி கேட்கட்டுமா?
3: கேளுங்க.
2: சரி, உலகின் மிக பெரிய சர்வதேச புகைப்பட விருது எது?
3: நன்றி,
2: முயற்சித்ததுக்கு சரியான பதிலையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. வேர்ல்டு பிரஸ் போட்டோ அப்படிங்கறதான் மிகப்பெரிய சர்வதேச புகைப்பட விருது. இந்த விருது வந்து சினிமா துறையில எப்படி ஒரு ஆஸ்கர் அவார்டோ அது மாதிரி ஃபோட்டோ ஜேர்னலிசம், அதாவது செய்தி புகைப்பட துறையோட உயரிய விருது தான் இது. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டை சேர்ந்த புகைப்பட கலைஞர்களும் இந்த விருதுக்கு அவங்களோட ஃபோட்டோஸை அனுப்பி வைக்கலாம். ஆனால் இந்த

புலிட்சர் ப்ரைஸ் அப்படின்ற இந்த விருது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உயரிய விருது. இந்த விருதுக்கு அமெரிக்க செய்தி நிறுவனங்கள் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய புகைப்பட கலைஞர்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும். அடுத்ததாக நமக்கு சூப்பரான கேள்வி காத்துட்ருக்குது, அதுவும் புகைப்படம் சார்ந்தது தான். இந்த வேர்ல்டு ப்ரெஸ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கோம்ல, இதாக தான் சர்வதேச புகைப்பட விருது அப்படின்னு சொல்லி, இந்த விருதை வந்து நம்ம இந்திய புகைப்பட கலைஞர்களும் வாங்கியிருக்கிறாங்க. அந்த விருதை வாங்கின முதல் முறையாக யார் அப்படின்றதான் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி. வேர்ல்டு ப்ரெஸ் ஃபோட்டோவை நம்ம இந்திய புகைப்பட கலைஞர்கள் வாங்கியிருக்கிறாங்க, அந்த விருதை முதல் முதலாக வாங்கினது யார் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கேட்டுடலாம் சாமி 2 திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: எல்லா ஃபேனும்
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: அப்படி அப்டேட்டான தகவல்களை உங்களுக்காக மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வழங்கிட்டுருக்கேன். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நேரில் பார்த்து மணி 43 ஆகுது, நம்ம கூட பேச இருக்கும் சுப்ரான நேயர். என்ன பாடல் கேட்க போகிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ஜெயக்குமார் சார்.
2: வணக்கம் மேடம். எல்லாத்தையும் ரொம்ப சேட்டதாக சொல்லிடுங்க மேடம்.
1: கண்டிப்பாக விசாரிச்சதா சொல்லிடலாம். நீங்கள் நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போகிறீங்க? இன்னொருத்தங்க வந்து அர்கோ தத்தா அப்படிங்கறவங்க. கரெக்ட் தான், அவங்களே தான், பாப்லோ தான். உலக புகைப்பட தினம் அப்படின்றதுனால இந்த புகைப்படங்கள் சார்ந்த சுப்ரான கேள்விகளை தகவல்களை தான் நம்ம நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம சர்வதேச புகைப்பட விருதுல எது உயரியது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ வேர்ல்டு பிரஸ் போட்டோ அப்படின்றத நம்ம சொன்னோம். அதுல யாரு முதல்ல நம்ம இந்தியாவில் வாங்கினாங்க அப்படின்னு கேட்டோம்னா அது யாருன்னா பாப்லோ அப்படின்றவங்க தான். நான் சொல்ல போனால் இந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தேன் இல்லையா, ரெண்டு பேருமே இந்த விருதை வாங்கியிருக்காங்க. ஆனால் முதல் முதலாக வாங்கினது யார் அப்படின்னா இந்த பாப்லோ அவங்க தான். இந்த விருது வந்து முக்கியமாக நம்மளுடைய இந்தியாவில் இன்னும் சில பேர் வாங்கியிருக்கிறாங்க. இப்போவும் ரீசண்டாகவும் இந்த விருது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கிடச்சிருக்குது. நம்ம இந்த பாப்லோ அவங்கள பற்றி கொஞ்சம் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இவங்க வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வாங்கிட்டாங்க. அவங்களோட 20வது வயசுலேயே இந்த சர்வதேச விருது அவங்களுக்கு கிடச்சிருக்குது. என்ன ஃபோட்டோ அப்படி அவங்க கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? போதைக்கு அடிமையானவங்களுடைய ஃபோட்டோவை வந்து அவங்க இந்த போட்டிக்கு அனுப்பியிருந்தாங்க அந்த காலகட்டத்திலேயே. அப்போது அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு கிடச்சிருக்குது. இந்த அர்கோ தத்தா அப்படிங்கிறவங்கள நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்க இந்த 2004 சுனாமியால் நம்ம தமிழ்நாடு தாக்கப்பட்டப்போ தன்னோட உறவினரை இழந்த ஒரு பெண் கதறி அழக்கூடிய ஒரு புகைப்படத்தை எடுத்தார். இந்த ஃபோட்டோக்காக தான் அவங்களுக்கு வந்து இந்த விருது கிடச்சிருக்குது. இந்த ஃபோட்டோ உலக அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதாக இருந்தது. அதுக்காக தான் அர்கோ அவங்களுக்கு வந்து 2005 இந்த பரிசு கிடச்சிருக்குது. இந்த வேர்ல்டு பிரஸ் ஃபோட்டோ அவார்ட்ஸ் வந்து நம்ம இந்தியர்களும் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. இந்த அவார்டு கொடுக்கக்கூடிய நடுவர் அமைப்பில் ஒரு இந்திய புகைப்பட கலைஞர் 3 பணியாற்றி இருக்காங்களாம். 1 தடவை 2 தடவை இல்லை, 3 பணியாற்றி இருக்கிறாங்க. அது யாரு அப்படிங்கிறத நேரில் நீங்கள் அடுத்த கேள்வியாக நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். பாகுபலி 2 திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேர்களே, மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நேயர்களோட மனதுக்கு விருப்பமான பாடல்களை நாம் எல்லாரும் சேர்ந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி சூப்பரான பாடலை கேட்கறதுக்காக நேயரும் காத்துட்டு இருக்கிறாங்க. யாருன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
3: அன்பு அறிவிப்பாளர் ரியோவுக்கு உற்சாகமான காலை இனிய வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாசி கலக்கிற விஜயன் பேசுங்க மேடம்.
2: காலை வணக்கம் விஜயன் சார், எப்படி இருக்கீங்க?
3: உங்களுக்கும் வணக்கம் மேடம். நான் நல்லா உற்சாகமா இருக்கிறேன். நிலை பெருமையை தினந்தோறும் கேட்டுட்டு இருக்கிறேன். நல்லா ஆனந்தமா இருக்கு.
2: ஆனந்தமா இருக்கு. கண்டிப்பா நீங்க ஆன்சர் பண்ணிருவீங்க. என்ன பாட்டு கேட்க போறீங்க அதை சொல்லிருங்க முதல்ல.
3: படம் அண்ணாச்சு.
2: நடுவர் அமைப்புல ஒரு இந்திய புகைப்பட கலைஞர் 3 தடவை பணியாற்றி இருக்காங்க, அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். உங்களுக்காக 2 ஆப்ஷன்
3: கொடுக்கறேன்.
2: 1 வந்து ரகு ராய், இன்னொன்னு வந்து யாசிர் இக்பால். மொத சொன்னதுதான் கரெக்ட். ஆமா
3: ஆமா,
2: ரகு ராய். சரிங்களா?
3: கண்டிப்பா.
2: நன்றி, வாழ்த்துக்கள்.
3: நன்றி மேடம்.
2: நம்ம ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தா நேர் வந்து இந்த முதல்ல சொன்னது இல்லைன்னா 2வது சொன்னது அப்படி சொல்லி முடிச்சிடுறாங்க. அந்த பேர் என்ன அப்படின்றத அவங்க வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் சூப்பரான பொது அறிவு தகவல்கள். அந்த வரலாற்றில் இடம் பிடித்த அந்த நபர்களுடைய பெயர்களை முடிந்த அளவு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, இந்திய புகைப்பட கலைஞராக வந்து 3 தடவை இந்த நடுவர் அமைப்பில் பணியாற்றி இருக்காருன்னு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரகு ராய் அவங்க தான். இவர் இந்த சர்வதேச வேர்ல்டு பிரஸ் ஃபோட்டோ அவார்டில் 3 தடவை வாங்கியும் இருக்காரு. இந்த அவார்டை 3 தடவை வாங்கியும் இருக்காரு. 3 தடவை நடுவராகவும் இந்த அமைப்பில் பணியாற்றி இருக்காரு. 1990 இருந்து இந்த 97 வரையிலான இந்த இடைப்பட்ட காலத்தில் 3 தடவை நடுவராக பணியாற்றி இருக்காரு. இது மட்டும் இல்லை, உலக புகழ்பெற்ற யுனெஸ்கோ

சர்வதேச புகைப்பட போட்டியிலையும் 2 தடவை நடுவராக பணியாற்றி இருக்கார். நம்ம இந்தியாவுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதும் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. ரகுராய் அவங்க தான் சரியான பதில். இன்னொரு ஒரு ஆப்ஷன் சொன்னோம் இல்லையா, யாசிர் இக்பால் அப்படின்னு சொல்லி. அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷத்துக்கான ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்ட் வாங்கியிருக்கிறாங்க. இந்த வருஷத்துக்கான ஒரு அவார்டு அவங்க வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. நேரில் இன்றைக்கி வந்து புகைப்பட தினம் அப்படிங்கிறனால சுவரான புகைப்படங்கள் குறித்த தகவல்களை வரலாறுகளை கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். அண்ணாத்த திரைப்படத்துலேருந்து.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102

0: நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நேர்களை நம்ம மனம் பெருமித நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி சூப்பரான பாடல்களை நேர்கள் கேட்டு ரசித்தாங்க. நேர்லே உங்களுக்கு லைன் கிடைக்கலான்னு வருத்தப்படாதீங்க, நீங்கள் குக்கு நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். 9443367949 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி உங்களோட டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிகழ்ச்சியில் எவ்வளோ நேரம் இணைந்திருந்தேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் யோ. நாம் கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனை தொடர்ந்து மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மாமிடிபல்லி அப்படின்ற தெலுங்கானாவில் இருக்கிற ஒரு பகுதி பற்றின தகவல்களை நாம் கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பேரவை விதி எண் 110 கீழ் இன்று பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், தற்போது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் தற்போதுள்ள 5 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்றும் அவர் கூறினார். தஞ்சை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 இடங்களில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்றும் திரு விஜய் அறிவித்தார். மயிலாடுதுறையைச் சேர்ந்த மீனவர்கள் ஈரானில் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை இன்றே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். தேசிய தேர்வு முகமையின் தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியிலிருந்து கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் கடத்திவரப்பட்ட மது பாட்டில்களை மயிலம் சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 5 பேரை கைது செய்தனர். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 372 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

உள்ளங்களே. ஒரு ஊரில் முரளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் எதை செஞ்சாலும் ஏதாவது ஒன்று சின்ன தப்பாக தான் பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு நாள் அவனோட ஆசிரியர் அவர்கிட்ட கேட்கார், முரளி உனக்கு எதிர்காலத்தில் என்ன ஆகணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே முரளி இப்படி பதில் சொல்கிறார், சார் முதல்ல நான் ப்ரெசண்ட்டில் சரியாக இருக்கணும் சார் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன அடுத்த செகண்ட் கிளாஸில் எல்லாருமே சிரிச்சிடுறாங்க, அந்த ஆசிரியரும் சிரிச்சிடுறாரு. ஆனால் அந்த நிமிஷத்தில் முரளி ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டான், தவறு வந்தால் நம்ம சோர்ந்து போகாமல் அதை சிரிச்சிட்டே சரி செய்யணும் அப்படின்னு. அன்னையிலேருந்து ஒவ்வொரு தோல்வியும் பாடமாக, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு நகைச்சுவையாகவே தான் பார்த்தான், ஒவ்வொரு பிரச்சனையுமே ஒரு சிரிப்பாக தான் பார்த்தான். ஒரு சில வருஷங்கள் போகுது, அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுறான். அப்போது அவனோட நண்பன் அவன்கிட்ட வந்து கேட்கான், டேய் வெற்றி ஓன் வெற்றியோட ரகசியம் என்ன அப்படின்னு. அதுக்கு முரளி வந்து சிரிச்சுட்டே பதில் சொல்கிறார், வாழ்க்கை என்னை கீழே தள்ளின ஒவ்வொரு தடவையும் நான் தரையில் உட்காந்து சிரிச்சுட்டு அடுத்த முயற்சியை ஆரம்பித்தேன் அப்படின்னு. ஆமாங்க, பிரச்சனை வந்தால் பயப்படாதீங்க, சிரிச்சுட்டே எதிர்கொள்ளுங்க. சில நேரங்களில் ஒரு சிரிப்பு தான் ஒரு பெரிய வெற்றிக்கு முதல் படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன்னா உங்கள் சுட்டி பண்ணோனா. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மாமிடி பள்ளி அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்கிறோம். அது என்னப்பா மாமிடி பள்ளி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யோசிச்சிட்டே இருங்க, இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாடலை தொடர்ந்து சொல்கிறேன். அது என்ன மாமிடி பள்ளி அப்படின்னு இப்போ நிகழ்ச்சியில் ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து இளையராஜா செல் பாடல் ஏதோ.

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேரம் 11:09 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் மணித்திராடு நிகழ்ச்சியில். இன்னைக்கு மணித்திராடு நிகழ்ச்சியில் மாமிடி பள்ளி பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன மாமிடி பள்ளி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஆமாங்க, மாமிடி அப்படின்னா என்ன அர்த்தமா? மாம்பழம் அப்படின்னு அர்த்தமா, இதில் தெலுங்கு மொழியில். சரியா, பள்ளி அப்படின்னா கிராமம் அப்படின்னு பொருட்படுமா. சரியா, ஒரு அழகான, அதாவது மாம்பழங்களில் கொண்ட ஒரு கிராமம் தான், ஒரு பேரழகான ஊர் தான் இந்த மாமிடி பள்ளி அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இனிக்கும் மாம்பழங்களை விளைவிக்கக்கூடிய அடர்ந்த மாந்தோப்புகள் சூழ்ந்த பகுதியாக இருந்தால் அந்த ஊருக்கு மாமிடி பள்ளி அப்படின்னு சொல்கிறாங்களாம். சரியா, பசுமை படர்ந்த தென்னிந்தியாவோட ஆன்மாவாக திகழக்கூடிய இத்தகைய கிராமங்கள் பார்ப்பவர்களோட நெஞ்சை அள்ளக்கூடிய அழகு கொண்டதாக இருக்குது. இந்த மாமிடி பள்ளி அப்படிங்கிற பேர் வந்து ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் நிறைய கிராமங்களில் இருக்கான். அதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான புகழ்பெற்ற மாமிடி பள்ளி அப்படிங்கிறது தெலுங்கானா மற்றும் தெலுங்கானா மாநிலத்தில் ரங்காரெட்டி அப்படிங்கிற மாவட்டத்தில் ஹைதராபாத் சர்வதேச விமான நிலையத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கான். அப்போ இந்த கிராமம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கா? கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: கிளி.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
6: நேரம் 11:16 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராடு நிகழ்ச்சியில. இன்னைக்கு மணித்திராடு நிகழ்ச்சியில மாமடி பள்ளி பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். கிராமத்தோட அமைதியும் நகரத்தோட அதிவேக வளர்ச்சியும் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான எல்லையா இந்த பகுதி புவியியல் ரீதியா இன்னைக்கு முக்கியத்துவம் பெற்றுட்டு இருக்கு. இங்க வாழக்கூடிய மக்களோட முதன்மை தொழில் என்ன அப்படின்னு கேட்டா, அதான் மாம்பழம் விளையுமே, அதிகமா விளைஞ்சு கொட்டி கிடக்குமே அப்படின்னு சொன்னீங்களா. ஆனா இவங்களோட தொழில் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விவசாயம் தான். அதிகாலையில எழும்பி அந்த ஏற்பூட்டி செல்லக்கூடிய அந்த உழவரோட கடின உழைப்பால இந்த மண் எப்பவுமே செழிப்பா இருக்குப்பா அப்படின்னு சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய நெல் வயல்களும் கரும்பு தோட்டங்களும் பருத்தி செடிகளும் இந்த பகுதிக்கு ஒரு பச்சை நிற பட்டாடையை உடுத்தின மாதிரி அழகு சேர்க்குதாங்க. அந்த மண்ணோட வாசனையோட கலந்த அந்த கடின உழைப்போட அந்த விவசாயியோட வேர்வை துளிகளும் சேர்ந்து இங்குதான் நிஜமான பசுமையே உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகா இருக்குமா. இந்த மாமடிப்பள்ளி கிராமத்தோட மைய பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய பாரம்பரிய கோவில்கள் தான் மக்களோட ஆன்மீக புகழிடமா விளங்குது. அங்க என்ன கோயில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. என்ன திரைப்படம் தெரியுமா? பூவிலங்கு திரைப்படத்தில் தான் பாடல் வருது, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 11:22 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மனிதநாடு நிகழ்ச்சியில். இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில மாமிடி பள்ளி பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து ஆன்மீக புகழிடமாக விளங்குது அப்படின்னு சொன்னலாம். அப்போ அதை பற்றி தகவல் சொல்லணும்ல சொல்கிறேன். என்ன அப்படின்னா, கிராமத்து காவல் தெய்வங்களோட கோயில்களையும் பழமையான சிவன் மற்றும் அனுமன் கோவில்களும் இங்கே பிரசித்தி பெற்றதாக காணப்படுது. காலையிலையும் மாலை வேளைகளிலையும் ஒலிக்கக்கூடிய அந்த கோயில் மணிகளோட ஓசை ஊர் முழுக்கும் ஒரு தெய்வீக அமைதிய நேர்மறை ஆற்றலை வாரி வழங்கக்கூடியதாக இருக்குது. அதோட இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, தெலுங்கானா பாரம்பரிய

சமையல் கலைக்கு இந்த ஊரோட பேர்லேயே ஒரு தனி சுவை அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஏற்கனவே சொல்லிட்டேன் மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே விளையக்கூடிய புளிப்பு மாங்காய்களையும் நிலத்தில் விளையக்கூடிய மொறுமொறு வேர்க்கடலையும் சேர்த்து செய்யக்கூடிய மாமிடிக்காய பள்ளி பச்சடி நாக்குக்கு ஒரு பெரு விருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் காரம் புளிப்பு நிறைந்த இந்த துவையல் கிராமத்து சமையலோட சிகரமாகவும் மக்களோட விருப்ப உணவாகவும் இருக்கான். மகிழ்ச்சிக்கும் திருவிழாவுக்கும் மாமிடிப்பள்ளி கிராமம் அப்படிங்கிறது பெயர் பெற்று விளங்குது. திருவிழாவா அப்படின்னா அது என்ன திருவிழா அப்படின்னு அடுத்ததாக சொல்கிறேன். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. எஸ்பிபி குரலில் அதர்மம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பிடெக், AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேரம் 11:28. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மணித்திராடு நிகழ்ச்சியில் மாமிடி பள்ளி, தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய மாமிடி பள்ளி பற்றிய தகவல் தான் கேட்டு தெரிஞ்சுக்கேன். இங்கே வந்து திருவிழாக்கள் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னேன்ல, என்ன திருவிழா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தை மாதத்தில் வரக்கூடிய சங்கராந்தி பண்டிகை. அந்த பண்டிகையை அப்போது வீடுகளில் முன்னாடி போடக்கூடிய அந்த வண்ண கோலங்கள், வானில் பறக்கக்கூடிய அந்த பட்டங்களும் கிராமத்துக்கு ஒரு புதுப்பொழிவை தருது அப்படின்னு சொல்லலாம். ஊர் மக்கள் எல்லாருமே எந்த ஒரு ஜாதி மத பேதம் இல்லாமல் ஒன்றா கூடி திருவிழாக்களை கொண்டாடக்கூடிய அந்த குணம் இன்றைக்குமே மாறாத கிராமிய பண்பை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்குது. நிகழ்ச்சியில் ஒலிக்கிருக்கக்கூடிய பாடல் பூமணி திரைப்படத்திலிருந்து.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
3: நேரம் 11:35. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராடு நிகழ்ச்சியில். என்னைக்கு மணித்திராடு நிகழ்ச்சியில தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய மாமிடி பள்ளி பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். சக்கரம் அப்படிங்கிறது சுழல சுழல இந்த மாமடிப்பள்ளி கிராமமும் தன்னோட பாரம்பரியத்தை இழக்காம நவீன வளர்ச்சியை நோக்கி நடை போடுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஹைதராபாத் தொழில்நுட்ப பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே நிறைய புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளும் கல்வி நிறுவனங்களும் வணிக வளாகங்களும் வேகமாக வளர்ந்து வருது. ஆனாலும் கிராமிய அமைதியும் நவீன வசதிகளும் இணையக்கூடிய ஒரு புதுமையான பகுதியாக தான் இது இன்னும் மாறிட்டு வருது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, மேற்கே சூரியன் மறையும் மாலை பொழுதுல இந்த மாமிடிப்பள்ளி கிராமத்தோட அழகு ஒரு கவிதை மாதிரி இருக்கு. மேய்ச்சல் முடிஞ்சு அந்த கன்றுகளை நோக்கி அப்படி பாய்ந்து ஓடி வரக்கூடிய அந்த பசுக்களோட சலங்கை ஒளியும், பறவைகளோட ரிங்காரமும், வீடுகளில் ஏற்படக்கூடிய அந்த விளக்குகளும் மனசுக்கு ஒரு பேரமைதியை தருது அப்படின்னு சொல்லலாம். பரபரப்பான நகர வாழ்க்கையில இருந்து விடுபட்டு நிம்மதியை தேடி வர்ற எல்லாருக்கும் இந்த மாமிடிப்பள்ளி அப்படிங்கிறது ஒரு சிறந்த சொர்க்க பூமியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. எப்போவாவது தெலுங்கானா போனீங்க அப்படின்னா மறக்காமல் மாமிடிப்பள்ளியை விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. சரியா, நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. SBB குரலில் மஞ்சு விரட்டு திரைப்படத்திலிருந்து

0: செந்தமிழ் பாட்டா கட்டி வச்சேன்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
3: அக்காஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராண்டு நிகழ்ச்சியில் இன்னைக்கு மணித்திராண்டு நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான தகவல் கேட்டோம். என்ன அப்படின்னா, தெலுங்கானாவில் இருக்கிற மாமிடிப்பள்ளி பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உள்ளூர் தகவல்களை தர்றதுக்காக என் கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா,
4: ரியோ இணைஞ்சிருக்கிறேன். முதல் தகவலாக நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம நெல்லையில் வர 21 விவசாயிகளுக்கான குறைதீர் கூட்டம் நடக்க இருக்குது. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் மாதா மாதம் விவசாயிகளுக்கான குறைதீர்க்கிற நாள் கூட்டம் நடக்கும். அதில் இந்த மாதத்துக்கான கூட்டம் வர வெள்ளிக்கிழமை, அதாவது 21 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கூட்ட அரங்கலை வச்சு நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காலையில் 10:30 மணி அளவில் நடக்க இருக்கிற இந்த கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்துக்க இருக்கிறதுனால விவசாயிகளே, உங்களுக்கு ஏதாவது கோரிக்கைகள் மனுக்கள் இருந்துச்சோ அப்படின்னா இந்த கூட்டத்தில் தவறாது கலந்துக்கிட்டு குறிப்பிடுங்க
3: அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கி இருக்கக்கூடிய பாடல் இதயம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.
5: பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா,

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி டெக் AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேரம் 11:48 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராடன் நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா,
2: ஆமாம், ஏற்கனவே 21ஆம் தேதி விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இதே போல 21ஆம் தேதி இன்னொரு ஒரு முக்கியமான இது நடக்க இருக்குது நம்ம நெல்லையில். என்ன விஷயம் அப்படின்னா, தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடக்க இருக்குது. காலை

0: இல்லை 10 மணி அளவில் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்துடைய எல்லா தகவல்களையும் அப்பப்போ நம்ம அப்டேட்ஸாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நெல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்ற டெலகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு அதில் வந்துடும். இப்போது நீங்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னா www.tnprivatejobs.gn.govin அப்படின்ற இந்த வெப்சைட்டில் போய் உங்களுடைய முழு விவரங்களையும் பதிவு செஞ்சுக்கோங்க. கூடவே நீங்கள் இந்த இதுக்கு வர்றப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கல்வி சான்றிதழ்களையும் கையோடு கொண்டு வந்துடுங்க. இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் ஒருவேளை உங்களுக்கான முகாமாக கூட இருக்கலாம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் சின்ன பசங்க நாங்கள் திரைப்படத்தில் இருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ரா குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: 11:54 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மணித்திராட நிகழ்ச்சி. மணித்திராட நிகழ்ச்சியில் அடுத்த தகவல், உள்ளூர் தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, திருக்குறுங்குடி நம்பி கோயிலுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிச்சிருக்காங்க. எதுக்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய திருமலை நம்பி கோயில் பகுதிகளில் யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால களக்காடு புலிகள் காப்பக துணை இயக்குனர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து அங்கே வந்து நம்பி கோயிலுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா,
1: நம்ம திருநெல்வேலி கடலோர பகுதிகளில் வந்து அதிகமாக கடல் சீற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கும் நாளைக்கும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் வந்து நமக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி அதிகாலையில் 2:30 நாளைக்கு மாலை 5:30 வரைக்கும் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கிறதுனால மீனவர்களே, நீங்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம்
0: அப்படின்னு சொல்கிற தகவலோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். 11:55 ஆனதுனால இதோடு நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அப்படி தானே அறியோ?
1: நிச்சயமாக இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். இதுவரை நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைந்திருந்தோம் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ, மற்றும்
0: நான் உங்கள் சுட்டிப்பேன் ஜோனா. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. சிறையில் சில ராகங்கள் திரைப்படத்தில் இருந்து அந்த அட்டகாசமான பாடல் இதோ. பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், செய்தி சுருக்கம் இடம்பெறும்.
2: காதலுக்கு பா

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வேளாண் உற்பத்தியை அதிகரித்து உணவு உற்பத்தியில் முதன்மை நாடாக இந்தியாவை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பேரவை விதியன் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை இன்று வெளியிட்ட அவர், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் தற்போதுள்ள 5 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்று அவர் கூறினார். தஞ்சை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 இடங்களில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்றும் திரு விஜய் தெரிவித்தார். தமிழகத்தில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். மயிலாடுதுறையைச் சேர்ந்த மீனவர்கள் ஈரானில் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை இன்றே விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரியிலிருந்து கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்களை மயிலம் சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 5 பேரை கைது செய்தனர். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா, தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கல்லையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 372 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன்வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 174 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மணி 12:22 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

நேர்களே, இன்று ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை தெரிந்து கொள்ளலாம். இன்று பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் உங்க வீட்டில் பணம் சேமிக்கிறதுல யாரு கில்லாடி அப்படிங்கிற தலைப்பில் ஸ்நேகிதிகள் கலந்து கொண்டு பேசலாம். 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள். 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் சீந்தில் கொடியின் மருத்துவ பயன்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். 2 மணிக்கு குக்கு, 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி பற்றி தெரிந்து கொள்ளலாம். 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் அக்குபஞ்சர் மருத்துவமும் வாழ்க்கை முறையும் நேர்முகம் பங்கேற்பவர் அக்கு ஹீலர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். 6:02 பக்தி மாலை. ஆறு 6:30

தேவை செய்திகள் தொடர்ந்து திரையிசை 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரையிசை, 8 மணிக்கு குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 9 மணிக்கு இசை இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் பக்கங்கள் பேசும் பருவங்கள் தலைப்பில் பேசலாம், தெரிந்து கொள்ளலாம். 10 மணிக்கு சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்களை கேட்கலாம்.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: இனிய வணக்கம் நேர்களே, நேரம் சரியா 12:11 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. சிநேகிதியே நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன தலைப்பு ஜோனா?
1: என்ன அப்படின்னா, நம்ம பீரோல கட்டுக்கட்டா நோட்டு இருக்கும், பணம் இருக்கும், இது யாரு சேமிச்சா அப்படிங்கறது தான் இங்க கேள்வி.
0: ஒழுங்கா தலைப்பு சொல்லுமா?
1: ஆமா, உங்க வீட்ல பணம் சேமிக்கிறதுல யாரு கில்லாடி அப்படிங்கறத தலைப்பு.
0: வீட்ல சேமிக்கிறதுல யாரு கில்லாடி அப்படிங்கிறத தான் இன்னைக்கு தலைப்பு. நீங்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம். 0462-256-1132-256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு அழைத்து நீங்கள் உங்களோட விஷயம், அதாவது உங்கள் வீட்டில் யார் பணம் சேமிக்கிறதுல கில்லாடி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுகிறேன்.
0: சுல்தானி, சொல்லுங்க, உங்க வீட்டுல பணம் சம்பாதிக்கிறதுல யாரு கில்லாடி?
2: பணம் சம்பாதிக்கிறீங்களா, பணம்
0: சேமிக்கிறதுல?
2: அதன சம்பாதிக்கிறதுன்னு சொன்னீங்களா?
0: சேமிக்கிறதுல, சேமிக்கிறதுல,
2: சேமிக்கிறதுல நாங்க தான் கில்லாடி.
0: நீங்க தான் கில்லாடியா? எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கீங்க?
2: அதெல்லாம் நாங்க சொல்லக்கூடாது.
0: சொல்லக்கூடாது,
1: அது அந்த பீரோல தானே இருக்கு.
0: ஆமா, அந்த ஜோனாட்ட சொல்லிருந்தேன்.
2: அடிச்சு வச்சிருக்கலாம் வர.
0: சொல்லிட்டீங்களா, ஜோனா வந்து எடுத்துக்கிடுவா அவ்வளோதையும்.
2: ஆமா, அதனாலதான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவா, நம்ம நம்ம என்ன செய்வோம், பஜாருக்கு போனா ஒரு கிலோ தக்காளி வாங்குவோம், அவங்க என்ன செய்வாங்க, 2 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்துருவாங்க.
0: ஒரு கிலோ தக்காளி வாங்கி ஒரு நாளைக்கு 2 பழம் போட்டு போட்டு ஒரு மாசத்துக்கு ஒப்பி தீர்வீங்க? என்ன
2: ஒரு மாசமா ஒத்தவங்க, அதுதான் திருவாசல்ல வந்துகிட்டே இருக்க வாசல்ல.
0: பத்திரமாக
1: வைக்கவும் மாலை மீட் பண்ணுவோம்.
0: நன்றி,
1: நன்றி.
2: ஆமா, நம்ம பத்திரமா சேர்த்தா நம்ம ஒரு மோதிரம் செய்து போட்டுக்கலாம்.
0: கண்டிப்பா போட்டுக்கோங்க, செஞ்சு போட்டுக்கோங்க. நன்றி.
2: ஆமா, ஏதாவது செய்யும் போது இருக்கிறதெல்லாம் நம்ம தூக்கி கொடுக்கலாம்.
0: கண்டிப்பா.
1: அருமை, அருமை, அருமை.
0: நன்றிமா.

0: நன்றி.
1: எல்லாரும் நீங்களும் அதே
2: வைக்கிறாங்களா? அடுத்த நேயர் வணக்கம்.
3: யார் இங்க இருந்துமா?
1: நான் கோமதி பாளையங்கோட்டையில இருந்து பேசுறேன் மேடம்.
2: கோமதி சொல்லுங்க, சேமிக்கிறதுல உங்க வீட்டுல யாருக்கு இல்லாடி?
1: கச்சானாவே நம்ம கையில
2: தான்.
1: அதனால என் கையில தான் வேற எல்லா பணமே சேமிப்பு பூரா இருக்கும். எல்லா செலவும் ஒரு மாசத்துக்கு என்ன உண்டோ அதை பூரா பாத்துட்டு அதுல மீதமே எடுத்து சேர்த்து வைக்கிறது. சேர்த்து வைக்கிற பணத்துல இன்னைக்கு ஆண்ட முடியுமா நல்ல நகை வாங்கியிருக்கேன், கட்டி இருக்கேன்.
2: சேமிச்சுதான். அப்ப நீங்க சேமிச்சுதான் வீடு நகையெல்லாம் வாங்கிருக்கீங்கன்னு சொல்றீங்க. அப்ப நீங்கதான் கில்லாடி. பணத்தை சேமிக்கிறது
3: எல்லாரும் வந்து அந்த கிரீடத்தை எனக்கே கொடுத்துருங்க, எனக்கே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்நேகிதிகள் வந்து அப்படி வாங்கிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து
1: ஸ்நேகிதிகள் எனக்கு ரெண்டு பையன்தான் மேடம்.
3: சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனா
1: இன்னைக்கு நான் வந்து எல்லாமே சேர்த்து என் மருமகளுக்கு ரெண்டு பேருக்குமே நிறைய நகை எல்லாம் செய்து போட்டிருக்கேன்.
2: பாருங்களேன், மருமகளுக்கு வந்து சேமிச்சு போட்டு விட்டு இருக்கீங்க, பரவாயில்லையே.
1: ஆமா, அதனால எல்லாருமே என்னைய பாராட்டுவாங்க. என் கடையில உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் என்னெல்லாம் செய்வேன் அப்படின்னு. அவங்களுக்கு எல்லாமே நான்தான்.
2: நன்றிமா, நன்றி,
1: ரொம்ப நன்றி மேடம்.
2: நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 12 மணி 21 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்கள் வீட்டில் பணம் சேமிக்கிறதுல யாரு கில்லாடி அப்படின்னு தான் கேட்டிருக்கிறோம். ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க, அந்த வகையில் அடுத்து பேசக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? எந்த ஊரு? பெத்தநாடார்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறீங்களா? சாந்தி சொல்லுங்க, உங்க வீட்டுல பணம் சேமிக்கிறதுல யாரு கில்லாடி? மகன். உங்களை விட உங்க மகன் தான் ரொம்ப சேமிப்பாங்களா?
1: ஆமா, என்னையோட என் மகன் தான் நல்லா சேமிப்பான்.
0: சரி,
1: அவனே வேலை பார்த்து அவனே படிச்சு அவனே லோன் போட்டு வீடு கட்டி இன்னைக்கு சொந்தத்துல தொழில் பார்க்க அப்படின்னா அவன் முயற்சி அவன் சேமிப்புலதான் அவன் தொழில் பார்க்கான்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
1: ஆமா, அவனே கல்யாணம் முடிச்சுக்கிட்டான், அவனே வீடு கட்டிக்கிட்டான், அவனே வண்டி வாங்கியிருக்கான், அவனே சொந்த இதுல அவன் முயற்சியில அவன் சேமிப்புல எல்லாமே சேர்த்துக்கிட்டான் மேடம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: கண்டிப்பா, ஒரு தாயா இருந்து இப்ப பண்பலையில இந்த விஷயத்த சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கும்.
1: ஆமா, நம்ம பச்சை கூட சேமிக்கல, நம்ம பிள்ளைங்க சேமிச்சிச்சு அப்படின்னு எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். நம்ம பிள்ளை நல்லா இருக்குன்னா அவன் உழைப்புல அவன் முயற்சியில அவன் இதுலதான் சந்தோஷம், எனக்கு சந்தோஷம்.
0: சரிம்மா, நன்றிம்மா, நன்றி.
1: நன்றி மேடம்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் திருச்செந்தூர்ல இருந்து ராதா பேசுறேன்.
0: திருச்செந்தூர் ராதா, சொல்லுங்க, பணம் சம்பாதிக்கிறதுல உங்க சேமிக்கிறதுல உங்க வீட்டுல வந்து யாரு கில்லாடி?
2: என் வீட்டுக்காரர் தான் கில்லாடி.
0: சேமிப்பாங்களா?
2: சேமிச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நகை அடமான வச்சிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு தருவாங்க, அதை வட்டி கட்டிடுவேன்.
0: நான் பொதுவா வந்து பெண்கள் தான் வீட்டுல அதிகமா சேமிக்கிற பழக்கம் இருக்கும், ஆண்கள் பொதுவா செலவு பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நீங்க உங்க வீட்டுக்காரர் தான் சேமிப்பாங்கன்னு சொல்றீங்களே?
2: ஏன்ட காசு கொடுத்தா நான் ஏதாவது வாங்கிடுவேன் ஆசைப்பட்ட பொருள்.
0: ஓ, அவங்க வந்து
2: அவங்களே சேர்த்து வச்சுப்பாங்க,
0: அவங்க அவசியத்துக்கு மட்டும் வாங்குவாங்க இல்லையா?
2: ஆமா ஆமா.
0: நன்றிம்மா, நன்றி.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில ஒரு பாடல் வருது, பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: பனிரெண்டு மணி 28 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்க வீட்டில் பணம் சேமிக்கிறதுல யாரு கில்லாடி அப்படின்னு கேட்டிருக்கிறோம். ஸ்நேகிதிகள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த வகையில அடுத்து யார் பேசுறான்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் ஸ்ரீவில்லியத்தூர்ல இருந்து விஜயலட்சுமி பேசுறேன் மேடம்.
1: விஜயலட்சுமி சொல்லுங்கம்மா, உங்க வீட்டுல பணம் சேமிக்கிறதுல யாரு கில்லாடி?
2: எங்க வீட்டுக்காரர் தான் மேடம்.
1: உங்க வீட்டுக்காரர் தான் சேமிப்பாங்களா?
2: ஆமா மேடம். எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் சேர்த்து வச்சுட்டு தான் வாங்குவாரு.
1: ஓ, சேமிப்புல தான் வாங்குறது ஒரு பொருளை வாங்குறதுனா கூட?
2: ஆமா, அப்படின்னாதான் அந்த பொருளோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப கூட திருப்பதிக்கு போறதுக்கு பிளான் பண்ணிருந்தோம். அதான் 3

0: மாசத்துக்கு முன்னாடியே சேர்த்து வச்சுட்டு தான் திருப்பதிக்கே போனோம்.
1: ம், பரவாயில்லையே.
0: ஆமாம், ஒரு சைக்கிள் வாங்கணும், வாங்குங்க. என்கிட்ட கூட சொல்லவே மாட்டார் மேடம்.
1: ம்,
0: இப்போ ஒரு பொருள் அடகு வச்சுருந்தோம், அதை திருப்பணுங்க திருப்பணுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கே தெரியாமலே அதை சேர்த்து வச்சுருந்து டக்குன்னு திருப்பி கூடாமல் கொடுத்தாங்க.
1: பரவாயில்லையே.
0: ஆமாம்.
1: இப்போ உங்கள் கணவர் இப்படி சேமிக்கிறத பார்த்து உங்களுக்கு சேமிக்கணும்னு ஏதாவது ஆர்வம் வந்திருக்கா? நீங்கள் ஏதாவது சேமிக்க முயற்சி பண்ணியிருக்கீங்களா?
0: நான் வந்து மேடம் சும்மா இருக்கிறதுக்கு சேலை பிஸ்னஸ் பண்ணுறேன்.
1: ம்,
0: அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், விரும்பி கேட்குறாங்க.
1: சரிம்மா, சரி, நன்றி.
0: அதனால கொஞ்சம் பொழுதுபோக்குக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் இதாக இருக்கும், எங்கே சேர்க்க முடியுது நம்மளால.
1: நன்றிம்மா, நன்றி.
0: ஆ, தேங்க்யூ மேடம்.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
2: உங்கள் தொழில்களுக்கு இன்னும் வணக்கம்மா.
1: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: மம்சாபுரம் மீனா. ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம்மா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: உங்களுக்கு பேச ரெண்டு நாள் ஆயிடுச்சு.
1: கண்டிப்பாக, கண்டிப்பாக சொல்லுங்க. உங்கள் வீட்டில் பணம் சேமிக்கிறது நீங்கள் தாங்க இல்லடியா?
2: ஆமாம்.
1: ஓஹோ, நிறைய சேர்த்து வச்சுருக்கீங்க போல.
2: காசு சேர்த்து வச்சுருந்தே வாங்குவேன், கடனே வாங்க மாட்டேன்.
1: பரவாயில்லையே.
2: அதனால என்ன பொருள்னாலும் சரி, மொதல் காசு இருக்கா? அது மாதிரி ரொம்ப நிறையவும் வாங்க மாட்டேன். இது இருக்கோ அதுக்குள்ள அடக்கிற மாதிரி
1: வாங்கிக்கிடுவேன்.
2: சேமிச்சும் வச்சுக்கிட்டேன். என்னோட தையல் தையல் தொழில்னாப்புல எப்பவுமே என்கிட்ட உழைக்க உழைக்க காசு இருந்துகிட்டே இருக்கும். அதனால நான் சேமிச்சும் வச்சிருக்கேன்.
1: சரி, நன்றி.
2: வீட்டுக்காரர் இப்பதான் சேமிக்கவே ஆரம்பிச்சிருக்காரு.
1: உங்களை பார்த்து சேமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்களேன்.
2: ஆமா, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன கிடைக்குதோ அது அன்னைக்கே இல்லை, அதுக்கு மறுநாளே காலி பண்ணணுங்கிறது அவங்களோட நேரம் எதுதான் ரெண்டு பேரும். ஆனா இப்ப இப்ப நான் சேமிக்கிறத பாத்துட்டு என்கிட்ட காசு கொடுத்து சேமிச்சு வச்சு சொல்லி கொடுத்தாங்க.
1: சரிம்மா, நன்றிம்மா, நன்றி.
2: நன்றிம்மா, நன்றி.
1: ஜோனா, சேமிக்கிறதுல கில்லாடி யாரு? பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு ஆண்களை தான் அதிகமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சேமிக்கிறோம், ஒரு பொருளை வாங்குறோம். இந்த நேயர் சொன்னாங்க, மம்சாபுரம் மீனாமா, அவங்கள பார்த்து அவங்க கணவர் சேமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. சேமிப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இக்கட்டான சூழ்நிலையில் ஆகா அந்த இடத்துல வச்சிருக்கவே ரூபா அப்படின்னு கண்ணுக்கு ஞாபகம் வந்த உடனே டபார்னு எடுத்து அந்த இடத்துல நமக்கு ஒரு அந்த நம்மளோட அத்தியாவசியத்தை வந்து அவசியத்தை வந்து கண்டிப்பாக வந்து அது நீட் பண்ணும்.
3: உதாரணமாக இப்போ நம்ம வந்து ஒரு பேக்கில் வந்து எப்போவாது பணம் கிடைக்குதுன்னா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் போட்டு வச்சுருவோம். நம்ம அதை வந்து மெமரியில் நமக்கு இருக்கவே இருக்காது. ஆனால் திடீர்னு சுத்தமாக பணத்தட்டுப்பாடு வரும்போது அதில் கிடைக்கும்போது, ஐயா இது அன்றைக்கி நம்ம போட்ட பணம் இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்.
1: அதான் சொல்கிறேன், நம்ம அவசியத்தை பொறுத்து வந்து அந்த நேரத்தில் கை கொடுக்கறது வந்து சேமிப்பு மட்டும்தான். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: பன்னிரெண்டு மணி 36 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. சிநேகிதிய நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில உங்க வீட்டுல பணம் சேமிக்கிறதுல யாரு கில்லாடி அப்படிங்கறத கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில அடுத்து பேசக்கூடிய நேயர் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம்.
1: ஏன்
0: கால் பண்றதுல ஒழுங்கா
1: வர
2: முடியல அதனால.
0: வாங்கி சேமிச்சு வச்சு அவங்களோட தேவைக்கு குடுக்கீங்க திரும்ப. எழுதி வச்சு வாங்கிருவீங்க. வட்டிக்கு விடுதீங்களா
1: என்ன?
0: பரவாயில்ல, எழுதி வச்சு கொடுத்த பணத்தை உதவிக்கு கொடுத்துட்டு திரும்ப மீண்டும் கடன் கொடுக்குறீங்க
1: வீட்டுக்குள்ளேயே.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிமா, நன்றி,
1: அருமை, நன்றி, வணக்கம், தேங்க்யூ,
0: தேங்க்யூ. நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். ஜோனா, சேமிக்கிறதுல யாரு கில்லாடி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. சேமிச்சு

0: வச்சு அதை வீட்டுக்காருக்கு கடனா கொடுத்து அதை எழுதி வச்சு திருப்பி வாங்கிடுவேன்னு பீமாமா வந்து சந்தோஷமா சொல்லிட்டு போறா. சேமிப்பு அப்படிலாம் உதவுது. அந்த வகையில அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: நான் தான் சேமிச்சு
0: வச்சிருக்கேன்.
1: எங்க வீட்டுக்காரர் நல்லா செலவழிப்பாரு.
0: அதை சொல்லியே ஆகணுமா? இப்ப நீங்க வீட்டுக்காரர் நல்லா செலவழிப்பார், நீங்க சேமிப்பீங்கன்னு சொன்னா போதாதா அப்படின்னு நினைப்பாங்க அவங்க.
1: அதையும் சேர்த்து சொல்லுங்கள. நான் அவங்கிட்ட சொல்லுவேன், ஏங்க நீங்க நீங்க வச்சுட்டு ஒருவா வந்து ஆத்துல போற தண்ணி மாதிரி, நான் இருக்கிறது குளத்துல இருக்கு, குளத்துல இருக்கிற தண்ணி மாதிரி எல்லாத்துக்கும் பயன்படும். அதனால ஆத்துல போற தண்ணி என்ன செய்ய குளத்துல கொண்டு வந்து கொட்டுங்க.
0: அவங்கள செலவ சேமிக்க விடாம பண்றதே நீங்க தான் அப்போ. ஆமா, அவங்க சில்லறையா சேமிச்சு வைக்கிறாங்க, அதை நீங்க எடுத்து செலவு பண்ணிட்டு நோட்டா நீங்க சேமிச்சு வச்சீங்கன்னா அப்ப அவங்க சேமிக்கலங்கிற மாதிரி ஆயிரும்ல.
1: இல்ல இல்ல, அவங்க சொல்லுவாங்க சில்லற காசு எதுக்காக தேவைக்கு எடுத்துக்க, அதுக்கு தான் போட்டு வைக்கிறேன்னு சொல்லுவாரு.
0: ஓஹோ.
1: சில்லற காசு எடுத்துக்கிட்டு நோட்டுகளை பத்திரம் பண்ணி வைப்பேன். எங்க பிள்ளைகளும் சரி நாங்களும் சரி நல்லா சேமிப்பா இருப்போம்பா. எங்க வீட்டுக்காரங்க செலவழிக்கிறது எல்லாம் பெரிய ஜாம்பவானு, ஆனா அதுவே எங்களோட கடமை.
0: நன்றிமா. நன்றி.
1: நன்றி.
0: ஜோனா, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் பணம் சேமிக்கிறதுல யாருக்கு இல்லாடி அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் கணவர் சேமிப்பாங்கன்னு சொன்னாங்க, சில பேர் நான் சேமிப்பிக்கிறேன் அப்படின்னு
2: சொல்கிறாங்க. சிலவர் கணவர் பணம் தான் நான் வந்து எப்படிலாம் சேமிக்க முடியும், அப்படிலாம் சேமிப்பேன்,
0: செலவழிச்சு விட்டுட்டு நாங்கள் சேமிச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: 12:46 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில உங்க வீட்டுல பணம் சேமிக்கிறதுல யாரு கில்லாடி அப்படின்னு
1: எல்லாருக்கிட்டையும் கேட்டு இருக்கீங்களே, சொல்லுங்க உங்க வீட்டுல பணம் சேமிக்கிறதுல யாரு கில்லாடி? நீங்க
0: எங்க வீட்லயா? எங்க வீட்டுல எல்லாருமே செலவாளிதான். அதிகமா சேமிக்கிறது அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேமிப்போம். ரொம்ப கில்லாடியாக வந்து பணம் சேமிக்கிறது அப்படிங்கிற பழக்கம் இல்லை. எங்கள் அப்பா கொஞ்சம் சேமிப்பாங்க, நான் கொஞ்சம் சேமிப்பேன். அப்புறம் என் தம்பி ரொம்பவே நல்லா தான் சேமிப்பான். எங்கள் அம்மா வந்து செலவாளி தான். அந்த மாதிரி அதிகமாக வந்து கில்லாடின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பணம் சேமிக்கிறது இல்லை. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சேமிப்போம். நீங்கள்?
1: இல்லை, செலவாளி தான். நான் செலவாளி தான்.
0: செலவாளி. அடுத்தவங்க திட்ட செலவழிக்கிறது இல்லையா? உங்கள் திட்ட செலவழிக்கிறது.
1: இப்போ நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து என் அக்கௌண்ட் மாற்றி விட்டு உடனே செலவு பண்ணுவேன்.
0: அப்படி அடுத்து நேர்த்த கேட்டுருவோம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: கேடிசி நகர்லேருந்து.
0: புனிதா அவங்க பேரை நாங்கள் தான் சொல்லணும் சொல்லிட்டேன்.
1: அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, அவசரப்பட்டு டெய்லி உங்கள் பேரை சொல்கிறது அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் புனிதாம்மா.
0: அவங்க சொல்ல மாட்டாங்க கேடிசி நகரிலிருந்து அப்படின்னு, அமைதியாக தான் இருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. சொல்லணும் நம்ம தான், புனிதா அப்படின்னு நம்ம சொன்னால் தான் அவங்க பேசுவாங்க. நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நலமே.
0: சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் பணம் சேமிக்கிறதுல யார் கில்லாடி?
2: கில்லாடி அப்படிங்கிறது வந்து எங்கள் அம்மா தான் பார்த்துக்காங்க. ஆமாம், நான் கொஞ்சம் தள்ளாடி தான்.
0: தள்ளாடி?
2: ஆமாம் ஆமாம். வீட்டில் கொஞ்சம் அவர் கொஞ்சம் பின்னாடி.
0: விலைவாசி அதிகமா இருக்கு, அதனால சேமிக்க முடியலன்னு விலைவாசி மேல பலிய தூக்கி போடுவீங்க.
2: ஆமா, இப்ப முன்னாடி மாதிரி இல்ல. முன்னாடி பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிலோ தோரம் வந்து 100 ரூபா எல்லாம் கிடையாது. 1 ரூபா அப்படின்னா 10 ரூபாய்க்குல எல்லாம் முடிச்சிடலாம்.
0: அப்ப வேற, இப்ப வேற இல்ல பண மதிப்பு.
2: ஆமா, இப்ப வந்து வேற லெவலுக்கு போன உடனே. ஆமா, 100 ரூபாய் கொஞ்சம் தள்ளாடி தான் இருக்கு நமக்கு.
0: அதனால வந்து உங்களால

0: சேமிக்க முடியல அப்படின்னு சொல்றீங்க நீங்க விலை அதிகம்.
1: ஆமாப்பா, அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விலைவாசி அப்படியே வந்து, ஐயோ பாமர மக்கள் எல்லாருமே நல்ல சந்தோஷப்படுவாங்க. அந்த தங்க விலையில இருந்து வெள்ளி வைரம்னுன்னா மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு நல்ல கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஈஸியா இருக்கும்.
0: சரி சரி, நன்றிம்மா
1: அந்த,
0: நன்றி.
1: ஆமா அந்த மாதிரி காலம் வருமா
0: வராது.
1: அப்படியே கேள்விக்குறியா இருக்கு.
0: நன்றிம்மா நன்றி.
1: நன்றி மேடம்.
0: ஜோனா, நிகழ்ச்சியில எல்லாரும் வந்து
2: அந்த காலம் வருமா,
0: அந்த காலத்தெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, 10 ரூபாய்க்கு செலவு பண்ணது எல்லாத்தையும் அப்படின்னு. வணக்கம் அடுத்த நேயர். வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க
3: மேடம்? கூட இருந்து பேசுறேன்
0: மேடம். கூடல்ல இருந்து யார் பேசுறீங்க?
3: கௌரிமா.
0: சவரி அம்மாவா?
3: கௌரி. கௌரி
0: கௌரியா?
2: கௌரிய போய் சௌரின்னு சொல்லிட்டு ஏமா இவெல்லாம் நீங்க திட்டி விடுங்கம்மா.
0: உங்க வீட்ல பணம் சேமிக்கிறதுல யாருக்கு இல்லாடி? ரெண்டு பேருமே நல்லா சேமிப்பீங்க. முதல் நேயர் இப்பதான் அவங்க முதல் முறையா பேசினாலும் வந்து ரெண்டு பேருமே சேமிப்போம் அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்காங்க. நிகழ்ச்சியில இப்ப ஒரு பாடல் வருது, பாடலை தொடர்ந்து பேசுவோம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: 12:55 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில அடுத்து பேசக்கூடிய நேயர், வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்மா, நான் வந்து பாளையங்கோட்டை கவனிக்கப்பட்டதுல இருந்து மாரியம்மாள்.
2: மாரியம்மாள், சொல்லுங்க, உங்க வீட்டுல பணம் சேமிக்கிறதுல யாருக்கு இல்லாடி?
3: நீங்க தான். எங்க வீட்டுக்கார கொஞ்சம் செலவாளி.
2: செலவாளி
3: சீக்கிரமா சேர்த்து விட்டுருங்க.
2: நீங்க தான் சேமிப்பாளி.
3: ஆமா ஆமா மேடம்,
2: நிறைய சேமிச்சு வச்சிருக்கீங்க அப்போ. பணம் சிக்கனம் அப்படிங்கறதையும் தாண்டி வீட்டுல வந்து இந்த சமையல் பண்றப்போ நிறைய சிக்கனம் எல்லாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரியும் சிக்கனம் பண்ணுவீங்களா?
3: ஆமா சார், அதுலயும் பண்ணுவேன். குடுக்கற பைசால சமையல் பண்ணுவேன், அதுலயும் சிக்கனம் பண்ணி.
2: சரிம்மா, நல்ல சிக்கனமா அலிய பண்ணுங்க. நன்றி.
3: நன்றிமா, நன்றி.
2: நிகழ்ச்சியில வந்து உங்க வீட்டுல பணம் சேமிக்கிறதுல யாருக்கு இல்லாடின்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் அவங்க வீட்டுல யார் யாருக்கு இல்லாடியா வந்து பணம் சேமிக்கிறாங்க அப்படிங்கறதையும் சொன்னாங்க. நம்ம புனிதா சொல்லும் போது யாரு தள்ளாடி, கொஞ்சம் பின்னாடி,
4: கொஞ்சம் முன்னாடி,
2: அப்படி யாரு அப்படிங்கறதையும் வந்து சொல்லி.
4: ஆனா மனசு எப்பவும் புனிதாவே நினைச்சிட்டு இருக்கு பத்தியா?
2: இல்ல, அவங்க சொல்லிட்டு
4: புனிதா
2: வாழ்த்துகளையும் பாராட்டையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நிகழ்ச்சியின் நிறைவா பாடல் வருது, கேளுங்க. இதுவரைக்கும் நிகழ்ச்சியில பேசியது நான் சுபகலா.
4: நான் உங்க சுட்டிப்பேன் ஜோனா.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
3: முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள்.
4: கழுத்து வலி கை வலி வந்துட்டாங்கன்னா நாங்கள் பொதுவாக நாங்கள் மருத்துவர்கள் சொல்லக்கூடியது உயரமான தலை வச்சு படுக்காதீங்கன்னு சொல்கிறது அதனால தான். அந்த உயரமான தலைவணி வைக்கும் போது அந்த ஜவ்வுகள் நகரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் அந்த உயரமான தலைவணி வைக்கக்கூடாதுங்கிறது. பெட்டில் வந்து நல்லா ஒரு ஹார்ட் மேட்ரஸாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ரொம்ப சாஃப்டாக இருந்தது கைத்துக்கட்டில் அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப குழி விழும். சில இந்த நாட்பட்ட ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அமுங்கி போயிருக்கும் நீங்கள் படுக்க இடத்துல. அப்போ இந்த முதுகெலும்பு திரும்ப பார்த்தீங்கன்னா அது நேராக இல்லாமல் ஒரு வளைஞ்ச பொசிஷனில் படுக்கிற மாதிரி இருக்கும். அந்த முதுகெலும்பே உங்களுக்கு வளைஞ்ச பொசிஷன் போயிடும். அந்த பள்ளத்துக்கு தகுந்த மாதிரி முதுகெலும்பு உள்ளே இருக்கும். இவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையாக அந்த உடல் நிலைக்கு அந்த முதுகெலும்போட நிலைக்கு எதிரான ஒரு நிலையில் இருந்ததுன்னா வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஒரே பக்கம் நீங்கள் வந்து படுத்திருந்தாலும் ஏன்னா ஒரு வலி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் திரும்பி படுத்தாதான் அடுத்த ஒரு அந்த சதையை வந்து விட்டு கொடுக்கும். ரொம்ப அதிகமான பாதிப்பு ஒரு 40%, 50%, 70%லாம் அந்த ஜவ்வு வெளியே வந்திருக்கும். இது இயற்கையாக சரியாகும் முன்னாடி பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வைக்க ஆகும். அதுக்குள்ளே நரம்புகள்லாம் ஃபுல்லாக கெட்டு போயிடலாம். இந்த காடா வைக்கணும்னு சொல்லுவோம் தண்டுவடத்தில், மேஜராக தண்டுவடத்தை வந்து இந்த மோஷன் போகிறது யூரின் போகிறதுலாம் கண்ட்ரோல் இல்லாமல் கால்லாம் தொங்கி விடும். சம்டைம்ஸ் இந்த இன்ஃபெக்ஷன், இந்த டிபி வியாதிகள், இந்த மாதிரி பெருந்தொற்றுகள் தண்டுவடத்தில் இல்லைன்னா வந்து இப்போ தண்டுவடத்தில் உள்ள சில கட்டிகள் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அறுவை சிகிச்சைகள், விபத்துனால் ஏற்படும் காயங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பேரலிசிஸ்லாம் ஆகலாம். இல்லைன்னா எலும்பு ஒன்றுக்கு ஒன்று கட்டாக இருக்கும். இவங்க வந்து 3 மாதம் 4 மாதம் பெட்ரெட்ஸ்லேயே இருக்க வேண்டியிருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து உள்ள ஸ்க்ரூ போடுற முறைகள் பின்னாடி ஒரு 5 சென்டிமீட்டரோ 10 சென்டிமீட்டரோ 15 சென்டிமீட்டரோ அதை கிழித்து பின்னாடி வந்து அதில் வந்து ஸ்க்ரூ போடுறதோ இல்லைன்னா அந்த அழுத்திட்டு இருக்கிற அந்த எலும்பு பகுதிகளை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு ராடு பொருத்துறது, ஸ்க்ரூ பொருத்துறது, இந்த மாதிரி உள்ள நிறைய விதமான ஆப்ரேஷன் முறைகள் இருக்குது. இப்போ உள்ள லேட்டஸ்ட் அட்வான்ஸ் என்னென்னா எல்லாமே இந்த எண்டோஸ்கோபிக் சர்ஜரிங், கீ ஹோல் சர்ஜரின்னு சொல்லுவாங்க எல்லாத்துலேயுமே. இப்போ முதுகு தண்டுபடத்துலேயுமே அந்த எண்டோஸ்கோபிக் சர்ஜரிங்கிறது முன்னாடி ஒரு 10 சென்டிமீட்டர் கிழிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டரில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அந்த நுண்துளையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் அட்வான்சஸ் பைனில் பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுபட அறுவை சிகிச்சையில் உள்ள மேன்மையான சிகிச்சை, அதிக நவீனமான சிகிச்சை, நோயாளிக்கு வந்து ரத்த சேதாரம் இருக்காது. ஏன்னா முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு 2 நாளுக்கு 3 நாளுக்கு அசையவே முடியாது. இவங்களுக்கு அடுத்த 1 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் முடிஞ்சால் வந்து எழுந்து நிலுங்க நடங்கன்னு அனுப்பிடுவோம். முன்னாடி ஜவ்வுக்கு அறுவை சிகிச்சை என்று சொன்னால் ஒரு 10 நாள் பெட்ரெஸ்ட் இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நுண்துளையில் ஆப்ரேஷன் பண்ணி அடுத்த நாள் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிடலாம். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த மயக்க மருந்து கொடுத்து தான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு போகும். இப்போ நாங்கள் நான் பண்ணுற பல நுண்துளையில் மொத்த மயக்க மருந்து கொடுக்காம வெறும் மரப்பூசியிலேயே அறுவை சிகிச்சை முடிச்சிடுறோம். இதெல்லாம் என்னென்னா மெடிக்கல் இன்னோவேஷனுங்கிறது வந்து நம்ம டெக்னாலஜி. இப்போ நம்ம எக்ஸ்ரே

0: எடுத்து முன்னாடி கையில் வரதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும். இப்போ நீங்கள் ஆப்ரேஷன்லேயே எக்ஸ்ரே எடுத்து மானிட்டரில் அடுத்த செகண்டு தெரியும். ஸோ அந்த மாதிரி உள்ளது. நமக்கு வந்து மைக்ரோஸ்கோப் அசிஸ்டன்ஸ், வீடியோ அசிஸ்டன்ஸ், 1 mm 2 mm இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரீனில் வந்து 3 cm அளவுக்கு பெருசாக தெரியும் நமக்கு. அப்போ வந்து அந்த விஷுவலைசேஷன், அந்த ஒரு மேக்னிஃபிகேஷனில் நம்ம எதுவும் நம்ம ஓப்பன் பண்ணி அறுவை சிகிச்சை செஞ்சால் கூட அதை பார்க்க முடியாது கண்ணில். சிறு ரத்த குழாயோ சிறு நரம்புகளோ எல்லாமே மேக்னிஃபை பண்ணி இப்போ தியேட்டரில் பார்க்குற மாதிரி பெருசாக தெரியும். அப்போ வந்து என்னென்னா இதில் உள்ள அட்வான்ஸில் வந்து பழைய காலத்தில் இருந்த அந்த பயமே இல்லாமல் அந்த மாதிரி உள்ள வாழ்க்கையை எவ்வளோ எளிதாக நம்ம மாற்ற முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வலி வேதனை இல்லாத வாழ்க்கையை மாற்றி கொடுக்கலாம்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள்.

ஒரு மணி 5 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இது நலம் தானா? நலம் தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு சீந்தில் கொடியின் மருத்துவ பயன்கள் குறித்து தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. சீந்தில் கொடி அப்படிங்கிறது மரங்களில் படர்ந்து வளரக்கூடிய ஒரு கொடி வகையைச் சேர்ந்தது இந்த சீந்தில் கொடி. இந்த சீந்தில் கொடி செடியானது ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்தில் ரொம்பவே முக்கியமான இடத்தை பெற்றிருக்கு. சிறந்த மூலிகை தாவரமாகவும் இருக்குது. முக்கிய இடம் வாய்ந்த இந்த சீந்தில் கொடியானது சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்திலும் எந்த அளவுக்கு மருந்தாக பயன்படுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம்.

35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: ஒரு மணி 11 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம்தானா நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.6. நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு சீந்தில் கொடியின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த சீந்தில் கொடிக்கு வந்து பல்வேறு பெயர் இருக்குதான். இதோட அறிவியல் பெயர் வந்து டினோஸ்போரா கார்டிபோலியா அப்படிங்கிறது. இந்த மூலிகை தாவரத்தை இந்தியில் வந்து ஹிலாய் அப்படின்னும் சமஸ்கிருதத்தில் அமிர்தவள்ளி அப்படின்னும் சொல்கிறாங்களாம். இந்த சீந்தில் கொடியினை வந்து சோமவள்ளி, அமிர்தை, அமிர்த கொடி, குண்டலினி, குண்டலி இப்படி பல பெயர்கள் கொண்டு அழைக்கிறாங்க. இந்த சீந்தில் கொடியின் இலைகள் வந்து இதய வடிவில் மெல்லிய இலைகளை கொண்டு இருக்கும். தடித்த சாருள்ள தண்டு பகுதியையும் இது வச்சிருக்கும். இது மேல் தோல் வந்து காகிதம் போல உரியக்கூடியதாக இருக்கும். இந்த சீந்தில் கொடியானது மரங்களில் பரவி வளரக்கூடியது. பொதுவாக வேப்ப மரங்களில் இந்த சீந்தில் கொடி அதிகமாக பரவி வளர்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பாடலை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். சீந்தில் கொடி எப்படி இருக்குது, அதோட தன்மைகள் என்ன, நன்மைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
1: Yeah, me.

ஒரு மணி 16 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா. நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு சீந்தில் கொடியின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த சீந்தில் கொடி வந்து மரங்களில் வந்து படர்ந்து வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்படி படர்ந்து வளரக்கூடிய நேரத்தில் அந்த சீந்தில் கொடியை மரத்தில் இருந்து வெட்டி எரிஞ்சிட்டோம் அப்படின்னா கூட காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சி நீண்ட காலம் அழியாமல் வாழக்கூடிய விசித்திரத்தன்மை கொண்டது இந்த சீந்தில் கொடி. இந்த சீந்தில் கொடியின் இலை மற்றும் தண்டு வேறு எல்லா பாகங்களுமே மருத்துவ குணங்கள் நிறைந்தவை. இந்த சீந்தில் கொடி வந்து தன்மை எப்படி இருக்கும்னா கசப்பு சுவையும் துணை சுவைகளாக கார்ப்பு மற்றும் துவர்ப்பு சுவைகளையும் இலகுவான குணமும் உஷ்ண வீரியமும் கொண்டிருக்குமா. இந்த சீந்தில் கொடியின் தண்டு மற்றும் இலைகள் மருந்தாக பயன்படுது. அப்படி எப்படியெல்லாம் வந்து இந்த சீந்தில் கொடியின் இலை அப்புறம் வந்து அதோட தண்டுலாம் வந்து மருந்தாக பயன்படுது அப்படிங்கிறத ஒரு பாடலை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.

நலம்தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில சீந்தில் கொடியின் மருத்துவ பயன்கள் பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே முக்கியம். அப்படிப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த சீந்தில் கொடியில் இருக்குது. காய்ச்சல் அப்புறம் வந்து உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகளால் வந்து நம்ம அவதிப்படும் நேரத்தில் அதுக்கு மருந்தாகவும் இந்த சீந்தில் கொடியை பயன்படுத்தியிருக்கிறாங்க. செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுவதாகவும் இந்த சீந்தில் கொடியை பயன்படுத்துகிறாங்க. மேலும் மூட்டுவெளி அலர்ஜி தொடர்பான பிரச்சனைகள்லையும் பாரம்பரியமாக வந்து இந்த சீந்தில் கொடியை பயன்படுத்தப்படுது. இன்னும் சொல்லணும்னா சர்க்கரை அளவை குறைக்கக்கூடும் என்பதற்காக சில ஆய்வுகள் இது சம்பந்தமாக நடத்தியிருக்கிறாங்க. இன்னும் தெரிஞ்சுக்கலாம் சீந்தில் கொடியை பற்றி ஒரு பாடலை தொடர்ந்து.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: மணி 25 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம் தானா. சீந்தில் கொடி அல்லது அமிர்த கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செடியானது மிகுந்த சிறப்பினை உடையது. இந்த செடியில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மஞ்சள் நிறத்தை உடைய பூக்கள் பூக்குமா. அது மட்டும் இல்லாமல் இதோட தண்டும் வேரும் வந்து பல மருத்துவ பயன்களை உடையதான். இது உடலுக்கு வலுவை தருவதோடு தாது விருத்தியும் செய்ய பயன்படுதான். சீந்தில் கொடியின் பச்சை பட்டையில் 3 வகையான கனப்பொருட்கள் இருக்குதான். கிலோயில் குளுக்கோசைட் அப்படிங்கிறதும் கிலோயினின் அப்படிங்கிறதும் கிலோஸ்ட்ரால் அப்படிங்கிற 3 கனப்பொருட்கள் வந்து இந்த சீந்தில் கொடியோட அந்த பச்சை பட்டையில் இருக்குது. பெர்பரின் மற்றும் மெழுகு போன்ற ஒரு வகை பொருளும் வந்து இந்த சீந்தில் கொடியில் இருக்குது. ஒரு பாடலை தொடர்ந்து சீந்தில் கொடியை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம்.
2: நீயே தான் எனக்கு மனவாட்டி

ஒரு மணி 1:30 நலந்தானா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில சீந்தில் கொடியின் மருத்துவ பயன்கள் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த சீந்தில் இலை, இதோட கொட்டை, பாக்கு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையும் அதில் இருக்கக்கூடிய விதை இந்த ரெண்டையும் நல்லா அரைச்சி தலையில் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து தலையை நல்லா தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா தலையில் இளநரை வந்து விரைவிலே மறையுமா. இளநரையை மறைவிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சீந்தில் கொடியோட இலைக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த விதைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: சீந்தில் கொடியின் மருத்துவ பயன்கள் குறித்து தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. நலம்தானா நிகழ்ச்சியில நேரம் சரியா 1:34.

ஆயாச்சு. இந்த சீந்தில் கொடியோட இலை, துளசி இலை, நொச்சி இலை, வேப்பங்குழுந்து, காயாஞ்சங்கூரை, இது எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு அதை சிறிய சிறிய அளவாக நல்லா கிள்ளி கட் பண்ணி வச்சுக்கிட்டு சுத்தமான ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 டம்ளர் தண்ணீர் போட்டு காய்ச்சி அதை 1 நீர் டம்ளராக வந்து அழகு சுண்ட காய்ச்சி, அது 1 டம்ளராக ஆகுற அளவுக்கு நல்ல சுண்ட காய்ச்சி, அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த கஷாயத்தை 1 சங்கு அளவு காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு 3 நாட்கள் குடித்து வர, மாந்தம் மற்றும் வயிறு உப்புசம் இருந்தால் அது மறையுமா. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம், தொடர்ந்து பேசலாம்.

ஒரு மணி 1:40 கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம்தானா நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில சீந்தில் கொடியின் மருத்துவ பயன்கள் பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் சமயத்தில் சிலருக்கு உடம்பு சூடாகி உதிரப்போக்கு திடீரென கட்டி கட்டியாக வரும். இதை தவிர்க்கிறதுக்கு நன்னாரி மற்றும் சீந்தில் கொடி பால் கசாயம் அருந்தணுமா. அதே மாதிரி வேனீர் காலத்தில் அடிக்கடி மயக்கம் வரும், கிறுகிறுப்பு வரும், இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த சீந்தில் தண்டு சாற்றோட பசும்பாலையும் கலந்து உட்கொண்டால் போதுமானதா.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

1:45 நலம்தானா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில சீந்தில் கொடியின் மருத்துவ பயன்கள் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த சீந்தில் கொடி வந்து எல்லா விதமான கஷாயங்கள்லையும் துணை பொருளாக பயன்படுத்தப்படுது. எந்த வித கஷாயமாக இருந்தாலும் அதில் இந்த சீந்தில் கொடியோட பாகங்கள், இலையாக இருக்கட்டும், தண்டாக இருக்கட்டும், இல்லை வேர் ஏதோ ஒன்று வந்து பயன்படுத்தப்பட்டு தான் கஷாயங்கள் போடுறாங்களாம். மேலும் புண்ணு, வீக்கம், கட்டி இது எல்லாத்துக்கும் சீந்தில் இலையை வந்து நெருப்பில் வாட்டி போட்டோம் அப்படின்னா சிறப்பான குணம் தெரியுமா? நீரிழிவு, இருமல், மண்ணீரல் கோளாறுகள், கபம், வாந்தி, காமாலை இந்த மாதிரியான நோய்களுக்கு சீந்தில் இலையை கஷாயமாக செய்து சாப்பிட்டா பூரண குணம் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.

1:51 கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில். இன்னைக்கு சீந்தில் குடியின் மருத்துவ பயன்கள் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். மலேரியா காய்ச்சல் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குளிர் நடுக்கம்லாம் இருக்கும், பிறகு வந்து காய்ச்சலின் வேகம் அதிகரிச்சு அந்த குளிர் நடுக்கம் வந்து கண்ட உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, சீந்தில் கொடி இருக்கு இல்லையா, அந்த சீந்தில் கொடியில வந்து அந்த இலையை நல்லா அரைச்சி சாறு எடுத்துக்கணும். அந்த சாத்துல அந்த சாற்றுல வந்து 4 தேக்கரண்டி அளவும், வேப்பிலை சாறு 4 தேக்கரண்டி அளவு, அதிமதுரத்தூள் 5 கிராம், சோம்பு 5 கிராம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலக்கி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதில் கொதிக்க வைக்கணுமா. 1 மணி நேரம் மூடி வைத்து பின்பு அதை வடிகட்டி காலையில் 1/2 டம்ளர் அளவுக்கும் மாலையில் 1/2 டம்ளர் அளவுக்கும் குடிச்சிட்டு வந்தால் மலேரியா காய்ச்சல் குணமாகுமா.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: சீந்தில் கொடியின் மருத்துவ பயன்கள் குறித்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி சீந்தில் கொடியானது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய அளவில் பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது. எந்த நோய்க்கு எந்த செடி வந்து மருந்தாக பயன்பட்டாலும் சரி, மருத்துவர்கள் அதாவது சித்த மருத்துவர்கள் ஆலோசனையின் பேரில் நம்ம உடம்புக்கு எது செட் ஆகும் என்னங்கிறத மருத்துவர் அணுகி அவரோட ஆலோசனையின் பேரில் எடுத்துக்கிறது தான் நல்லது. நிகழ்ச்சியின் நிறைவா பாடல் வருது, கேளுங்க. இதுவரைக்கும் நிகழ்ச்சியை வழங்கியது நான் சுபகலா.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஓர் மகிழ்ச்சியான உற்சாகமான பிற்பகல் வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கூ நிகழ்ச்சியில. ஒரு சிறுமிக்கு தினமும் வானத்தில் பறக்கணும், பட்டாம்பூச்சிகளை பறக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகளை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். நானும் ஒரு நாள் இப்படி பட்டாம்பூச்சி மாதிரி சுதந்திரமாக பறக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஒரு நாள் அந்த தோட்டத்தில் அவளோட தோட்டத்தில் என்ன பண்ணுறா அப்படின்னா, நிறைய செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய விதைகளை வந்து என்ன செய்கிறாங்க, நட்டு நட்டு வைக்காங்க. தினமும் அதுக்கு தண்ணீர் ஊற்றி அதை நல்லாவே பராமரிச்சுக்கிறாங்க. கொஞ்ச நாள் போகுது, அந்த விதை வந்து நிறைய அழகழகான செடிகளாக உருவாகிறதோட மட்டும் இல்லைங்க, நிறைய வண்ணமயமான பூக்களும் பூத்து குலுங்குது. இதை பார்த்த உடனே பட்டாம்பூச்சிகள் எல்லாம் அந்த பூக்களை தேடி வர ஆரம்பிக்குது. அப்படி ஒரு சிச்சுவேஷனில் அவள் அந்த ஒரு சேரில் அப்படியே உட்காந்துட்டு சிரிச்சுட்டே சொல்கிறான், நான் பறக்க முடியாட்டாலும் என் ஆசையை என்கிட்ட பறந்து வர வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் உண்மையாக ஆசைப்படுறதோட அதற்காக முயற்சி செஞ்சோம் அப்படின்னா நம் ஆசையும் ஒரு நாள் கனவாகும். கண்டிப்பாக நம்ம ஆசைப்பட்டதும் நடக்கும் அப்படி தானே? ஆமாங்க, ஏன்னா வந்து விரும்பின பாடல் கேட்கணும், காதில் ஹெட்செட் மாட்டிட்டோ அல்லது நான் விரும்பக்கூடிய பாடலை கேட்கணும், கண்டிப்பாக எல்லாரும் கேட்டு மகிழணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க என்னைக்காவது. அதே மாதிரி உங்களுக்கு பிடித்தமான பாடல் காற்றலைகளை உலா வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எப்படி வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னா, உங்களது பெயர், உங்களது ஊர் என்ன, உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன, உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன, இதை நாளையும் டைப் பண்ணிவிட்டு 944-33-60-794 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பிவிடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், மொபைல் எண் 944-33-60-794 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான பாடலை எல்லாரும் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் டிபன் ஜோனா. நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்காக வந்துட்டுருக்கு தெரியுமா? திருச்செந்தூர்லேருந்து யுவா கேட்டிருக்காங்க, எனக்கு தாய் மணிக்கொடி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் தர முடியுமா அப்படின்னு கேட்காங்க. எந்த பாடல் அவங்க கேட்ட அந்த பாடல் இதோ காற்றலைகள். அதற்கு முன் விளம்பரம்.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 45 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேரம் 2:09. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ ஆம் அபி ஃப்ரம் குரும்பூர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. குரும்பூர்லேருந்து அபி கேட்டிருக்காங்க. எனக்கு மதராசி பட்டணத்துலேருந்து அந்த பூ பாடல் தர முடியுமா? இதோ உங்களுக்காக.

0: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 2:16. இணைந்திருக்கிறோம் குக்கூ நிகழ்ச்சியில். குக்கூ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிவநாடனூர் மாரி அவங்க தான் கேட்டிருக்காங்க. எனக்கு சூரியவம்சம் திரைப்படத்தில் வந்து பாடல் தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அவங்க கேட்ட அந்த பாடல் இதோ.

15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குக்கூ நிகழ்ச்சியில். குக்கூ நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல், காற்றலைகளில் உலா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, உங்களது பெயர், உங்களது ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற திரைப்படம், பாடல் என்ன, இதை டைப் பண்ணிவிட்டு 9443360794 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு குறுஞ்செய்தியை தட்டிவிடுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக வந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நேம் சுரேஷ் கேப்ரியல், வில்லேஜ் இடையன்குடி அப்படின்னு எழுதியிருக்காங்க, லிவ் இன் துபாய் அப்படின்னு இருக்காங்க. நான் வந்து துபாயில் வசிக்கிறேன், என்னோடய ஊர் வந்து இடையன்குடி அப்படின்னு எழுதியிருக்காங்க. எனக்கு ஷாஜகான் திரைப்படத்துலேருந்து அந்த பாடல் தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோ துபாயில் இருக்கிற அவங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேரம் 2:26. குக்கு நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னீர் பழத்துலேருந்து பேபி கேட்டிருக்காங்க. எனக்கு மறுமலர்ச்சி திரைப்படத்துலேருந்து நன்றி சொல்ல அந்த பாடல் இதோ.
2: நன்றி.

நேரம் 2:30. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ் குக்கூ நிகழ்ச்சியில். குக்கூ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆரியங்காவூர் லக்ஷ்மி, கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார் அவங்க கேட்ட அந்த பாடல் ஜெயம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு.

0: போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 2:35. இணைந்திருக்கிறோம் குக்கோ நிகழ்ச்சியில். குக்கோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெல்லையிலேருந்து ராஜேஷ் கேட்காங்க, எனக்கு ஜீன்ஸ் திரைப்படத்திலேருந்து அந்த பாடல் தர முடியுமா? இதோ அந்த பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா குரலில் வந்துட்டே இருக்கு. கேட்டு எழுந்திருங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 2:42. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஜின் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக வந்துட்டு இருக்கு அப்படின்னு கிருஷ்ணாபுரத்துல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. நானும் ஒரு பெண் திரைப்படத்திலிருந்து பாடல் தர முடியுமா அப்படின்னு அவங்க கேட்ட அந்த பாடல் இது.

அவர் மகாலட்சுமி குக்கு நிகழ்ச்சியில் குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, வணக்கம் ஜோனாமா காரைக்குறிச்சி புதுக்குடி கனகாசங்கர் பாடம் நினைத்தேன் வந்தாய் பாடல் வனநிலவே வனநிலவே அந்த பாடல் தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட அந்த பாடல் இதோ.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 2:50. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கூ நிகழ்ச்சியில். குக்கூ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி அவங்க கேட்டிருக்காங்க, எனக்கு ரோஜா திரைப்படத்துலேருந்து பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோ அவங்க கேட்டு அந்த பாடல் காற்றலைகளை வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.

நேரம் 2:55. இணைந்திருக்கிறோம் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உடையாம்போலியில இருந்து பால்ராஜ் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட அந்த பாடல் சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. நானும் மறுபடியும் இன்னொரு ஒரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணையிறேன். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தேன் நான் உங்களுக்கு சுட்டி பண்ணோனா.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம். அதனைத் தொடர்ந்து 3:02 திரையருவி நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி

திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பிற நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுரங்கம் மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா அத்துறையை நவீனமயமாக்குவதற்கு உதவிடும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் இளையோர் மாநாடு குஜராத் மாநிலம் காந்திநகரில் இன்று தொடங்கியது. தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்துவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்துவதாக பாமக தெரிவித்துள்ளது. சிங்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். கேலையில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும்

குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்துவதாக பாமக தெரிவித்துள்ளது. சிங்ஃபீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் எட்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். கேலையில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்ஷு ரஜாவத், மிராபா லுவாங் மெய்ஸ்னம், அனேரி கோட்டக், ஜி ஆர் ராவத், லிஷா பால், தன்வி பற்றி, மேதவி நாகர் மற்றும் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மூன்று மணி மூன்று நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, ஒரு பாட்டில் அந்த பாடலில் வரக்கூடிய இடைப்பட்ட வரிகளை நான் சொல்லுவேன். அந்த பாடோட அந்த இது என்ன பாடல் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதான் அந்த பாட்டோட முதல் வரியை சொல்லி அது என்ன பாடல்னு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0462251133 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணுங்க, பாட்டை கண்டுபிடிங்க. நம்ம நிகழ்ச்சியின் முதல் நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் வீரவாண்டிய புலிக்குளம் முருகன் பேசுறேன். நல்லா இருக்கல மேடம்?
1: நல்லா இருக்கிறோம் முருகன். வீரவாண்டிய புலிக்குளமா?
2: ஆமா முருகன்.
1: சரி, உங்களுக்கு வந்து ஒரு பாட்டோட இடையில வரக்கூடிய வரிய சொல்றேன், நீங்க அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கீங்களா?
2: நான் கண்டுபிடிக்கேன் மேடம். நேச்சர் எல்லாம் சூப்பரா இருக்கு மேடம்.
1: அப்படியா? சரி.
2: ஆமா, குக்கு எல்லாம் சூப்பரா இருக்கு, நேரக்கு பாட்டு சூப்பரா வருதுச்சு மேடம்.
1: சரி சரி, இப்போ உங்களுக்கான பாடல் வரிய சொல்றேன் கேளுங்க. ஊர் சனம் போற்றும் ராஜகுமாரன் உனக்கு ஒரு குறை ஏது, இது என்ன திரைப்பட பாடல்? அதாவது அந்த பாடல் என்ன பாடல் அதை மட்டும் கண்டுபிடிங்க.
2: இது ராஜகுமாரத்துல இருந்து எந்தேந்து சொல்லதம்மா அந்த பாட்டா
1: இல்லையே?
2: இல்லாட்டா ராஜகுமாரன் கட்டளிட்டா அந்த பாட்டா
1: இல்ல இல்ல இல்ல.
2: ஊர் சனம்
1: போற்றும் ராஜகுமாரன் உனக்கு ஒரு குறை ஏது, இந்த வரிகள் வந்து எந்த பாட்டுல வந்திருக்கு? இந்த பாட்டை சொல்லுங்க.
2: பாட்டு நிறைய படம் வந்திருக்கு, ஆனா நினைவு வர முடியும் மேடம்.
1: சரி, அடுத்த நேரத்தை கேட்டலாமா?
2: கேட்டுருங்க மேடம்.
1: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: வணக்கம்
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: ஹலோ,
1: எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: மகிமைதாஸ். ஹலோ
1: மகிமைதாஸ், எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: வீரபாண்டிய புலிக்குளம்.
1: இப்போ தான் முருகன் வந்தாங்க, அடுத்து பின்னாடியே நீங்களே வந்துட்டீங்க போல.
3: ஹலோ
1: கேட்குதா மகிமைதாஸ்? அவரோட இணைப்பு கட்டாயிடுச்சு. சரி, ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: பிடெக், ADS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: மூன்று மணி 11 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில இன்னைக்கு பாடல்களின் இடைப்பட்ட வரிகளை சொல்றேன். பாடல் என்ன பாடல் அப்படிங்கறத நேயர்கள் கண்டுபிடிக்கணும். அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கிறோம் மகாலட்சுமி, நீங்க எப்படி இருக்கிறீங்க? சரி, உங்களுக்கு தெரியுமா அது என்ன பாடல்னு?
4: அப்பவே கண்டுபிடிச்சேன்.
3: சூப்பரா சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி மகாலட்சுமி. அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
3: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் உடம்புல இருந்து பத்மா பேசுறேன்.
3: பத்மா, உங்களுக்கு ஒரு பாடல் சொல்லிடலாமா? விழும் பூக்களை நீ மடியேந்த வேண்டும், நான் விடும் பெரும் மூச்சிலே நீ குளிர்காய வேண்டும். பாட்டா பட்டதான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்களே, எப்படி யோசனை பாருங்களேன்.
5: தெரிய மாட்டேங்க
3: வரிகளை சொல்லுவோம், முதல் பாடலை நீங்க கண்டுபிடிக்கணும். நன்றி. நிகழ்ச்சியில இப்ப ஒரு பாடல் பாடலை தொடர்ந்து பேசலாம்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: மூன்று மணி 17 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி நிகழ்ச்சிதான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு பாடல் வரிகள், அதாவது ஒரு பாடல்ல இருக்கக்கூடிய இடைப்பட்ட வரிகளை சொல்ற பாடல்களை நேயர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வகையில அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? கேடிசி நகர் லட்சுமி. உங்களுக்கு தெரியுமா அந்த பாடல்?
2: மின்சார பூவே பெண் பூவே.
1: சூப்பரா சொல்றீங்க, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க லட்சுமி. நன்றி,
2: வாய்ப்புக்கு நன்றிமா.
1: நன்றி. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? பாளையங்கோட்டை
3: ராணி.
1: பாளையங்கோட்டை ராணி, இப்பதான் முதல் முறையா பேசுறீங்களா?
3: ஆமா,
1: இன்னைக்கு தான் முதல் முறையா?
3: ஆமா.
1: சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், தொடர்ந்து பேசுங்க. இப்போ உங்களுக்கான பாடல் சொல்லிடலாமா? கண் பட்டதால் உந்தன் மேனியிலே புண்பட்டதோ அதை நான் அறியேன். இது என்ன பாடல்? சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க, அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. கண் பட்டதால் உந்தன் மேனியில் புண்பட்டதோ அதை நான் அறியேன். இது வந்து நலம்தானா நலம்தானா அந்த பாடல் அப்படிங்கறத சரியா சொல்லிட்டீங்க. நன்றி. நிகழ்ச்சியில ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 3:24 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில் பாடல்களின் இடைப்பட்ட வரிகளை கேட்டுட்டு இருக்கிறேன். நேயர்கள் பாடல்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்து யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: புதுப்பட்டியிலிருந்து பேசுறேன், வசந்தா.
0: வசந்தா புதுப்பட்டியிலேருந்து இப்போதான் முதல்லாக பேசுறீங்களா?
1: இல்லை இல்லை, இப்போ 2-3 பேசியிருக்கேன்.
0: ஓ சரி சரி, இப்போ தான் பேசிட்டு இருக்கிறீங்க.
1: ஆமாம்.
0: சரி, உங்களுக்கு ஒரு பாடல் வரி கேட்டுடலாமா?
1: தெரிஞ்ச பாட்டா போடுங்க.
0: தெரிஞ்ச பாட்டாவே
1: சொல்றேன்.
0: இரண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமிர்த்து, அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து.
1: எம்ஜிஆர் படம் தானே?
0: ஆமா. என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க.
1: பாட்டு மனசுக்கு இருக்கு.
0: இன்னொருக்க சொல்லட்டா வரிய? இரண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமிர்த்து, அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து. மனசுல வச்சுக்கிட்டே இருந்தா எப்படி சொல்லுங்க? எம்ஜிஆர் படம் சரியா தான் சொல்லிருக்கீங்க. என்ன பாட்டுன்னு
1: சொல்லும்ல?
0: சரி, அடுத்த நேரத்தை கேட்டுருமா? சரி, அடுத்த நேயரா சொல்லுதாங்களான்னு பாத்துருவோம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஆவடையானூர் ராமர் பேசுறேன் மேடம்.
0: ஆவடையானூர் ராமர், உங்களுக்கு இந்த பாடல் தெரியுமா?
2: நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, அதுதானே மேடம்?
0: கரெக்டா சொல்லிட்டீங்க ராமர்.
2: சரி மேடம்,
0: நன்றி.
2: நன்றி மேடம்.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில், திரையருவி நிகழ்ச்சியில் பாடலின் இடைப்பட்ட வரிகளை கொடுத்த நேயர்கள் எல்லாருமே சூப்பராக பாடலை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு சில பேர் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் திரையருவி நிகழ்ச்சி கேட்டீங்க, நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் வருது, கேளுங்க. பாடலை தொடர்ந்து தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். பிற நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுரங்கம் மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா அத்துறையை நவீனமயமாக்குவதற்கு உதவிடும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்துவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல்

எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்துவதாக பாமக தெரிவித்துள்ளது. சிங்ஃபீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். கல்லையில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஸ்லோவாக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்ஷு ரஜாவத், மிராபா லுவாங் மெய்ஸ்னம், அனேரி கோட்டக், ஜியா ரஜாவத், லிஷா பால், தன்வி பத்ரி, மேதாவி நாகர் மற்றும் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டி

சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்சு ரஜாவத், மீராபா லுவாங் மெய்ஸ்னம், அனேரி கோட்டக், ஜியா ரஜாவத், லிஷா பால், தன்வி பத்ரி, மேதாவி நாகர் மற்றும் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில்லும் 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் இஷான் கிஷனும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இனிய மாலை வணக்கம் நேர்களே, நேரம் சரியா 4:04 ஆயாச்சு. பொதிகை தும்பி நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில இன்னைக்கு என் கூட பேசுறதுக்காக
1: என்னம்மா? நல்லா இருக்கியம்மா?
0: நல்லா இருக்கனே, நீ எப்படி இருக்கிய?
1: ரொம்ப நல்லா இருக்கேன், பாத்து ரொம்ப நாள் ஆச்சு.
0: ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வந்திருக்கீங்க பொதிகை தும்பி.
1: ஆமா, ஊர்லாம்
0: நீங்க வந்துட்டு தான் இருக்கீங்க. நான் தான் இன்னைக்கு வந்திருக்கேன்.
1: ஓ, அப்படி சொல்றியா?
0: ஆமா,
1: சரி இருக்கட்டும், அதை பத்தி ஒண்ணு இல்ல. இன்னைக்கு நல்ல அருமையான நாள், அற்புதமான நாள். நீ காலையிலயே வந்து நம்ம எஃப்எம்லயும் நிறைய சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாள் என்ன அப்படின்னா, வேர்ல்டு போட்டோகிராபி டே.
0: ஓ, இன்னைக்கு?
1: ஆமா ஆமா ஆமா,
0: அதான் என்ன போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கியன்னு.
1: ஆமா, அதே தான். ஏன்னா
0: உட்காந்து செல்ஃபியா எடுக்கல.
1: ஆமா, அந்த பதிவு அப்படிங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த முந்தைய காலத்து பதிவு தான் இன்றைய வரலாறு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா?
0: ஆமா,
1: அன்னைக்கு அந்த பயணிகள்லாம் எழுதி வச்சது இன்னைக்கு வந்து நமக்கு வந்து அவருடைய நாகரிகத்தை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள பயன்படுகிறது. அப்புறம் கொஞ்சம் வந்து இந்த கல்வெட்டுகள், அது மூலமா நிறைய செய்திகளை பண்டைய மன்னர்கள் வந்து பதிஞ்சு வச்சாங்க, அது நமக்கு தெரிஞ்சது.
0: கண்டிப்பா.
1: அதே மாதிரி இந்த புகைப்படம் இருக்கு இல்லையா?
0: ஆமா,
1: அந்த புகைப்படம் மூலமாக, போட்டோ மூலமாகவும் நம்ம பாலியகாலத்து நினைவுகளை, முன்னால் நடந்த நிகழ்ச்சிகளை நாம தெரிந்து கொள்ள ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைச்சது.
0: கண்டிப்பா.
1: அப்படிப்பட்ட இந்த வேர்ல்டு போட்டோகிராபி டே இன்னைக்கு அப்படிப்பட்ட அருமையான நாளில் நாம சந்திக்கிறோம் நேயர்களை.
0: கண்டிப்பா, நான் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நேயர் யார் பேசுறாங்கன்னு கேட்டுருவோம்.
1: நிச்சயமா.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
0: நான்கு மணி 5 நிமிடம் ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க பொதிகை தும்பி. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில நீங்க ஒரு கேள்வி கேட்கணும், நாங்க ஒரு விட சொல்லுவோம். அடுத்து நாங்க ஒரு கேள்வி கேட்போம், நீங்க ஒரு விட சொல்லணும். அப்படிதான் போயிட்டே இருக்கு. ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு மார்க் வேற கொடுக்குறோம் எப்போதும் போல பொதிகை தும்பியில. அதிரடியா சரவடியா பொதிகை தும்பி நிகழ்ச்சியில கலந்துக்க நேர் எல்லாரும் வாங்க. அதுக்கு புதுசா கேட்கிறவங்களுக்காக நம்பர் சொல்றோம், 0462-256-1132, 2561-1133. நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சியில முதல் நேயர் யார் வரன்னு பாத்துருமா?
1: ஆமா, கண்டிப்பாமா.
0: வணக்கம்.
3: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். யார் பேசுறீங்க?
3: பாப்பாங்குளத்திலிருந்து முத்து பேசுறேன்.
0: பாப்பாங்குளத்திலிருந்து முத்து பேசுறீங்களா? ஐயா, நீங்க கேள்வியை கேட்கல, நான் கேட்கவா?
3: என்னது
0: பழமொழி எதுக்கு சொல்லுதாங்க?

0: ஏதாவது க்ளூ கொடுங்களேன்
1: சொல்லுதேன்.
0: டைம் போட்டு விடுவோம்.
2: ஏன் அப்படி சொல்லாங்க நமக்கு கொஞ்சம் வந்து லேட்டாக தெரியுது. நம்ம வெஜிடேரியன் பத்தியடா, அதனால நமக்கு கொஞ்சம் லேட்டாக தான் தெரியும்.
0: உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேப்போம். ஒரு பையன் வந்து பாட புக் இருக்குல்ல, அந்த புக்கை வந்து கொதறி கொதறி வச்சிருந்தானா? ஏன்
1: கொதறி கொதறி வச்சிருந்தானா?
0: இதுவும் கடிஜோக்கு மாதிரி தான்.
2: பதிலுக்கு பதில்
0: இல்லையே, எதுக்கு அப்படி கொதறி கொதறி வச்சிருந்தான்? டீச்சர் ஏன் கொதறி கொதறி கேள்வி கேட்க போறாங்க? என்ன குழு? இதுவும் வந்து சொல்லுவாங்க பேச்சு வழக்குல எல்லாரையும். ஆமா, நகைச்சுவையா கூட சொல்லுவாங்க இத. நேரம் முடிஞ்சு போச்சு, நானே சொல்லிடுவேன். ஏன்னா அவன் வந்து படிப்புல புளியான்.
2: பாட்டு
0: கேட்டுட்டு தொடர்ந்து அதுக்கடுத்து பேசுவோம்.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நான்கு மணி 15 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. என்னாச்சு, அடுத்து யார் வரவன் பாத்துருவோமா?
2: பாக்கணும்ல, ஏன்னா நமக்கும் அவளும் தானே போட்டி.
1: ஆமா,
2: அதனால நான் தான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்.
1: நீங்க தான் ஆர்வமா இருக்கீங்க. யார் என்ன கேள்வியை கேட்க போறா, நம்ம எப்படி பதில் சொல்ல போறோம்,
2: ஒரு பதட்டத்தோடையும் இருக்கேன். ஆமா ஆமா ஆமா,
1: யார் வரன் பாத்துருவோமா?
2: கண்டிப்பாமா.
1: வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? கட்டேரிப்பட்டி விஜயா.
2: வணக்கம்மா. வணக்கம், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? பீடி சுத்திட்டு இருக்கீங்களா? ஓ, அங்க பக்கத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்க அதான் கேட்டேன். எது, கிரைண்டர் ஓடுதா?
1: கிரைண்டர்ல மாவரை போட்டி சுட்டு சாப்பிட.
2: சரி ரைட், இப்ப கேள்வி கேட்டுட்டுமா?
3: இல்ல,
2: நீங்க கேக்கலாம். அதாவது நம்ம தமிழ் திரைப்படத்துல யானை யானை வர்ற மாதிரி இடம்பெற்ற காட்சிகள்ல உள்ள பாட்டு, ஒரு ஒரு ஒரு மூணு பாட்டு மட்டும் சொல்லுங்களேன். மூணே மூணு. ஆமா, யானை வரணும் அந்த பாட்டு காட்சியில.

0: அந்த பாட்டு சொல்லணும். வெரி குட். அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே போடவா தோப்புக்கரணம் போடவா அந்த பாட்டு ஒண்ணு ரைட்டு. அப்புறம் இன்னொன்னு என்ன பாட்டு? ஆமா, ராம் லட்சுமண்ல என்ன பாட்டு? இந்த நல்ல நேரத்துல இன்னொரு பாட்டு இருக்க யானையோட. அதே படத்துல இருக்க பாட்டு வந்துட்டு பரவாயில்ல, உங்களுக்கு மார்க் கொடுத்துரும். அதாவது காருக்குள்ள பொண்ணு இருக்கு பாத்துக்கோ, கண்ணு ரெண்டும் பொண்ணு மேல போட்டுக்கோ, என்ன அது அருமையான ஒரு பாட்டு. அப்ப நீங்க சொன்னீங்களா, ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். அற்புதமான பாட்டு இல்ல, என்ன வயிற்றுக்காக மனுஷன் இங்க கைத்தில் ஆடுறான் பாரு, என்ன. ஆமாம், இந்த மூணு பாட்டுமே யானைகள் வரக்கூடிய பாட்டு. ரொம்ப அற்புதமாக அழகாக பதில் சொன்னீங்க கட்டேரிப்பட்டி விஜயா அம்மா, உங்களுக்கு ஒரு மதிப்பெண். சரியா? நீங்க கேளுங்க. ஊர் பேர் வர்ற மாதிரி பத்து படமா? அப்படியா, சரி ஓட்டுற வேண்டியா, வேற வழி இல்லையில, என்ன செய்ய. மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி இருக்கா? அப்புறம் வந்து ஏப்பா இது தட்டார்னு கேட்டா நமக்கு எப்படி பதிலே வர
1: மாட்டேங்க.
0: ஊர் பேர்லயே நிறைய இருக்கு, நிறைய இருக்கு, என்ன சடார்னு வர மாட்டேங்க நமக்கு. ஏ அப்பா இன்னும் ஒன்னா சொல்லு பாக்க, என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டியா? இருக்கலாம். ரொம்ப அருமமா, நல்லா கேட்டீங்க.
1: பேரரசு இயக்குனர் பேரரசோட படத்தெல்லாம் எடுத்தீங்கன்னா எல்லாம் ஊர் பேர்ல
0: அப்படிதான் இருக்கு, என்னமா. பரவாயில்ல, நல்ல ஒரு அருமையான கேள்வி, நமக்கு அந்த அளவுக்கு சட்டுன்னு வரல. இருந்தாலும் ரொம்ப அருமையா கேட்டீங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சிமா நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
1: நன்றிமா. ஒரு பாட்டை போட்டு
0: கண்டிப்பா கேட்கணும்ல.

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நான்கு மணி 25 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. அடுத்து வரக்கூடிய நேர் யாரு அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: வெக்காலிப்பட்டில இருந்து ரேணுகா தேவி.
3: நல்லா இருக்கமா? நல்லா இருக்கோம். நல்லா இருக்கமா? மழை உண்டா ஊர்ல?
2: மழை இல்ல சார்.
3: இல்ல என்ன? ஒருவர் உடரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை.
1: ஆமா, நீங்க கேக்கீங்களா? நாங்க கேக்கவா? சரி, இது வந்து உங்களுக்கு எப்படினாலும் இதுல ஒரு மார்க் உண்டு, ஆனா இது ஒரு விளையாட்டு மாதிரி. சரியா? இப்ப வந்து நான் குளம் அப்படின்னு சொன்னா நீங்க கரைன்னு சொல்லணும். அடுத்து சார் குளம் சொல்லுவாங்க. சார் குளம் சொன்னதுனால நான் கரை சொல்லுவேன். நீங்க நான் கரைன்னு சொன்னதுனால நீங்க குளம்னு சொல்லணும். ஒரே இதை அடுத்தடுத்து சொல்லிடக்கூடாது. நான் எதுக்கு சொல்றேனோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் நீங்க சொல்லணும்.
2: அவ்வளவுதான்.
1: கரைன்னு சொன்னா குளம்னு சொல்லணும்.
2: அவ்வளவுதான்.
1: ரெடியா?
2: சரி,
1: நேரத்தை போட்டு விட்டுருவோமா? குளம்,
2: கரை.
3: குளம்,
1: கரை,
2: கரை.
3: அப்படியே சொல்லிட்டீங்களா?
2: சொல்லிட்டீங்க, ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கீங்க.
3: ஆமா, அப்படிதானே சொன்னோம். அதாவது முதல்ல வந்து அவங்க சொல்லுவாங்க, அதுக்கு பதில் நீங்க சொல்லணும்.
1: அடுத்து சார் சொல்லுவாங்க,
3: அடுத்து நான் சொல்லுவேன்.
2: அப்படியா?
3: அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க.

0: அப்புறம் நீங்க சொல்லணும்.
1: நான் என்ன சொல்றேனோ அதுக்கு ஆப்போசிட் தான் நீங்க சொல்லணும்.
2: அப்படியா சரி.
0: நான் சொல்றத பத்தி கவலையப்படக்கூடாது, நான் சும்மா உப்புக்கு சப்பாணி. ஓ கொஞ்சம் குழம்பிட்டு என்ன சரி, இப்ப சரியாயிட்டா? ஆமா, அவங்க தங்கச்சி என்ன சொல்றாங்களோ அதுக்கு தான் நீங்க வந்து மறுப்பு சொல்லணும். ஆமா, நான் வந்து சும்மா நீங்க ரெண்டு பேரும் ஒத்தியில விளையாடுதேன்னு துணைக்கு வந்திருக்கேன். ஆ சரி, ஆரம்பிப்போம்.
1: கரை,
2: குளம்.
0: கரை,
1: குளம்.
0: கணக்கிலே வைக்க கூடாது.
1: நான் என்ன சொல்றதனோ அதுக்கு ஆப்போசிட் தான் நீங்க சொல்லணும். அண்ணன் என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஆப்போசிட் தான் நான் சொல்லுவேன்.
0: அப்படியா? சரி, இருக்கட்டும். நம்ம அடுத்த முறை விளையாடும்போது சரியா விளையாண்டுடுவோம். சரி
1: சரி, இருந்தாலும் நீங்க வந்து முயற்சி பண்ணி விளையாட வந்ததுக்காகவே உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துறலாம் நான்.
0: சரி சரி, ரைட். உங்களுக்கு மார்க் கொடுத்துட்டாங்க, இப்ப நீங்க கேளுங்க. சகோதரிட்ட தான் கேட்கணும்.
2: நீங்க வேணாலும் வச்சிடுங்க.
0: சரி, அதை பத்தி என்ன இருக்கு, யார் வச்சான்னு எல்லாம் ஒண்ணுதானே. இப்போ இப்போ கேள்வியா, சகோதரிக்கா நீங்க கேளுங்க. உங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி.
1: ஒரு காலை மட்டும் தூக்கிட்டு நிக்கி.
0: அது இல்ல.
2: அப்படி இல்ல.
1: நேரத்தை போட்டு விடுவோம். ஏதாவது க்ளூ கொடுங்க.
2: கொஞ்சம் வித்தியாசமா சொல்லணும்.
0: அதையே கொஞ்சம் வித்தியாசமா முயற்சி பண்ணுமா?
1: ரெண்டு காலில் நிற்க முடியாதுல்ல, ரெண்டு காலையும் தூக்கிட்டு. அதுதான்
0: நான் சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க.
0: அது தவம் செய்கிற கொக்கு என்னமா?
2: இல்லை, அப்படி இல்லை சார்.
0: அதுவும் இல்லையா? அடாடா,
1: குழு ஏதாவது கொடுங்க.
0: அந்த கொக்கு தவம் செய்கிறதுனால ஒத்த காலில் நின்று தவம் செய்யும்.
2: கொஞ்சம் வித்தியாசமா?
0: என்ன வித்தியாசமா? எப்படி
1: வித்தியாசமா? என்ன வித்தியாசம்? அந்த கொக்குக்கு ஒரு கால் வலி போல தான், ஒரு காலை தூக்கிட்டு நிற்கி. சொல்லுங்க, நேரம் முடிஞ்சிச்சு.
0: அது ஒரு முடிஞ்சிச்சு. அது ஒரு கால் உள்ள கொக்கா?
2: இல்ல இல்ல இல்ல. அது ஒத்த கால எப்ப தூக்குதோ அப்ப ஒத்த கால்ல நிக்கும்.
1: ஒத்த கால எப்ப தூக்குதோ அப்ப ஒத்த கால்ல நிக்கும்.
2: தூக்குதோ அப்ப ஒத்த கால்ல நிக்கும்.
1: இப்ப இதுக்கு நான் சொன்ன ஆன்சரே கரெக்ட் போல.
2: சொல்லுங்க,
0: கொஞ்சம் வித்தியாசமா சொல்ல சொல்லுங்க.
2: கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுங்க நான் சொன்னேன்.
0: இன்னைக்கு தன்வினை தன்னை சுடும்ன மாதிரி நம்ம என்னத்தையாவது ஒன்ன கேட்டு குளங்கரைன்னு அவங்களுக்கு கொஞ்சம் புரியாம திணறிச்சுல. அதே மாதிரி அவங்க சொன்னது நமக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு.
2: அப்படிதானே?
1: ரெண்டு மதிப்பெண்கள் உங்களுக்கு தானே கேட்டதுக்கு எங்களுக்கு விடை.
0: எப்படி வேணாலும் மார்க் பத்தி நம்ம கவலை இல்லை. நிகழ்ச்சியில கலந்துகிட்டோம் என்னமா?
2: ஆமா, அவ்வளவுதான்,
0: அவ்வளவுதான். ரொம்ப மகிழ்ச்சிமா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டது. மகிழ்ச்சி.
2: நன்றி சார்.
0: மகிழ்ச்சி.
1: ஒரு பாட்டை போட்டு விட்டுருவோம்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நான்கு மணி 35 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. அதிரடியா சரவடியா விளையாண்டுட்டு இருக்கிறோம் பொதிகை தும்பி. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில அடுத்து யாரு எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
2: ஹலோ.
3: வணக்கம்.
1: வணக்கம். யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
2: மீனாட்சிபுரம்
1: யாழினி.
3: யாழினி, நம்ம ரெண்டு பேருக்கு தான் இன்னைக்கு போட்டிமா. நான் ஒரு சில தமிழ் வார்த்தைகள்
2: கேட்பேன்,
3: அதுக்கு சரியான பொருள் சொல்லணும், அர்த்தம் சொல்லணும். சரியா? டைம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு 5 வார்த்தை. சரியா? சரிம்மா. வானரம்
2: அப்படின்னா
3: குரங்கு. சரி, அதுக்கு ரொம்ப ரொம்ப சரியா சொல்லணும்னா ஆண் குரங்கு, இருந்தாலும் பரவாயில்ல, குரங்கு. ரைட்டு. நித்திரை. நித்திரை.
2: தூக்கம்.
3: வெரி குட், சூப்பர். அடுத்து சுகவீனம்.
2: பலவீனம்.
3: அப்படி சொல்றதை விட
2: நோய்வாய்ப்படுறது.
3: சரி சொல்லலாம். என்ன? நலக்குறைவு. சரி, அப்படி சொல்லலாம். சர்க்கார். சர்க்கார்.
2: கவர்மெண்ட்.
3: அரசாங்கம். சரியா?
2: அரசாங்கம்
1: முடிஞ்சிச்சு.
3: ஆமா. சரி, சுபிட்சம். சுபிட்சம்னா செழிப்பு. சரி சரி, இன்னும் ஒண்ணு கேட்டலாம். வாஸ்தவம்.
2: உண்மை.
3: உண்மை. வெரி குட், ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. மதிப்பெண் நீங்களே வச்சுக்கோங்க. சரியா?

0: இப்ப நீங்க கேளுங்க.
1: அதாவது ஒரு நாலு வாக்கியம் சொல்லுவேன், அதுல ஒவ்வொரு வாக்கியத்திலயும் ஒவ்வொரு பொருள் இருக்கு, அது சொல்லணும்.
0: சரி.
1: பச்சை பச்சை டெக் டெக், பால் பால் டெக் டெக், குண்டு குண்டு டெக் டெக், குதிரவால் டெக் டெக்.
0: ஓ, பச்சை பச்சை
1: டெக் டெக், பால் பால் டெக் டெக், குண்டு குண்டு டெக் டெக், குதிரவால் டெக் டெக்.
0: எனக்கு பச்சை பால் குண்டு குதிரவால் நாலு தான் தெரியுது, வேற ஒன்றும் தெரியலையம்மா. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா அருமையாக இருக்கம்மா, சின்ன குழந்தைய விளையாடுற மாதிரி. ஆஹா, எனக்கு தெரியலம்மா, சுத்தமாக தெரியல, சொல்லிடுங்க, நீங்களே நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓஹோ, எல்லாம் சேர்த்து போட்டால் நாக்கு சிவந்துடும். அருமைம்மா, அருமை, ரொம்ப அற்புதம், நல்ல அருமையாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
2: ஒரு பாட்டு கேட்டுருவோமா?
0: இப்படியெல்லாம் ஒரு விடுகதையோ ஒரு பாட்டோ கேட்டு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. என்ன,
2: ஆமா, இது நல்லா அருமையா இருந்துச்சு, அழகா சொன்னாங்களே அவங்க.
0: டிக் டிக் டிக் டிக் டிக், நல்லா இருந்துச்சுமா, நல்லா இருந்துச்சு.

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நான்கு மணி 44 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. நம்ம பொதிகை தும்பியில அதிரடியா சரவடியா விளையாண்டு இருக்கோம். அடுத்து யார் வரான்னு கேட்டுலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? கலையரசி வெய்கால் பெட்டியில இருந்து நீங்க கேள்வி கேக்குறீங்களா?
2: நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க.
1: நான் ஃபர்ஸ்ட் கேக்கவா? சரி. புது கவிதை இந்த வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய பிற வார்த்தைகள், இந்த புது கவிதை அப்படிங்கிற இந்த வேர்டு இருக்குல்ல, இந்த வேர்டுக்குள்ளேயே நிறைய வார்த்தைகள் இருக்கும், மாத்தி மாத்தி சொல்லலாம், அதை எத்தனை வேர்டு இருக்குன்னு கண்டுபிடிங்க சொல்லு.
2: புது கவி என்னது மேடம்?
1: புது கவிதை, இந்த புது கவிதைன்னு இருக்கிற சொல்லுக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய பிற சொல்ல கண்டுபிடிங்க.
2: கவிதை.
1: சரி.
2: புது.
1: விதை.
2: கதை.
1: கதை.
2: புவி.
1: சூப்பர்.
3: அடுத்து
2: புதை.
1: புதையா? புதை, கதை, விதை, புவி. வேற இருக்கா?
2: தை.
3: தை. வெரி குட்.
1: நேரம் முடிஞ்சு.
3: கவி. கவி.
2: கவி.
1: சூப்பரா சொன்னீங்க கலையரசி.
2: தேங்க்யூ மேடம்.
1: நீங்க இப்ப கேள்வி கேக்குறீங்களா?
2: காதை பிடித்தால் வாயை வச்சு கடிக்கும்.
1: காதை பிடித்தால் வாயை வச்சு கடிக்குமா?
3: அது போன குட்டி.
1: எல்லாமே காதை பிடிச்சா கடிக்கதானே செய்யும்.
2: ஒரு பொருள்.
1: இது ஒரு பொருளா?
3: ஓ, பொருளா.
1: காதை திருகினால் வாயை திறந்து செய்தி சொல்லுவான்னா ரேடியோன்னு சொல்லலாம்.
3: இப்போ காதை பிடிச்சா வந்து இப்போ என்ன செய்வோம்?
2: காதை பிடித்தால் கடிக்கும்.
3: காதை பிடித்தால் கடிக்கும்.
1: கடிக்குமாமே, எது கடிக்கும்னு தெரிய மாட்டேங்குதே நமக்கு. ஏதாவது குளிர் இருக்கா? என்னன்னு நேரம் முடிவடைய போகுது.
3: கத்தரிக்கோல்.
1: கத்தரிக்கோல். நான் யோசிக்கவே இல்லையே.
3: ஆமா ஆமா, நான் ஓரளவுக்கு யோசிச்சேன்.
1: அது எங்க காதை பிடிச்சி திருகுறோம்.
3: ரெண்டு காது இருக்குல்ல.
1: ஆமா,
2: பிடித்தால் கடிக்கும்.
1: திருகலையோ? அப்ப காதை பிடித்தாலே கடிக்கும்.
3: ஆமா ஆமா ஆமா, அதான் வந்து பதில். சரிம்மா, ரொம்ப அருமை. ரெண்டு மார்க் உங்களுக்கு தான்.
1: ஆமா,
2: தேங்க்யூ.
3: நன்றிமா நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. மகிழ்ச்சி.
2: தேங்க்யூ மேடம்.
1: நிகழ்ச்சியில அடுத்து ஒரு பாட்டை போட்டுருவோம்.
3: ஏன்னா நம்ம என்ன பதில்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கேள்வி இருக்கு.
1: அதான்
3: அப்ப பாட்டு கேட்டுதான் ஆகணும்.
1: ஆமா, காது கத்திரிக்கோளுக்கு அதை காதுன்னு இவ்வளவு நாள் நான் யோசிக்கலையே. என்னாச்சு?
3: சரி, இனிமேல் தெரிஞ்சுக்கோமா.

நேர்களின் நினைவிற்கு இன்று மாலை 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் அக்குபஞ்சர் மருத்துவமும் வாழ்க்கை முறையும் நேர்காணத்தில் பங்கேற்கிறார் அக்கு ஹீலர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். ஆவணர்களே, இன்றைக்கி 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் அக்கு ஹீலர் ராஜேஷ் கண்ணன் அவர்கள் வந்து நேர்காணலுக்காக வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட அக்குபஞ்சர்

0: சம்பந்தப்பட்ட உங்களுக்கான கேள்விகளை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். 0462-256-113, 2561-1 அப்படிங்கிற எண்களுக்கு அக்குபஞ்சர் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகளை அக்கு ஹீலர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்களிடம் கேட்கலாம். இன்று மாலை 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில். நான்கு மணி 52 நிமிடம் ஆயாச்சு, கேட்டுட்டு இருக்கிறீங்க பொதிகை தும்பி. அண்ணாச்சே, பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் 1000 வரான்னு பாத்துருமா?
1: எனக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு.
0: ஏக்கு பயப்படுதிய?
1: இன்னைக்கு ஒரு மார்க் கூட எடுக்கலையா?
0: அப்படியா?
1: அம்மா, பிறகு
0: நான் எடுத்திருக்கேனா?
1: ஆமா, நீ எடுத்துட்டே இல்லாம மார்க்கு.
0: அப்படியா?
1: அம்மா,
0: சரி பாத்துருவோம் இப்ப யாருன்னு. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
1: காக்கான்னு வர்ற மாதிரி இடம்பெற்ற தமிழ் திரைப்பட பாட்டு ஒரு முனை மூணு
2: சொல்லுங்களேன்.
0: எப்படி காக்கா
1: பாட்டு? பாட்டு, அந்த பாட்டுல காக்கா வரணும்.
2: பராசக்தியில
1: பாட்டு காக்கான்னு சொல்லி அதோட முடிச்சிட்டே கூட ரெண்டு வார்த்தையா சொல்லாம
0: காக்கான்னு அதிகமா கூப்பிட்டா காக்கா வந்துடும்.
1: ஆகாரம் ஒண்ணு, சரி இருக்கட்டும். கா கா கா, பராசக்தியில ஒண்ணு வேற. ஐயோ, இது சங்கடமே இல்லையா? காக்கா பாட்டு தானே.
0: தெரியல, டைம் முடிஞ்சு போச்சு.
1: ஆமா, காக்கா காக்கா மை கொண்டா காடை குருவி பசுவே பசுவே பால் கொண்டா. சரியா போச்சு, இது சின்ன பிள்ளை, இது சினிமா பாட்டு தானே. காக்கா காக்கா மை கொண்டா, அப்புறம் என்ன, எல்லாம் தெரிஞ்சிருக்க போற சின்ன பிள்ளைகள் பாட்டு. நிறைய இருக்குமே. காக்கா உள்ள வரணும்,
2: அவ்வளவுதான்.
1: நேரம் இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. சரி, நீங்க கேட்டுருங்க. நம்ம எப்படியா ஒரு மார்க் வாங்கணும்னு நினைச்சா
2: வாங்கிட்டேன்.
1: தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். எட்டு பாட்டு? ஏ அப்பா, இது இது
0: இப்ப புரியுதா என்னச்சி? எதுக்கு டீ குடிக்காம இங்க வந்து விளையாண்டுட்டு டீ குடிக்கணும்னு நினைக்காம?
1: அன்பினாலே, ஆமா, அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை. அப்புறம் அந்த பாட்டிலேயே தான் பாசவலைன்னு வரும், பாசவலை படம். ஆரம்பத்துல சொல்லணுமோ? நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். சரியா? அப்புறம் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்து கண்டேனே. தர்மம் தலை காட்டும் சொல்லிட்டேன். பார்மகளே பாரு,
2: அடேயப்பா.
1: நீங்க கலந்துகிட்டதுனால நிறைய பழைய பாடல்களை வந்து நம்ம திரும்ப ஞாபகப்படுத்தி பாக்குறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது. ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி. ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவ் டு யூ டு? ஓகே டீச்சர், ஓகே, ஹவ் டு யூ டு? நிறைய இருக்கு. சரிம்மா,
0: நன்றிமா,
1: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் கலந்துட்டாக்கு. அதாவதுமா, இன்னைக்கு வந்து நிறைய நேயர்கள் ரொம்ப சிறப்பாக வந்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொரு மார்க்கு, தலா ஒவ்வொரு மதிப்பெண் தான்,
0: ஒரு ஒரு மதிப்பெண்கள் தான்.

0: அப்புறம் பாப்பாங்குளம் முத்துக்கு ஒரு மார்க்கு, நம்ம அம்மா அம்புஜம் அம்பலவாணன் அவங்களுக்கு ஒரு மதிப்பெண், நம்ம விஎம் சத்திரம் அம்புஜம் அம்மாவுக்கு ஒரு மதிப்பெண். அப்புறம் வந்து வைக்காலிப்பட்டி கலையரசி, வைக்காலிப்பட்டி ரேணுகாதேவி, மீனாட்சிபுரம் யாழினி, கட்டேரிப்பட்டி விஜயா, இவங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு மதிப்பெண்.
1: ஆளுக்கு ரெண்டு ரெண்டு மதிப்பெண்.
0: ஆமாம் ஆமாம், இன்னைக்கு சூப்பர் டூப்பர்
1: சூப்பர் டூப்பர் நேயர்கள்.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம், ரொம்ப அருமையான நிகழ்ச்சி, சிறப்பான நிகழ்ச்சி. நேர்களோடு பேசினதில் ரொம்ப மகிழ்ச்சியோடு விடைபெற்றுக் கொள்வது எல் சுப்பிரமணியன்,
1: எல் சுபகலா. இப்போ ஒரு பாடல் வருது, கேளுங்கள்.

0: நேரம் 5 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படை தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். பிற நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுரங்கம் மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா அத்துறையை நவீனமயமாக்குவதற்கு உதவிடும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்துவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்துவதாக பாமக தெரிவித்துள்ளது. சிங்ஃபீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். கலையில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாராய் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது.

சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்ஷு ரஜாவத், மீராபால் லுவாங் மெய்ஸ்னம், அனேரி கோட்டக், லிஷா பால், தன்வி பத்ரி, மேதவி நகர், ஜி ஆர் ராவத் மற்றும் ஷங்கர் முத்துசுவாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வேனில் இன்று நடைபெறுகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில்லும், 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் இஷான் கிஷனும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஐந்து மணி நான்கு நிமிடம் ஆயாச்சு, கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களே, இன்னைக்கு ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில அக்குபஞ்சர் மருத்துவமும் வாழ்க்கை முறையும் நேர்காணலில் பங்கேற்க அக்கு ஹீலர் எம் ராஜேஷ் கண்ணன் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு தேவையான கேள்விகள், நீங்க உங்களோட சந்தேகங்கள், டவுட் எது இருந்தாலும் வந்து 0462251113 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி அக்கு ஹீலர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள்கிட்ட உங்களோட சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்கலாம்.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. நிகழ்ச்சியில் இன்றைக்கி அக்குபஞ்சர் மருத்துவமும் வாழ்க்கை முறையும் அந்த தலைப்பில் நம்ம கூட நேர்முகத்தில் பங்கேற்க வந்திருக்கிறாங்க அக்கு ஹீலர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம். வணக்கம்.
0: இன்றைக்கி வந்து அக்குபஞ்சர் மருத்துவமும் வாழ்க்கை முறையும் பற்றி தான் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்க இருக்கிறோம். முதல்ல வந்து அக்குபஞ்சர் மருத்துவம்னா என்ன, இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத விளக்க முடியுமா?
1: அதாவது அக்குபஞ்சர் அப்படிங்கிறது ஒரு முழுமையான மருத்துவம். இப்போ வந்து நம்ம அலோபதி மருத்துவம் அப்படின்னு ஒரு மருத்துவம் இருக்குது, அதே மாதிரி சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, இந்த மாதிரி நிறைய மருத்துவங்கள் வரிசையில் அக்குபஞ்சர் அப்படிங்கிறது ஒரு மருத்துவம். அந்த மருத்துவம் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க. இப்போ நார்மலாக அக்குபஞ்சர் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு தத்துவம் இருக்குது, அதாவது பஞ்சபூத தத்துவம்னு சொல்லுவாங்க. அந்த தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். நீங்கள் முன்னாடி சொல்லி கேட்டிருப்பீங்க, அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் நம்ம பஞ்சபூதங்களால் ஆனது தான் இந்த உலகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பஞ்சபூதங்களால் ஆனது தான் இந்த உடம்பு. இந்த பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒரு சீர்கேடு அடைஞ்சால் நம்ம உடம்பில் நோய் வரும். இந்த நோயை நம்ம நாடி பிடிச்சு பார்க்குறதன் மூலமாகவும், இல்லை நோயாளிகள்கிட்ட கேட்டுமே ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா, அப்போ அந்த பஞ்சபூதத்தில் எந்த பஞ்சபூதங்கள் சீர்கேடு அடைஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது அது சமநிலை ஆகிடும். அந்த சமநிலை ஆகும்போது நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள் களையப்படும், அப்போ வந்து ஆரோக்கியம் திரும்ப பெறப்படும். இப்படி தான் அக்குபஞ்சர் அப்படிங்கிற மருத்துவம் வேலை செய்யுது. அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு நிறைய நோய்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி அக்குபஞ்சர் புள்ளி அப்படிங்கிறது நம்ம உடம்புல வந்து மொத்தம் 361 புள்ளிகள் இருக்குது. இந்த புள்ளிகள் வந்து நம்ம உடம்புல தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்குது. இது எந்த இடத்துல வேலை செய்யாமல் போகுதோ அப்போ உள்ள உறுப்புகளில் நோய்கள் வருது. நோய்கள் வருதுன்னா கழிவுகள் தேங்குது. அப்போ அந்த கழிவின் தேக்கம் தான் நோய். நம்ம அதுக்கு சரியான சிகிச்சை கொடுக்கும்போது அந்த கழிவு நம்ம உறுப்புலேருந்து வெளியே போகும்போது நோயிலேருந்து விடுபடுறோம், ஆரோக்கியம் திரும்ப பெறுது. இப்படி தான் அக்குபஞ்சர் வேலை செய்யுது.
0: இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையினாலே பொதுவாக வந்து ஊசிகள் பயன்படுத்தப்படும்னு சொல்கிறாங்க. அந்த ஊசிகள் வந்து இந்த சிகிச்சையின் போது எப்படி பயன்படுத்தப்படுது, வலி ஏற்படுமா எப்படி?
1: அதாவது அக்குபஞ்சர் அப்படின்னாலே நிறைய ஊசிகள் குத்துவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது எல்லா மக்கள்கிட்ட, எல்லாத்துட்டையுமே அந்த இருக்குது. இந்த அக்குபஞ்சர் புள்ளிகள் அப்படிங்கிறது நம்ம உடம்பில் தோலின் மேல்புறத்தில் தான் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஊசி குத்துறோம் அப்படின்னாலுமே அந்த தோலின் மேல்புறத்தில் லைட்டாக ஒரு பிரிக் பண்ணுறோம், அவ்வளோதான். ரொம்ப டீப்பாலாம் உள்ளே குத்த மாட்டோம், ரத்தம்லாம் வராது. அதனால் லைட்டாக எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரே ஒரு புள்ளியில் தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். நாடி பிடிச்சு பார்க்கும்போது எந்த புள்ளியில் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம். அது

0: தகுந்த மாதிரி அந்த புள்ளியில் நம்ம ஊசி வச்சு குத்தணுங்கிறது அவசியமும் கிடையாது, நம்ம தொட்டுமே ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, அந்த புள்ளியில் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறோம். அது ஸ்டிமுலேட் பண்ணுறதன் மூலமாக பிரபஞ்சத்துலேருந்து அந்த எனர்ஜியை அது ஈர்க்கப்பட்டு அந்த உறுப்புக்கு அந்த எனர்ஜியை கொடுக்குது. அது கொடுக்கறதன் மூலமாக அந்த நோய் வந்து களையப்பட்டு திருப்பி பழைய நிலைமைக்கு ஆரோக்கியமாக திரும்புகிறாங்க. இப்படி தான் வேலை செய்யுது. அதனால் ஊசியை பற்றி யாரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை.
1: சரி சரி சரி. வலியும் ஏற்படாதுன்னு சொல்லிட்டு,
0: வலி சுத்தமாக இருக்காது.
1: இப்போ வந்து எந்தெந்த உடல்நல பிரச்சனைகளுக்கு வந்து இந்த அக்குபங்க்சர் சிகிச்சை வந்து பயன்படுத்தப்படுது?
0: அதாவது மக்கள்கிட்ட என்ன ஒரு நிலை இருக்குது அப்படின்னா, அக்குபஞ்சர்னாலே ஒரு வலி நிவாரணி, அதுக்கு மட்டும்தான். கை கால் வலி, முதுகு வலி, இந்த மாதிரி வலிகளுக்கு மட்டும்தான் அக்குபஞ்சர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இது வந்து எல்லா நோய்களுக்குமே இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் வந்து பயன் தருது. அனைத்து விதமான நோய்கள் உள்ள மக்களுமே அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து முழுமையாக குணம் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இது வந்து இந்த நோய்க்கு தான் அப்படின்னு குறிப்பிட்டு எந்த நோயுமே கிடையாது. எல்லா வகையான நோய்க்குமே இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். எல்லா வகையான நோயாளிகளுமே இதுலேருந்து ஆரோக்கியமாக திருப்பி வந்திருக்காங்க. அதனால் குறிப்பிட்டு இந்த நோய்க்கு அப்படின்னு கிடையாது, எல்லா நோய்களுக்குமே இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பயனுள்ளதாக இருக்குது.
1: கண்டிப்பாக. இப்போ ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் பேசலாம்.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: ஆலோசனை நேரம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அக்குபஞ்சர் மருத்துவமும் வாழ்க்கை முறையும் நேர்முகத்தில் அக்கு ஹீலர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள் நம்மோட பேசிட்டு இருக்கிறாங்க. சார், நிகழ்ச்சியில ஒரு நேயர் வராங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்மா.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: மண்ணை பொன்னாக்கூர்ல இருந்து காரக்குடி கிருஷ்ணன் பேசுறேன் சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: கேள்விகளை கேளுங்க.
3: நீங்க சொன்ன மாதிரி சித்த கோமி அந்த விதப்பெல்லாம் கேட்டுக்கோ. அன்னைக்குதான் பாத்தீங்கன்னா அக்குபஞ்சர் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு என்ன அந்த ஊசி மூலம் அப்படிங்கறத நீங்க தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க.
0: ஆமா.
3: இது மாதிரி இது பாத்தீங்கன்னா இது வந்து எல்லா நோய்க்கும் சொல்லி பேர்காலத்து கூட இது அக்குபஞ்சர்ல வந்து பண்ணலாமா சார்?
0: இல்லை, பேர்காலம் அப்படிங்கிறது நோய் கிடையாதுங்களா?
3: இல்லை நோய் இல்லை, சில இது நோயும் கிடையாது. சிலவங்க சொல்லுவாங்க அக்குபஞ்சர் பண்ணால் கூட சோகப்பிரசவம் வரும் அப்படின்னு சொல்லி கிராமப்புறத்தில் சொல்லுவாங்களா தான் எப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டேன்.
0: அக்குபஞ்சர் பண்ணால் தான் சுகப்பிரசவம்னு கிடையாது. இது நார்மலாக அவங்க இப்போ ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்க நார்மலாக இருந்தாலே சுகப்பிரசவம் வர தான் செய்யும். இது அக்குபஞ்சர் மருத்துவம் மூலமாக தான் சுகப்பிரசவம் அவங்களுக்கு வரும் அப்படின்லாம் கிடையாது சார். முதல்ல மக்கள்கிட்ட என்ன ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா, ஒரு பெண் வந்து கர்ப்பம் அடைகிறாங்க அப்படின்னாலே அவங்கள நோயாளியாக பார்க்குறாங்க. முதல்ல அந்த பார்வையே தவறு அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அவங்கள நோயாளியாக பார்க்க போய் தானே நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சுகப்பிரசவம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையவே கிடையாது. சரிங்களா? முதல்ல அவங்கள நோயாளியாக பார்க்குறதுலேருந்து வெளியே வரணும். இன்னொன்று, அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது. இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சில தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக அவங்க அக்குபஞ்சர் சிகிச்சை எடுக்கும்போது அந்த தொந்தரவுலேருந்து கொஞ்சமாக வெளியே வந்துடுவாங்க. சரிங்களா? ஆ சரி.
3: அதே மாதிரி மித்த இது மாதிரி இதுக்கு வந்து இந்த அக்குபஞ்சருக்கு வந்து சாப்பாடு முறைகள் இல்லை இந்த பத்திய முறைகள்லாம் உண்டா சார்?
0: அக்குபஞ்சர் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பத்திய முறைகள்னு எதுவும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச உணவை எப்போ பசி எடுக்குதோ அப்போ நீங்கள் சாப்பிடணும், அவ்வளோதான். இதில் வந்து இந்த உணவு சாப்பிடணும், இந்த உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு பத்தியமும் கிடையாது. சரிங்களா? எப்போ பசி எடுக்குதோ அப்போ நீங்கள் சாப்பிடணும். பசி இல்லாத நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். இதுதான் அக்குபஞ்சரில் நாங்கள் சொல்கிற விஷயம்.
3: ரொம்ப சார், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி
1: நன்றி நன்றி சார். இப்போ வந்து வலி நிவாரணங்களுக்கு தான் வந்து அக்குபஞ்சர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்களா, அதே வகையில் ஒரு கேள்வி, இந்த தலைவலி, முதுகு வலி, கழுத்து வலி, மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளுக்கு அக்குபஞ்சர் எந்த அளவுக்கு உதவுது?
0: நான் ஏற்கனவே சொன்னது தான், வலிகளுக்குன்னு இது வந்து சிகிச்சை கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த வலிகளுக்குன்னு வராங்க, அதாவது இந்த வலிகளுக்கும் சிகிச்சைக்கு வராங்க அப்படின்னா நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது அந்த வலிகள் குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது பொதுவாக என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு மருத்துவம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நான் இப்போ வலி நிவாரணி எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும் மக்களுக்கு. நான் பெயின் கில்லர் போட்டால் எனக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இதில் இருக்காது. பக்க விளைவுகள் எதுவுமே இல்லாத மருத்துவம் தான் அந்த அக்குபஞ்சர் மருத்துவம். அதே மாதிரி அந்த வலி வலிக்குன்னு வரவங்கள்ட்டையுமே ஒரு வாரம் ரெண்டு வாரத்துலேயே அவங்களுக்கு அந்த வலி உடனடியாக குணமாகும்.
1: இப்போ வலின்னு வராங்க அப்படின்னா வந்து கழுத்து வலி அப்படின்னு வராங்கன்னா கழுத்தில் பண்ணுவீங்களா அக்குபஞ்சர்?
0: அப்படி கிடையாது. அப்படி கிடையாது.
1: அதாவது

0: வலி அப்படிங்கிறது நம்மளுக்கு வெளிப்படுற இடம் வேற, ஆனால் வலிக்கான காரணம் வேறையா இருக்கும்.
1: ஓ சரி.
0: சரிங்களா? இப்போ தலைவலின்னு சொல்றீங்களா, தலைவலி அப்படின்னா தலையில பிரச்சனை கிடையாது, உடம்பு உள்ள இருக்கிற ஏதாவது ஒரு உறுப்புல பிரச்சனைனா அது தலையில வெளிக்காட்டும். அந்த மாதிரி ஒவ்வொரு வலியுமே ஒவ்வொரு இடத்துல வெளிக்காட்டுது அப்படின்னா அதற்கான காரணம் அந்த இடத்துல கிடையவே கிடையாது. இப்போ நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ரொம்ப நாளாக தலைவலி இருக்கிறவங்க எனக்கு ரொம்ப தலைவலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க, தலையில் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு தலையில் பிரச்சனை இல்லை அப்படிம்பாங்க.
1: ஆமாம், தலையில் எந்த
0: பிரச்சனை,
1: ஆனால்
0: தலைவலி இருக்குது அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம்னா உடல் உள்ள வேற உறுப்பில் பிரச்சனை இருந்தால் அது தலையில் வெளிக்காட்டும். இப்போ அது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு நாள் நைட்டு சரியாக தூங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் தலைவலிக்கும். அதே மாதிரி சில டைம் சரியாக சாப்பிடலை அப்படின்னா தலையில் காட்டும், தலைவலி இருக்கும். அப்போ உண்மையான காரணம் அப்படிங்கிறது வேற, அது வெளிப்படுற இடம் வந்து தலை, அதனால தலைவலி இருக்கு.
1: அப்போ நம்ம அந்த தலைவலிக்கு வந்து எப்படி சிகிச்சை?
0: அது அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ அந்த தலைவலிக்கு எதனால் வருது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, ஏன்னா தலையில் காட்டுது எதனால் வருதுன்னு அவங்களுக்கு நோயாளிகளுக்கு தெரியாது. அப்போ நம்ம நாடி பிடிச்சு பார்த்து பார்க்கும்போது எந்த இடத்துல எனர்ஜி இம்பேலன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்போ அதுக்கு தகுதியான புள்ளியில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த உறுப்பு சரியாக ஆரம்பிக்கும். அது சரியாகும் போது தலைவலி தன்னால் சரியாகும்.
1: ஓ, அப்போ நீங்கள் நாடி பிடிச்சி பார்த்துட்டு அந்த தலைவலிக்கு எந்த இடத்துலங்கிறது தெரிஞ்சிருவோம்.
0: ஆமாம் ஆமாம்,
1: அந்த இடத்துல நீங்கள் அந்த ஊசியை வச்சு ட்ரீட்மெண்ட்,
0: அந்த புள்ளியில் ஊசியை வச்சோ இல்லை கை விரலை வச்சோ அந்த புள்ளியை தூண்டுதன் மூலமாக அந்த தலைவலியிலேருந்து சீக்கிரம் வெளியே வந்துடலாம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் பேசுவோம்.
0: சரி.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: 5:20 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில. அக்குபஞ்சர் மருத்துவம் வாழ்க்கை முறையும் குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க அக்கு ஹீலர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். தொடர்ந்து உங்களுக்கு அது குறித்து சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்தால் நீங்களும் கால் பண்ணி பேசலாம். 0462-256-1132 அப்படிங்கிற எண்களுக்கு அழைக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய ஒரு நேயர் இருக்கிறாங்க, பார்த்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருநெல்வேலி ரகுமத்னர்ல இருந்து தங்கராஜ் பேசுறேன் மேடம்.
1: சரி மேடம், நீங்க வந்து சார் கிட்ட உங்களுக்கான கேள்விகளை கேளுங்க.
2: ஹலோ சார்.
3: வணக்கம், சொல்லுங்க சார்.
2: சார், இந்த அக்குபஞ்சர்ல சார் மூளை மூளைக்கு ஏதாவது ட்ரீட்மென்ட் இருக்கா சார்?
3: ஆமாம் சார், இருக்குது. அக்குபஞ்சரில் எல்லாத்துக்குமே இருக்குது. மூலம் அப்படிங்கிறதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அது படிப்படியாக குணமாகும்.
2: அப்படியே சார்.
3: ஆமாம்.
2: அதுக்கு எப்படி லிக்விடு இந்த மாதிரி இது இப்படி பண்ணுவீங்களா எப்படி?
3: இல்லை சார், அக்குபஞ்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. அக்குபஞ்சர் மருத்துவங்கிறது பொதுவாக நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து அக்குபஞ்சர் புள்ளியில் சிகிச்சை கொடுப்போம். ஒன்று காலில் இல்லைன்னா கையில் அந்த மாதிரி சிகிச்சை கொடுப்போம்.
2: எங்கே சார் கான்ட்ராக்ட் பண்ணணும் எப்படி?
1: இல்லை, அது உங்களுக்கு பின்னாடி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சிகிச்சை முறையை மட்டும் கேட்டுக்கோங்க.
2: சரி சார்.
3: அதாவது இப்போ
2: உடம்புல அதே மாதிரி அக்குபஞ்சரில் அந்த சளி உருவாகுதுல்ல, அதுக்கு அக்குபஞ்சரில் அதுவும் கொஞ்சம் சொல்லுனேன் நல்லாயிருக்கும்.
3: சரி சார், நான் அதுக்கு சில வாழ்க்கை முறைகளை சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் அந்த தொந்தரவுலேருந்து படிப்படியாக வெளியே வந்துடலாம். சரிங்களா?
2: ஓகே சார்.
3: நீங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களா, வேலை பார்த்துட்ருக்கீங்களா?
2: இல்லை சார், இல்லை சார், நான் ஒரு பிளைண்டு வீட்டில் தான் இருக்கிறேன். உட்காந்து இருக்கிற சில நேரத்தில் வந்து நமக்கு இந்த இதில் வந்து 2-3 இருக்கு, இந்த மூளை மூளை வந்து ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, சரி வர மாட்டேங்குது.
3: சரி சரி,
2: அதனால தான் உங்கள்கிட்ட.
3: சரி சார், சரி, நான் சில விஷயங்கள் சொல்கிறேன், அதை நீங்கள் கொஞ்சம் கடைபிடிச்சு பாருங்கள். பொதுவாக உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா சில தொந்தரவுகள் வரும், அதில் இதுவும் ஒரு தொந்தரவு. சரிங்களா? உடம்பு ஹீட் ஆச்சுன்னா அந்த மாதிரி ஒரு தொந்தரவுகள் பைல்ஸ் வரும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, டெய்லி வந்து தலைக்கு குளிக்கணும். 2 வேளை குளிச்சிங்கன்னா உடம்பு கொஞ்சம் அந்த குளிர்தன்மை வரும், சூடு வந்து குறையும். இன்னொன்று, நைட்டு தூக்கம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இரவு தூக்கம் 10 மணிக்கெலாம் நீங்கள் தூங்க போயிடணும். 10 மணிக்கு முன்னாடிலாம் தூங்க போனீங்கன்னா தான் உடம்பின் வெப்பம் வந்து குறையும். சரியா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த மூலம்ங்கிற பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இன்னொன்று என்ன சொன்னீங்க, இது சளி தொந்தரவு இருக்குன்னு சொன்னீங்க.
2: சளி தொந்தரவு, சளி வந்து ஓவராக இருக்கிறதுக்கு. அதனால கேட்குறேன்.
3: சரி சரி சரி. சாப்பாடு வந்து 3 வேளை கண்டிப்பாக சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? எப்போ பசி எடுக்குதோ அப்போ சாப்பிடுங்க. பசியை கவனித்து சாப்பிடுங்க, பசி இல்லாமல் எதுவும் சாப்பிடாதீங்க. சளிங்கிறது வந்து ஒரு தொந்தரவு தான், இருமல் வரும். இருமல் வரும்போது சளி தன்னால் வெளியே வரும். சரிங்களா?
2: ஆமாம்.
3: அந்த இருமல் வரும்போது இருமலை நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு மருந்தும் எடுக்க வேண்டாம். இருமலைய தடுக்க வேண்டாம், அது தன்னால் சளி வெளியே வரும். வெளியே வந்ததுக்கப்புறம் பூர்ணமாக உங்களுக்கு அந்த சளி தொந்தரவு சரியாகும்.

0: இந்த ரெண்டு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். தூக்கத்தையும் அந்த பசியையும் நல்லா கவனித்து, பசியை கவனித்து சாப்பிடுங்க. தூக்கம் வரும்போது இரவு முழுமையான தூக்கம் இருக்கணும். இந்த ரெண்டையும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டுலேருந்து விடுதலை கிடைச்சிடும். சரிங்களா?
1: நன்றி, நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில இருந்து கே கே தாமஸ் பேசுறேன். நலமா இருக்கீங்களாமா?
1: நலமா இருக்கிறோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: டாக்டர் சார் வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: சார், அதான் அந்த உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் அக்குப்ரெஷருக்கு நல்லா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
0: ஆ, இருக்கு சார், எல்லா நோய்களுக்குமே தீர்வு அக்குபஞ்சர்ல இருக்கு. சரிங்களா? இதை வந்து நீங்கள் ஒரு பெரிய நோயாக முதல்ல எடுத்துக்கக்கூடாது. உயர் ரத்த அழுத்தம், இன்னொன்று என்ன சொல்லி, நீரழிவு நோய், இதெல்லாம் சொல்கிறீங்கள்ல, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறது முதல்ல நம்ம யோசிக்கணும். இப்போ ரத்த அழுத்தம் வர்றதுக்கான காரணம் சில ஹார்மோன் இம்பேலன்ஸ். இப்போ வந்து பிபி அதிகமாகுது அப்படின்னா அதுக்கான காரணம் இந்த அட்ரினலின் ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து இம்பேலன்ஸாக இருக்கும்போது பிபி அதிகமாகும். சரிங்களா? அதே மாதிரி நீரழிவு, டயபெட்டிஸ் சொல்கிறீங்க, அதுக்கு இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் சரியாக சுரக்காது. சரிங்களா? அப்போ அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸால தான் இந்த தொந்தரவுகள் வருது. சரிங்களா? அப்போ அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, ஹார்மோன் பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றணும். முதல்ல இரவு தூக்கம் சரியாக இருந்தது அப்படின்னா, இப்போ இரவு தூக்கத்தில் தான் மெலட்டனின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கும். சரிங்களா? அந்த மெலட்டனின் அப்படிங்கிற ஹார்மோன் சரியாக சுரந்தால் தான் எல்லா ஹார்மோனும் சரியாக சுரக்கும். அந்த ஹார்மோன் சரியாக சுரக்கலைனா எல்லாமே இம்பேலன்ஸ் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு சில சில தொந்தரவுகள், நோய்கள் வர ஆரம்பிக்கும்.
2: அப்போ உயரத்தழுத்தத்துக்கு என்ன ஹார்மோனுடைய இம்பேலன்ஸ் சொன்னீங்க?
0: அட்ரினலின்.
2: அட்ரினலின், அப்போ அதுவும் கிட்னில தான சார் சுரக்கும்?
0: ஆமாம், கிட்னிக்கு மேலே அட்ரினல் கிளாண்டுன்னு ஒரு கிளாண்டு இருக்கு, சுரப்பி இருக்கு, அதுலேருந்து அந்த அட்ரினலின் அப்படிங்கிற
2: வடிவத்தில் இருக்கிற மாதிரி.
0: ஆமாம் ஆமாம், அந்த ஹார்மோன் அதிகமாக சுரந்தது அப்படின்னா அதிக ரத்த அழுத்தம் இருக்கும். சரிங்களா? அப்போ அது பேலன்ஸாக இருக்கு.
2: சிலருக்கு, எங்கள் சொந்தக்காரங்களுக்குலாம் சிலருக்கு வந்து கை புண்ணு வந்து ஆறாமல் இருக்குது சார், அதுக்கு அக்கு ப்ரெஷரில் எதுவும் வைத்தியம் உண்டா?
0: இருக்குது, இருக்குது, இருக்குது சார். இப்போ நீங்கள் உங்கள் இடத்துல உள்ள அக்குபஞ்சரிஸ்ட்டை போய் நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க சிகிச்சை கொடுத்துட்டு சில முறைகளை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அதை கடைபிடிச்சிட்டு வந்தாலே எல்லா நோயிலேருந்தும் பரிபூர்ணமாக குணமாகலாம்.
2: சரி சார், நல்லது சார், நன்றி சார்.
0: நன்றி, நன்றி.
1: நூறு நேயர் வர்றாங்க. வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், தூத்துக்குடில இருந்து மகன் சரஸ்வதி பேசுறேன் மேடம். நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கிறோம் மேடம்.
1: நீங்க கேளுங்க, சார் கிட்ட கேள்வியை கேளுங்க.
3: சார் வணக்கம். சார்
0: வணக்கம் மேடம்.
3: காலு முட்டு ரொம்ப வலிக்குது சார், ஒரு ஒரு ஆறு மாசம் ஆச்சு. நானும் எங்க எங்க போய் பாத்துக்கிடணுமா பாக்குறேன், அப்பத்துக்குதான் குறையுது. கால் வந்து பாதம் பூரா எரியுது.
0: சரி,
3: என்னமோ மிதிச்ச மாதிரி இருக்கு, பார்த்தாக்கா ஒண்ணுமே இல்லை, அப்படியே வெறும் காலே அப்படியே மிதிச்ச மாதிரியே இருக்கு, பஞ்சு பஞ்சா இருக்கு சார். ரொம்ப வலி இருக்கு, வீக்கம் இருக்கு எனக்கு.
0: ஓ சரி சரி, ஆறு மாசமா அந்த தொந்தரவு இருக்கா உங்களுக்கு?
3: ஆமாங்க சார், ரொம்ப வலி எனக்கு, நைட்டு தூக்கமே இல்லை, பகல்ல நல்ல தூக்கம் வருது.
0: நைட்டு தூக்கம்
3: ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் தூக்கமே இல்லை, நான் டிவி பார்த்துட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறேன், ரேடியோ கேட்டுட்டு இருப்பேன், ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது, வலி. அப்போ இரும்பு கடிச்சாம குத்து குத்துன்னு குத்துது எனக்கு.
0: ஓ சரி சரி, இதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களாமா?
3: ஆமாங்க சார், நானும் நாட்டு ஆஸ்பத்திரி போயிருக்கேன், இங்க எல்லா பக்கமும் போய் பார்த்துட்டு வர, அப்பப்பந்தாங்க சார் குறையுது எனக்கு.
0: சரி சரி
3: சரி, பரவாயில்ல, கொஞ்சம் குறைஞ்சிட்டதுன்னு நினைச்சுட்டாக்கா மறுநாள் வந்துடுது.
0: ஓ சரி சரி சரி,
3: என்ன சார் செய்யலாம் சொல்லுங்க சார்.
0: நீங்க அக்குபஞ்சர் மருத்துவரை பார்த்து நீங்கள் அதுக்கு சரியான சிகிச்சை எடுத்துக்கோங்க ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், சில வாழ்க்கை முறைகளை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா இந்த தொந்தரவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரலாம். சரிங்களா?
3: நீங்கள்
0: முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, மூணு வேளை சாப்பிட்றீங்களா நீங்கள்?
3: அது சாப்பிட மாட்டேன் சார்.
0: எத்தனை வேளை சாப்பிட்றீங்க?
3: காலையில் டிஃபன் நான் எப்பவும் கணிச்சு சாப்பிட மாட்டேன், எனக்கு வெறும் டீ, ஒரு நாளைக்கு ஒரு ஏழு டீ குடிப்பேன் சார். கரெக்டாக
0: அதை நீங்கள் நிப்பாட்டணும்.
3: பசி இருக்க மாட்டேங்குது, டீ தான் எனக்கு தேவைப்படுது.
0: நீங்க டீயை நிப்பாட்டினாதான் பசி வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டீயை நிப்பாட்டுங்க, பசியை கவனிக்க ஆரம்பிங்க. பசி கவனிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சாப்பாடு நல்லா உள்ள போகும். சரிங்களா? பசியை கவனிச்சு நல்லா சாப்பிட ஆரம்பிங்க. பகல்ல தூக்கத்தை குறைச்சிட்டு இரவு தூக்கத்தை நல்லா அதை கொஞ்சம் கடைபிடிங்க. இரவு தூக்கம்

0: ரொம்ப முக்கியம் சரிங்களா.
1: சார்,
0: இரவு
1: இந்த
0: தூக்கம்,
1: பாதம் எரியுதுக்கு அதுக்கு என்ன சார் செய்யறா?
0: இரவு தூக்கம் ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கடைப்பிடிங்க. இன்னொன்று, காலை எப்போவுமே தொங்க போடாதீங்க சரிங்களா. நீங்கள்
1: சரி,
0: இருந்தாலுமே காலை நீட்டி உட்காருங்க, கீழே உட்காந்து எழுந்திரிங்க சேரில்.
1: கீழே உட்கார்ந்தா எனக்கு எப்பவும் எழுந்திருக்க முடியல, பெறத்தால விழுந்துருன்னு அப்படியே நினைக்கிறேன்.
0: சரி சரி
1: நான்
0: சரிம்மா
1: சேர்ல தான் உட்கார்ந்து சாப்பிடுதா, கீழே உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியாது சார் எனக்கு,
0: சரிம்மா. முடிஞ்ச
1: ரொம்ப
0: அளவுக்கு காலை,
1: கஷ்டப்படுது.
0: முடிஞ்ச அளவுக்கு காலை நீட்டி உட்கார பாருங்க.
1: சரி
0: பசியை
1: சார்,
0: மட்டும் கவனித்து சாப்பிடுங்க, பசி இல்லைன்னா சாப்பிடாமல் இருங்க. இரவு இரவு சாப்பாடை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. 8 மணிக்கு முன்னாடி சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுங்க, இல்லை பசி இல்லைனா இரவு வேளை உணவை தவிர்த்துருங்க. அப்போது உங்களுக்கு தூக்கமும்
1: சரி
0: சரியாகும், அந்த கால் வலியும் குணமாக ஆரம்பிச்சிடும். வலி அதிகமாக
1: சரிங்க
0: இருக்கும்போது
1: சார்,
0: சாப்பிடக்கூடாது, அதை மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க சரியா.
1: சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றி
2: நன்றிப்பா, நன்றி சார். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் பேசுவோம்.
3: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு அக்குபஞ்சர் மருத்துவமும் வாழ்க்கை முறையும் குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க அக்கு கீலர் எம் ராஜேஷ் கிருஷ்ணன் அவர்கள். நீங்களும் தொடர்ந்து வந்து உங்களுக்கான சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்கணும் அப்படின்னா 0462-2561-1 0562-2561-1 3 3 அப்படிங்கிற எண்களுக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம் உங்களுக்கான சந்தேகங்களையும் கேள்விகளையும். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு பாத்துடலாம். வணக்கம்
4: சார். வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் பரமச்சி.
2: என்ன பேரு?
4: மோகன்தாஸ்.
2: நீங்க பேசுறது தெளிவா கேக்கலையே, விட்டு விட்டு கேக்கு.
4: மோகன்தாஸ்.
2: மோகன்தாஸா?
4: ஆமா.
2: சரி, நீங்க கேளுங்க சார் கிட்ட கேள்வி கேளுங்க.
4: சார் வணக்கம். சார்
0: வணக்கம் சார்.
4: ஐயா எனக்கு நான் ஒரு 50% மாற்றுத்திறனாளி பார்த்துடுங்க. எனக்கு ஸ்ட்ரோக் வந்ததுல இருந்து ஒன் சைடு அவுட் ஆயிட்டு பார்த்துடுங்க.
0: சரி,
4: இதுல அக்குபஞ்சர்ல ஏதாவது இது உண்டா?
0: ஆமா, அக்குபஞ்சர்ல கண்டிப்பா இதுக்கு தீர்வு கிடைக்கும் சார்.
4: உடங்குடி திருச்செந்தூர் ஒரு 15-20 கிலோமீட்டர் உள்ள ஏதாவது உங்க இந்த அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருக்குதா?
2: நீங்க அங்க விசாரிச்சு பாருங்க, விசாரிச்சு பார்த்து நீங்க போங்களா. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சொல்லுங்க சார், அதுக்கான சிகிச்சை முறையை சொல்லுவாங்க.
4: பக்கவாதம் மாதிரி இருந்துட்டோம் மேடம், ஒன் சைடு அவுட் ஆயிட்டு.
0: சரி சார்.
4: இடது பக்கத்துல வந்து எனக்கு செயலிழந்து போச்சு.
0: சரி சரி. இப்போ நீங்க வீட்டில் தான் இருக்கிறீங்க அப்படிதானே?
4: ஆமா.
0: சரி சரி. உங்களுக்கு இப்போ பசி உணர்வு நல்லா இருக்கா?
4: அதெல்லாம் நல்லா இருக்கு சார்.
0: ஆ, இப்போ மருந்துகள் எதுவும் எடுக்கிறீங்களா?
4: வெளியில மட்டும் குச்சி வச்சு நடப்பேன்.
0: சரி சரி சரி.
4: பக்கத்தில் எதுவும் போகிறாந்தாங்கன்னா ஆட்டோவில் இட்டோவில் போவேன்.
0: சரி சரி சரி சரி சார். மருந்துகள் எதுவும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா?
4: சின்ன சின்ன வியாதிக்காண்டி எடுப்பேன்.
0: ஆ, இப்போ வந்து அந்த சின்ன
4: சின்ன எடுப்பேன் வச்சுடுங்க. யூரின் நல்லா போகிறக்காண்டி நீர் மாத்திரைன்னு சொல்லிட்டு அது ஒன்று எடுப்பேன்.
0: சரி சரி.
4: வேற மற்றபடி இந்த ஸ்டோக் காண்டி உள்ள மாத்திரைலாம் இப்போ சாப்பிட்றது கிடையாது.
0: சரி சார். இப்போ நீங்கள் சின்ன சின்ன தொந்தரவுகளுக்கு நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை வந்து நிப்பாட்டினா தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் சரிங்களா. மருந்துகள் எதுவுமே எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. நிப்பாட்டிட்டு பக்கத்தில் விசாரித்து பாருங்கள், அக்குபஞ்சரிஸ்ட் இருப்பாங்க சரிங்களா. அக்குபஞ்சர் மருத்துவரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுங்க. முக்கியமாக நீங்கள் வந்து பசியை கவனித்து சாப்பிடுங்க. பசி இல்லைன்னா சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் அதை மட்டும் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வர்றது உங்களுக்கே தெரியும் சரிங்களா.
4: சரி சார்.
0: சரி,
4: நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா எனக்கு வந்து அதிகமா சாப்பிட்டாச்சுன்னா லூஸ் மோஷன் மாதிரி ஆயிரும் போட்டுருங்க. மற்றவங்களுக்கு ஆயிரும். வயசு வந்து 64 ஆயிட்டு போட்டுருங்க. நான் நைட் வந்து பாதியாக அரை வயிற்று தான் சாப்பிடாம போட்டுருங்க. பசி இருந்தா கூட.
0: சரி சரி சரி. பசி இல்லைன்னா சுத்தமா சாப்பிடாம இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நைட்டு சாப்பாடை கம்மி பண்ணுங்க, அரை வேளை சாப்பிட்றது நல்லது. இல்லை அப்படின்னா பழங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா.
4: சரி சார்.
0: சரி,
2: நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? தூத்துக்குடியில இருந்து பேசுறீங்களா? நல்லா இருக்கிறோம் சார். நீங்க கேளுங்க சார் கிட்ட கேள்வி.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
5: எனக்கு தையல் வேலை பார்க்கேன்.
0: சரி.
5: நான்

0: தையல் தொழில் ஆடி.
1: சரி சார்.
0: மூல கடுப்பு மாதிரி உண்டு எனக்கு.
1: சரி.
0: அப்போ மற்றவங்க சொல்றது கேட்டு அந்த பண்டிகரி இருக்கு இல்லையா, அதை நல்ல ப்ரை பண்ணி பன் ரொட்டி வாங்கி அதை வச்சு தொட்டு சாப்பிட்டோன்னே கேட்டுக்கிட்டு.
1: சரி.
0: இன்னும் அதை வந்து நடைமுறைப்படுத்தலாமா, வரும்போது அதை செஞ்சுக்கிடுவேன்.
1: சரி.
0: அது நடைமுறைப்படுத்தலாமா இல்லை வேண்டாமா?
1: இல்லை அது வேண்டாம் சார். இப்போ வந்து நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறீங்க அப்படி தானே? இப்போ ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்யும் போது உடல் வந்து வெப்பமாகும், சரிங்களா? அந்த வெப்பத்தன்மை அதிகமாகும் போது உங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படுது, மூலம்ங்கிற பாதிப்பு ஏற்படுது. இல்லை எந்த வயசு இதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, சரிங்களா? எதுக்காக இல்லை எதுக்காக சாப்பிட்டு
0: இருக்கீங்க? மாத்திரை.
1: சரி சரி சரி.
0: சரி.
1: இந்த பசியும் தூக்கத்தையும் கவனமாக இருந்துக்கோங்க. அந்த இதில் நீங்கள் சரியாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த தொந்தரவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரலாம். இன்னும் முழுமையாக உங்களுக்கு அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பக்கத்தில் அக்குபஞ்சர் மருத்துவர் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் அங்கே போய் சிகிச்சை எடுத்துக்கலாம், சரிங்களா?
0: சாப்பிடக்கூடாதுல்ல?
1: எது? இல்லை அது உங்கள் விருப்பம் தான், சாப்பிடலாம். இறைச்சி சாப்பிடாமல் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை.
0: மூலக்கடுப்பு வந்தால் மட்டும் சாப்பிடுவேன்.
1: இல்லை சார், அப்படி கிடையாது. அது இரவு வேலை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி பகலில் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இறைச்சி சாப்பிட்டுக்கலாம், அதனால் ஒன்றும் கிடையாது.
0: சரி சார். சரி
1: சார்.
2: நன்றி
0: சார். நன்றி
2: சார். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: சரி,
2: நீங்கள்
3: கேள்வி பார்க்கேன். அதாவது நரம்பு சுருக்கு இருக்கு, அதுக்கு அக்குபஞ்சர் போடலாமா அப்படின்னு?
1: ஆ, தாராளமாக பண்ணலாம் சார். அக்குபஞ்ச சிகிச்சையில் நரம்பு சுருட்டுக்கு நிவாரணம் கிடைக்கும்.
3: ஆ, கிடைக்குமா? பார்க்கணும்.
1: கிடைக்கும், கிடைக்கும். நீங்கள் வந்து என்ன டெய்லர் வேலை பார்க்குறீங்களா?
3: ஆமாம், டெய்லர் வேலை பார்க்கும்.
1: சரி சரி. இப்போ நீங்கள் டெய்லர் வேலை பார்க்கறதுனால கால் எப்போவுமே தொங்க போட்டுகிட்டே தான் இருப்பீங்க அப்படி தானே?
3: ஆமாம், கால் தொங்க போட்டு
1: தான் இருக்கு. ஆ, அதனால தான் உங்களுக்கு அந்த நரம்பு சுருட்டு வருது. ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். கால் வலி வருது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ஓய்வு எடுத்துக்கணும், சரிங்களா? அப்பப்போ நீங்க எந்திரிச்சு ஓய்வு எடுத்துக்கங்க. காலை முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு இருக்கும் போது காலை நீட்டி உட்காருங்க, தொங்க போடாதீங்க. நீங்க அந்த மாதிரி கொஞ்சம் அதை கடைபிடிச்சிட்டு ஒரு மருத்துவர், அக்குபஞ்சர் மருத்துவரை நீங்க கொஞ்சம் போய் பாத்தீங்கன்னா அந்த நரம்பு சுருட்டுல இருந்து முழுமையா நீங்க வெளியே வந்துடலாம்.
3: அதாவது காலு கீழே மருத்து பிடிச்சாலும்.
1: ம், அதான் சார், நீங்கள் காலுக்கு வேலை அதிகமாக கொடுக்குறீங்க, ஒன்று இன்னொன்று கால் தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த ரெண்டு விஷயத்தால தான் அந்த
3: ஒரு நேரம் இருப்பேன், அந்த எந்திரிச்சு வந்துடுவேன்.
1: சரி சரி சரி.
3: ஒரு நேரம் இருப்பேன். ம், அந்த கொஞ்சம் ஒரு மாதிரி தச்சுன்னு கொஞ்சம் 10 நிமிஷம் வெளியே எடுத்து வந்துடும்.
1: சரி சரி சரி.
3: கண்டுபிடிக்க.
1: ஆ, அந்த மாதிரி ஓய்வு எடுத்துக்கோங்க அப்பப்போ. முழுமையாக குணமாகணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அக்குபஞ்சர் மருத்துவரை போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சிகிச்சை வாங்கிக்கிட்டீங்கன்னா முழுமையாக அதுலேருந்து வெளியே வந்துடலாம், மருந்து மாத்திரை இல்லாமல் வெளியே வந்துடலாம். சரி. உங்களுக்கு கால் வந்து சரியாகும், சரிங்களா? சரியான விஷயம் தான், கண்டிப்பா தூக்கம் தேவை உடம்புக்கு. அந்த தூக்கத்துல தான் கால் சரியாகும்.
2: அடுத்த நேயர் வணக்கம். இணைப்பில் இல்லை சார். இந்த மன அழுத்தம், அப்புறம் வந்து பதட்டம், தூக்கமின்மை, இந்த பிரச்சனைகளுக்கு வந்து அக்குபஞ்சர் சிகிச்சை உதவுமா?
1: கண்டிப்பாக உதவும்.
2: எந்த முறையில் வரும்?
1: இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், பிபி அதிகமாகுது, தூக்கம் சரியாக வரல அப்படின்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னு சொன்னேன், சரிங்களா? அப்போ அந்த ஹார்மோன் ஏன் இம்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா நம்ம சரியான ஒரு வாழ்க்கை முறையை வாழலை அப்படிங்கிறதுனால தான் இம்பேலன்ஸ் ஆகுது.

0: இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ சிகிச்சைக்கு வராங்க அப்படிங்கும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த ஹார்மோன் பேலன்ஸ் ஆகும். அந்த பேலன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு தூக்கம் சரியாக வர ஆரம்பிக்கும். தூக்கம் வர ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், மன அழுத்தமும் குறைய ஆரம்பிக்கும். இதன் மூலம் அந்த சிகிச்சை கொடுக்கும்போது மன அழுத்தமும் குறையும், மனம் சம்மந்தப்பட்ட எந்த தொந்தரவுமே சரியாகும்.
1: அதே மாதிரி உடல் எடையை குறைக்கிறதுக்கு அக்குப்ரெஷர் உதவும்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள்.
0: இப்போ
1: வெயிட் லாஸுக்காக அக்குப்பஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்.
0: இப்போ வெயிட் லாஸ்க்காக அப்படின்னு வர்றது வந்து அது சரியான விஷயமா தெரியல. இப்போ எதற்காக இப்போ வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால தொந்தரவு இருக்கு அப்படின்னா சிகிச்சைக்கு வரலாம். இப்போ சில பேருக்கு வந்து வெயிட் அதிகமாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது, நல்லா தான் இருப்பாங்க, நல்லா ஓடுவாங்க, நல்லா நடப்பாங்க. அவங்களால அந்த உடம்பு குண்டாக இருக்கும், ஆனால் அவங்களால நார்மலாக எல்லா வேலையும் செய்ய முடியும் அப்படிங்கும்போது அதுக்கு சிகிச்சை தேவையில்லை. உடம்பு குண்டாக இருக்கிறதுனால தொந்தரவுகள் இருக்குது, எனக்கு உடம்பு குண்டாக இருக்கிறதுனால கால் வலி இருக்குது, நடக்க முடியலை, இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சிகிச்சை மூலமாக நம்மளுக்கு நம்ம வந்து அந்த சிகிச்சை கொடுக்கும்போது அவங்களுடைய வெயிட்டும் குறையும், அவங்களோட தொந்தரவுகளும் சரியாகும்.
1: இப்போ நீங்கள் அந்த வெயிட் லாஸே, இப்போ சில பேர் வந்து உடல் எடையவே வந்து அதிகமாக உடல் எடை போட்டுகிட்டே இருக்குது, எடையை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்தாங்கன்னா என்ன சொல்லு?
0: அதுக்கு முதல்ல வந்து சிகிச்சை கொடுப்போம். சிகிச்சை கொடுத்துட்டு வாழ்க்கை முறையை சொல்லணும். முக்கியமாக ஏன் வெயிட்டு கூடுது அப்படின்னா தேவையில்லாத நேரத்தில் சாப்பிட்றது, நைட்டு நேரம் லேட்டாக சாப்பிட்றது, இதனால தான் வெயிட்டு கூடும். சரிங்களா? அப்போ அந்த விஷயத்தை நம்ம மாற்ற சொல்லும் போது கண்டிப்பாக மாற்றுவாங்க. மாற்றும் போது தன்னால் வெயிட்டு குறைய ஆரம்பிக்கும். தேவையில்லாத சாப்பாடு சாப்பிடும்போது, தேவையில்லாத சாப்பாடுனா தேவையில்லாத நேரத்தில், இப்போ நைட்டு லேட்டாக சாப்பிட்றாங்க, பசி இல்லாமல் சாப்பிட்றாங்க, இந்த காரணத்தால் தான் வெயிட்டு கூடும். மற்றபடி எப்போ பசி எடுக்கோ நீங்கள் அப்போ சாப்பிட்டு பாருங்கள், வெயிட்டு கூடாது.
1: இப்போ பசிச்சு சாப்பிட்றதுங்கிறதே ரொம்ப குறைவாக தானே சார் இருக்குது? இப்போ காலையில் ஆஃபீஸ்க்கெலாம் கிளம்புறாங்க அப்படின்னா பசிக்கோ பசிக்கலையோ காலையில் சாப்பாடை சாப்பிட்றணும், மதியம் அந்த டயத்துக்கு கரெக்டாக அந்த சாப்பாடை சாப்பிட்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடயே போகிறாங்களே, இதுக்கு என்ன சொல்கிறீங்க?
0: இல்லை, அதில் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இப்போ மூணு வேளை நேரம் பார்த்து சாப்பிட்றாங்கல்ல, இந்த நேரத்துக்கு சாப்பிடும்போது தான் தொந்தரவுகள் வர ஆரம்பிக்குது. இப்போ உடம்பு வந்து ஒரு விஷயம் சொல்லுது, எனக்கு வந்து எப்போ ஆற்றல் தேவையோ அப்போ சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லுது. அந்த ஒரு மொழி தான் பசி. அப்போ பசியை கவனித்து நம்ம சாப்பிடும்போது தான் உடம்புல என்ன பண்ணுது, ஆற்றல் வருது. பசி இல்லாமல் சாப்பிடும்போது ஆற்றல் வராது, முழுமையான ஆற்றல் கிடைக்காது. அதனால தான் திருக்குறள்லேயே வந்து மருந்து அப்படிங்கிற அதிகாரத்தில் திருவள்ளுவர் ஒன்று சொல்லியிருக்காரு, பார்த்துருக்கீங்களா? மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. என்ன சொல்றாருன்னா, மருந்து அப்படிங்கிறது யாக்கை அப்படிங்கிறது உடம்பு, நம்ம உடம்புக்கு மருந்தே தேவையில்லை. எப்போ தேவையில்லை? அருந்தியது அற்றது போற்றி உணின். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாகி அடுத்து எப்போ பசி எடுக்குதோ நீ அதை கவனித்து சாப்பிட்டன்னா
1: நமக்கு மருந்தே,
0: மருந்துங்கிற ஒரு விஷயமே நம்ம உடம்புக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு.
1: கண்டிப்பா
0: இது எப்போ சொல்றாருன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. அப்போ மருந்துனா என்ன இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்.
1: தெரியும், கண்டிப்பா.
0: அப்போ அந்த மருந்தே நம்மளுக்கு தேவையில்லை, எப்போ தேவையில்லை, நம்ம பசியை கவனித்து சாப்பிடும்போது அந்த மருந்துமே நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது. அப்போ அதனால தான் சொல்கிறேன், மூணு வேளை நேரம் பார்த்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடணும்.
1: சரி, இப்போ ஒரு நேர் வராங்க, பேசிடலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: கோவில்பட்டிலேருந்து காந்திமதி பேசுகிறேன்
1: மேடம். கோவில்பட்டி காந்திமதி, நீங்கள் கேளுங்க சார்கிட்ட கேள்விகளை.
2: சார் வணக்கம். சார்
0: வணக்கம் மேடம்.
2: சார் எனக்கு வந்து சார் ஒரு 4 வருஷமாவே கால் வலி, மூட்டு வலி இருக்கு சார். எலும்பு தேய்மானன்னு சொன்னாங்க போனதுக்கு.
0: சரி,
2: இப்போ வந்து இங்கிலீஷ் வரைக்கும் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் அந்த மாத்திரை போடும்போது தான் கேட்குது, அது பேர் வந்தது சார்.
0: சரி,
2: இப்போ நீங்க சொல்ற அக்குப்பஞ்சர் போட்டா கேட்குமா சார்? எப்படி சார்?
0: கண்டிப்பா முழுமையா கேட்குமா. இப்போ நீங்க வந்து கால் வலி முட்டு தேய்மானம்னு சொல்றீங்க.
2: ஆமா சார்.
0: பொதுவாவே வந்து மூட்டுகள் தேயாது, சரிங்களா? வலி ஏன் ஏற்படுது அப்படின்னா மூட்டு பக்கத்துல இருக்கிற தசைகள் வந்து வலுவிழந்து இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு அந்த இடத்துல வலி அதிகமா இருக்கு, சரிங்களா? அப்போ சிகிச்சை கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த தசைகள் வலுப்பெற்று அந்த வலியில இருந்து நீங்க வெளியே வந்துடலாம், நிவாரணம் கிடைச்சிரும் உங்களுக்கு. அப்போ சரியான என்னம்மா கண்டிப்பா பாக்கலாம். அக்குபஞ்சர் நீங்க பாக்கும்போது உங்களுக்கு முழுமையா உங்களுக்கு அந்த அதுல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம், அந்த தொந்தரவுல இருந்து வெளியே வந்துடலாம். நன்றி நன்றி.
1: சார் நிறையா கேள்விகள் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்துக்கும் போது உணவு முறையில் வந்து என்னென்ன மாற்றங்களை நம்ம செய்யணும்?
0: நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னது தான், உணவு முறையில் மாற்றம் அப்படிங்கிறது எதுவும் தேவையில்லை. பசியை கவனித்து சாப்பிட்றது தான் இதில் சரியானது. இப்போ அக்குபஞ்சர் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சித்த ஆயுர்வேதம் மாதிரி இதில் பத்தியம் அப்படிங்கிறது எதுவும்

0: கிடையாது,
1: கிடையாது.
0: எதுவுமே கிடையாது.
1: அதே மாதிரி வெளிப்புற பூச்சி உள்ள மருந்து கொடுக்குறது, இந்த
0: மருந்து
1: மருந்து
0: கொடுக்கறது
1: அது எதுவுமே
0: அந்த
1: கிடையாது.
0: எதுவுமே கிடையாது. இது வந்து எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் ஆற்றலை வச்சு தான் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்குறோம். உடம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும்போது அது தன்னால் உள்ளே இருக்கிற கழிவுகளை வெளியே எடுத்து நம்மளுக்கு வந்து
1: சரியாக்கிவிடும்.
0: ஆமாம் சரியாக்கி விடும். அதனால் இதில் வந்து பத்தியம் அப்படிங்கிறது கிடையாது. உணவு முறையை பொறுத்த வரைக்கும் ரசாயனம் இல்லாத உணவு, ரசாயனம் இல்லாத உணவு அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பேக்கடு ஃபுட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, பாக்கெட் ஐட்டம்,
1: ஜங்க்
0: ஜங்க் ஃபுட்டு அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, டெய்லி வந்து அந்த இதுவே எடுப்பாங்க, பாக்கெட் ஐட்டம் இல்லை டெய்லி பரோட்டா, அதெல்லாம் முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. அதெல்லாம் அக்கேஷ்னல் ஃபுட்டாக எடுத்துக்கலாம். எப்போவாவது சாப்பிட்டா இது நம்மளுக்கு தொந்தரவு பண்ணாது, நம்ம உடம்பு வந்து அதை சரி பண்ணிடும். அதை டெய்லி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பால் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படும். அப்போ சாப்பாட்டை எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும், நமக்கு தெரியும்ல எந்த சாப்பாடு நல்லது கெட்டது அப்படின்னு
1: தெரியும்.
0: அப்போது நல்ல சாப்பாடை வந்து பசியை கவனித்து அந்த சாப்பாடை சாப்பிடும்போது எளிமையாக வெளியே வந்துடலாம். இதுதான் உணவு அக்குப்பஞ்சரை பொறுத்த வரைக்கும் உணவு முறைனா இதுதான், பசியை கவனித்து சாப்பிட்றது, வேறு எதுவும் இல்லை.
1: சரி, ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம்.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: ஐந்து மணி 45 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில். அக்குபஞ்சர் மருத்துவமும் வாழ்க்கை முறையும் குறித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அக்கு ஹீலர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உங்களோட சந்தேகங்களையும் கேள்விகளையும் நீங்களும் கேட்கலாம். 0462-2256-1132, 2561-1133 அப்படிங்கிற எண்களுக்கு. அக்குபஞ்சர் வாழ்க்கை முறை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் சார். அதில் வந்து வாழ்க்கை முறையில் உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சியும் வந்து நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதில் இந்த உடற்பயிற்சி நடைப்பயிற்சி இது ரெண்டையுமே வந்து அக்குபஞ்சர் சிகிச்சையோடு எப்படி இணைச்சிக்கலாம்?
0: அக்குபஞ்சர் சிகிச்சைக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது.
1: சம்மந்தம்
0: உடற்பயிற்சி நடைப்பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். அது அவங்களுக்கு தேவை அப்படின்னா அதை நீங்கள் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா பண்ணணும்னு அவசியம் இல்லை. பொதுவாகவே இது எதுக்காக உடற்பயிற்சி நடைப்பயிற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லா மக்களுமே வந்து இருந்துகிட்டே வேலை பார்க்குற அளவுக்கு வந்துட்டாங்க, உடல் உழைப்புங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிருச்சு. அதனால் அவங்க வந்து சரி கொஞ்சமாவது உடலுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி கொடுப்போம் அப்படிங்கிறதுனால தான் ஒரு நடைப்பயிற்சியோ உடல் பயிற்சியோ பண்ணுறாங்க. அது பண்ணுறதுல எந்த தவறுமே கிடையாது, தாராளமாக பண்ணலாம். இதே இது சில பேரோட வேலையே வந்து உடல் உழைப்பில் தான் இருக்குது, வெளியே தான் வேலை பார்க்குறாங்க, அப்போ அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உடற்பயிற்சி நடைப்பயிற்சி தேவையில்லை.
1: இந்த உட்காந்தே இந்த இடத்துல
0: சிஸ்டம் முன்னாடி வேலை பார்க்குறாங்களா, கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்தே வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி நடைப்பயிற்சி உடற்பயிற்சி பண்ணும்போது உடம்புக்கு தேவையான ஆற்றல் வந்து கிடைக்கும்.
1: சரி சரி, இப்போ ஒரு நேயர் வராங்க, பேசிக்கலாம். வணக்கம். இன்றைக்கி பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறையில் வந்து நிறைய உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுது. அப்படி உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் போது என்னென்ன பழக்கங்களை நம்ம கடைபிடிக்கணும்?
0: பழக்கங்கள் அப்படின்னா 4 விஷயம் சொல்கிறேன். ஏற்கனவே சொன்னதான் முதல்ல பசி, பசியை கவனித்து சாப்பிட்றது. பசி இல்லாமல் இருக்கும்போது சாப்பிடாமல் இருக்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பாக சாப்பிட்ருவோம், ஆனால் எப்போ சாப்பிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். பசி இல்லைன்னா நம்ம சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறது ஒன்று. 2வது தூக்கம், தூக்கம் ரொம்ப முக்கியம். இரவு 10 மணிக்கெல்லாம் தூங்கிடணும். அந்த 10 மணிக்கு இருள் சூழ்ந்த நேரத்தில் தூக்கம் இருந்தால் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெலட்டனின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் இருக்கும். நம்ம மூளை பகுதி பக்கத்தில் பீனியல் கிளாண்டுன்னு ஒன்று உண்டு, அந்த சுரப்பி தான் மெலட்டனின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் இருக்கும். அந்த ஹார்மோன் சுரக்கும் போது தான் நம்மளுடைய உடம்பில் இருக்கிற எல்லா கிளாண்டுமே நல்லா வேலை செய்யும், எல்லா ஹார்மோன்ஸுமே சீராக வேலை செய்யும். அப்போ அந்த ஹார்மோன் எப்போ சுரக்கும்னா இரவு நேரத்தில் மட்டும்தான் சுரக்கும், மற்ற நேரத்தில் சுரக்காது. அப்போ இரவு தூக்கங்கிறது சரியாக இருந்துச்சு அப்படின்னா முழுமையாக எந்த நோயாக இருந்தாலும் அதுலேருந்து படிப்படியாக வெளியே வந்துடலாம். ஏன்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி சரியாக இருந்துச்சுன்னா எந்த நோய்க்குமே பயப்படணும்னு அவசியம் இல்லை. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எப்போ சீராக சரியாக உடம்புல இருக்குது அப்படின்னா, சரியான தூக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி சரியாக இருக்கும். இல்லை அப்படின்னா அதோடைய ஆற்றல் கம்மியாக இருக்கும். அதோடைய ஆற்றல் கம்மியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக எல்லா தொந்தரவுகள் எல்லா நோய்களும் வர்றதுக்கான

0: வாய்ப்பு இருக்குது. மூணாவது தாகம், தண்ணியை தாகம் எடுக்கும்போது குடிக்கணும். ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் அப்படின்னு கணக்கு வச்சு குடிக்கணும்னு அவசியம் இல்லை. தாகம் எடுக்கும்போது நல்லா வாய் ஃபுல்லாக தண்ணி படுற மாதிரி தண்ணியை குடி.
1: நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்ம உடம்புக்கு எதெல்லாம் எப்போ தேவைன்னு வருதோ அந்த தேவையான நேரங்களில் அந்த தேவைகளை பூர்த்தி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன்.
0: அதை செஞ்சால் மட்டுமே உடம்புல எந்த பிரச்சனையும் வராது. இப்போ வந்து நீங்கள் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய வெப்பம் இருக்காது, குளிர்ச்சியான சூழல் தான் இருக்குது, அப்படிங்கும் போது தாகம் கம்மியாக தான் இருக்கும். இதே இது வெயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு தாகம் அதிகமாக
1: இருக்கும்.
0: அப்போ உங்களுக்கும் உடம்பு வேறுபாடு இருக்கும், அவங்களுக்கும் வேறு மாதிரி இருக்கும். தாகம்ங்கிறது ரெண்டு பக்கமும் வேறு மாதிரி இருக்கும். அவங்க அதிகமாக தண்ணி குடிக்கணும், நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் உங்களுக்கு. அப்போ உடம்புக்கு தேவையான அளவு தான் நம்ம கொடுக்கணுமே தவிர அதிகமாக கொடுத்தோம்னாலும் பிரச்சனை வரும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு கேள்விப்பட்டிருங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சு. அதை கவனமாக பார்த்துட்டு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லா நோயுமே சரியாயிரும். இன்னொன்று ஓய்வு. ஓய்வுங்கிறது இப்போ நீங்கள் நம்ம உட்காந்துட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ நேரம் நம்மளால் பேச முடியும்? ஒரு மணி நேரம் பேச முடியும். இன்னும் கொஞ்சம் நேரம்னா ரெண்டு மணி நேரம் பேசலாம். அதுக்கு மேலே நம்ம ஒரே இடத்துல உட்காந்தா வலிக்க முதுகு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார முடியாது. அப்போது உடம்பு சொல்லுது நீ எந்திரிச்சு நட. நடந்துக்கிட்டே இருந்தாலுமே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே கால் வலிக்கும், அப்போ நீ உட்காரு. உடம்பு சொல்லும் ஓய்வு எடுக்கணும்னா இந்த வலியை கொடுத்துச்சுன்னா அந்த ஓய்வு எடுக்கணும். மாற்று திசையில் நம்மளை அறியாமலே நம்ம செய்வோம். இந்த நாலு விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கும் போது உடம்புல இருக்கிற தொந்தரவுகள் படிப்படியாக வெளியே போய் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம்.
1: கண்டிப்பாக ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் பேசலாம்.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 5:50 ஆலோசனை நேரம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில அக்குபஞ்சர் மருத்துவமும் வாழ்க்கை முறையும் குறித்து நேர்முகத்துல பங்கேற்று பேசிட்டு இருக்கிறாங்க அக்கு ஹீலர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். ஒரு நேயர் வராங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் சார். அதே மாதிரி இந்த பெண்களுக்கான இந்த கர்ப்பப்பை கோளாறு, கர்ப்பப்பை பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்குறீங்க? அது குணமாகுமா?
1: கண்டிப்பாக குணமாகும். நிறைய பேருக்கு குணம் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு மாதவிடாய் பிரச்சனை அதிகமாக இருக்குது. முக்கியமாக ஏன் மாதவிடாய் பிரச்சனை வருது அப்படின்னா, அவங்களுடைய சூழல் வந்து சரியில்லாத நேரத்தில், கர்ப்பப்பை வந்து சரியான இயக்கம் இல்லாத நேரத்தில் மாதவிடாய் கோளாறுகள் வருது. சில பேருக்கு 2 மாதத்துக்கு 1 தடவை 3 மாதத்துக்கு 1 தடவை அந்த மாதிரிலாம் மாதவிடாய்கள் தொந்தரவுகள் வந்து அதிகமாக இருக்குது. சில பேருக்கு அதிக உதிரப்போக்கு இருக்குது. அப்போ இந்த உதிரப்போக்குலாம் நார்மல் ஆகணும்னா, நான் சொன்ன அந்த 4 விஷயம், பசியை கவனித்து சாப்பிட்றது, இரவு தூக்கம் சரியாக இருக்கிறது, தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறது, ஓய்வை சரியாக கொடுக்கணும் உடம்புக்கு. முக்கியமாக நிறைய பெண்கள், இப்போ வந்து டீனேஜ் பெண்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது. முக்கிய காரணம் வந்து தூக்கம் தான். இரவு வேளை மொபைல் பார்த்துட்டு ரொம்ப நேரம் தூங்காமல் இருக்கிறது. தூங்காமல் இருந்தோம் அப்படின்னாலே உடம்போட டெம்பரேச்சர் கூடிடும். கூடும்போது உங்களுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது கர்ப்பப்பையை தான் பாதிக்கும். அப்படி பாதிக்கும்போது அதோட பீரியட் சைக்கிள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது பீரியட் சைக்கிள் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா, சரியான நேரத்தில் தூங்கிறது, சரியான பசியை கவனித்து சாப்பிட்றது, இதை சரி பண்ணும்போது அதுவும் தன்னால் சரியாகும். அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக அந்த தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா, சிகிச்சை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக குணமாகும். எந்த தொந்தரவு, எந்த பெயின் இல்லாமல். நிறைய பேருக்கு வந்து பீரியட்ஸ் பெயின்னு சொல்லுவாங்க. பீரியட்ஸ் வரும்போது ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னு. அதாவது பீரியட்ஸ் டைத்தில் உடம்பு வந்து வெப்பமாக இருக்கும், சரிங்களா? இவன் அந்த கர்ப்பப்பை வந்து வெப்பமாக இருக்கும்போது தான் அந்த இரத்தத்தை வந்து வெளியேற்றும், உதிரத்தை வந்து வெளியேற்றும். அந்த நேரத்தில் மட்டும் ஒரு இது ஒரு சிறு குறிப்பு, பெண்கள் வந்து மாதவிடாய் நேரத்தில் 3 நாளோ 4 நாளோ அந்த நேரத்தில் மட்டும் தலைக்கு குளிக்காமல் இருக்கணும்.
0: ஓ,
1: தலைக்கு குளிக்காமல் இருந்தால் தான் உடம்புக்கு நம்ம ஒத்துழைப்பு, அந்த ஒத்துழைப்பு கொடுக்கும்போது தான், ஏன்னா தலைக்கு குளிச்சிட்டோம்னா உடம்பு வந்து குளிர்ச்சி ஆயிரும். குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னா அந்த உதிரப்போக்கு போகிறது தடைப்படும். அதனால் அந்த நேரத்தில் மட்டும் தலைக்கு குளிக்காமல், அந்த நேரத்தில் மட்டும், உதிரப்போக்கு நேரத்தில் மட்டும் சாப்பாடை கம்மியாக, லைட் ஃபுட் மாதிரி, அப்போ வந்து ஹெவியாக சாப்பிடக்கூடாது. அப்போ வந்து அரை வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு, ஓய்வு தான் ரொம்ப முக்கியம் அந்த நேரத்தில். அந்த உதிரப்போக்கு நேரத்தில் ஓய்வு அதிகமாக உடம்பு கேட்கும். அந்த நேரத்தில் ஓய்வு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் பெயினுங்கிறது சுத்தமாக இருக்காது.

0: எளிமையாக அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம்.
1: கண்டிப்பா. இப்போ ஒரு நேயர் வராங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர் சார்.
0: வணக்கம்மா.
2: யார் பேச? எனக்கு வந்து அக்குப்பஞ்சர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால தலைவலி வந்துச்சு. அப்போ நான் தலைவலிக்குன்னு படுக்கும் போது என் மருமகத்தான் ஒரு ஸ்பிரிங், அவ அப்பவும் படிச்சுக்கிட்டு இருந்தா அக்குப்பஞ்சர்.
0: சொல்லுங்க.
2: அந்த ஸ்பிரிங் போட்ட உடனே எனக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரை நான் தலைவலிக்கு மருந்து சாப்பிடல.
0: சரிம்மா.
2: எனக்கு ரெண்டு ஸ்பிரிங்கும் தந்து நீ இதை மட்டும் லேசா போட்டு எடுத்துன்னு சொன்னா எனக்கு இப்ப தேய்மானம், முத்து தேய்மானம் இருக்கு.
0: சரி.
2: அதுக்கும் அவ இந்த வலது கையில நீ எந்த பக்கம் வலிக்கோ அந்த பக்கம் போடு அப்படின்னு சொல்லுவா. நான் அதை மறந்துட்டேன், போடலாமா?
0: இல்லம்மா, நீங்க மருந்துகள் எதுவும் எடுக்கிறீங்களா இப்போ? சரி சரி. அது வந்து நீங்களா போட முடியாது, சரிங்களா? அது சரியான அக்குபஞ்சர் மருத்துவரை பார்த்து அந்த நேரத்துல உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அது வந்து இந்த புள்ளி தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது, சரிங்களா? ஆமா. அந்த நேரத்துல உங்க உடம்புல எந்த புள்ளிகள் தேவைப்படுதோ, சிகிச்சைக்கான புள்ளி தேவைப்படுதோ, அந்த இடத்துல நம்ம சரியான தூண்டுதல் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த கால் வலியிலிருந்து சரியா குணமாயிடும், சரிங்களா? சரியாயிருமா? கண்டிப்பா சரியாகும். தேய்மானம் அப்படிங்கறது ஒரு நோய் கிடையாது, சரியா? மூட்டுகள் வந்து எப்பவுமே தேயாது. மூட்டுகள் பக்கத்துல இருக்கிற தசைகள் தான் வலுவிழந்து இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு அந்த மாதிரி வலி அதிகமா இருக்கு. நம்ம சிகிச்சை எடுக்கும்போது அந்த தசைகள் வலுப்பெற்று அந்த தொந்தரவுலேருந்து நீங்க வெளியே வந்துடலாம்.
2: வாக்கிங் போகலாமா சார்?
0: வலி இருந்துச்சுன்னா போக வேண்டாம்,
2: போக கூடாது. சரி சரி. ஆனா எனக்கு இதுல நல்ல நம்பிக்கை. இந்த தலைவலி போனதுல ரொம்ப அவ அப்ப படிச்சுட்டு இருந்தா இருந்தாலும் அவ எனக்கு இப்படி இப்படி போட்டு உடனே எனக்கு நல்லா அப்படியே தூங்கிட்டேன்.
0: சரி சரி. அதாம்மா, இது தலைவலிக்குன்னு கிடையாது, எல்லா தொந்தரவுக்குமே இதுல வந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும்.
2: சரி சரி
0: சரி.
1: நன்றி நன்றி
2: நன்றி நன்றி நன்றி நன்றி சார்.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: எங்க அம்மாக்கு வணக்கம், ஐயாக்கு வணக்கம். நல்லா இல்லை ரெண்டரும்?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு சார். வணக்கம் சார்.
0: வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா.
3: அதாவது என்னோட ஃப்ரெண்டு அந்த பிள்ளைக்கு வந்து இந்த யூட்ரஸ் லீப் பை இறங்கிடுச்சுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்களாம்.
0: சரி.
3: அப்ப அந்த பிள்ளை ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆனா மாத்திரை சாப்பிடலையா?
0: சரி.
3: அவங்க ஏதோ எக்ஸசைஸ் தான் பண்ண சொல்லிருக்காங்க. இதுக்கு அக்குப்பஞ்சர்ல ஏதாவது பாக்கலாம் சொல்லலாமான்னு கேட்டேன்.
0: கண்டிப்பா பாக்கலாமா? அதாவது கர்ப்பப்பை இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, அதானே? அந்த கர்ப்பப்பை சுத்தி இருக்கிற தசைகள் வந்து வலுவிழந்து இருக்கும் போது அந்த கர்ப்பப்பையோட இடத்துல இருந்து அது கொஞ்சம் தளர்ந்துருக்கும். அது தளர்றதுனால அது இறக்கமா அது உங்களுக்கு தெரியுது. இது சரியான சிகிச்சை, நீங்க அக்குபஞ்சர் மருத்துவ சரியான சிகிச்சை எடுக்கும்போது அந்த கர்ப்பப்பைக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சி அது திருப்பி பழைய மாதிரி வலுப்பெற்று அதோட இடத்துல சரியா இருக்கும். அப்போ வந்து அந்த இறக்கம் வந்து சரியாயிரும். ஆமா ஆமா.
3: நன்றி. வணக்கம். ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் தேங்க்யூ.
1: தேங்க்யூ. நன்றி சார். இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையில வந்து பக்க விளைவுகள் உண்டா? அதே மாதிரி மற்ற மருத்துவ சிகிச்சைகள், நம்ம சித்தாவோ ஆயுர்வேதம் வேற ஏதாவது சிகிச்சைகள் எடுக்கும்போது அதோட சேர்த்து இதை எடுத்துக்கலாமா?
0: அதாவது இது வந்து ஒரு தனித்துவமான மருத்துவம், சரிங்களா? இது வந்து இந்த மருத்துவத்தோடு இது சேர்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இதுக்கு இல்லை. மற்ற மருத்துவத்துக்கு இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு துணையாக ஒரு மருத்துவம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இதுக்கு இல்லை. இது வந்து ஒரு முழுமையான மருத்துவம். இந்த மருத்துவம் நீங்கள் எடுக்கும்போது முழுமையாக எந்த நோயாக இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வந்துடலாம். அதனால இதுக்கு துணை மருத்துவம் அப்படிங்கிறது தேவையில்லை.
1: தேவையில்லை. அதே மாதிரி வந்து எல்லாருக்குமே ஏற்றதா, இதில் பக்க விளைவுகள் இருக்கான்னு கேட்டிருந்தேனே சார்.
0: ஆமாம், பக்க விளைவுகள் அப்படிங்கிறது இதுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அக்குபஞ்சருங்க அப்படிங்கிறது ஒரு மருந்து இல்லாத மருத்துவம், சரிங்களா? மருந்து இருந்தால் தான் அதுக்கு சில பக்க விளைவுகள் ஏற்படலாம். இது வந்து மருந்தே கிடையாது. சரியான புள்ளிகள் தீண்டும் போது அந்த தொந்தரவுலேருந்து வெளியே வரலாம். தவறான புள்ளியை தீண்டினாலும் இதில் எந்த ஒரு தொந்தரவும் வராது.
1: சரி சார். இப்போ நிறைவா கேள்வி, ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற விரும்பக்கூடிய நம்ம நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியின் மூலமா?
0: ஏற்கனவே நான் சொன்னதுதான், உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும், உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பசியை கவனித்து சாப்பிடுங்க. பசி இல்லாத போது சாப்பிடாதீங்க. அதே மாதிரி சாப்பிட்ற சாப்பாடு எளிமையான உணவாக இருக்கட்டும்,

0: அதை இப்போ ஃபஸ்ட்டு வந்து பசி, பசியை கவனித்து சாப்பிட்றது, பசித்து பூசி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. ஏன் பெரியவங்க பசித்து பூசின்னு சொல்கிறாங்க? பசித்தா தான் சாப்பிடணும்,
1: சாப்பிடணும்,
0: பசிக்காமல் சாப்பிடக்கூடாது. நேரத்துக்கு சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: நேரத்துக்கு சாப்பிடணும். ஆனால் இப்போ அதை தான் நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் இந்த டயத்துக்கு கரெக்டாக சாப்பிட்டு போயிருக்கேன், மதியம் இந்த டயத்துக்கு சாப்பிட்ருவேன் அப்படின்னு சாப்பிட்றத டைம் போட்டு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம்.
0: அதுதான் நாம் பண்ணுற தவறு. நேரத்துக்கு சாப்பிடுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஆனால் எந்த நேரம்னா பசி எடுக்கிற நேரம். பசி எடுக்கிற நேரத்துக்கு நீ சாப்பிட்டனா உனக்கு எந்த ஒரு நோயும் வராது அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து, சரிங்களா?
1: சரி.
0: முதல்ல பசியை கவனித்து சாப்பிட்றது. ரெண்டாவது தூக்கம். நிறைய நோய்களுக்கு முக்கிய காரணம் தூக்கம் தான், தூக்கமின்மை தான். இந்த தூக்கம் சரியாக இல்லைன்னா எல்லா நோயும் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிடும்.
1: கண்டிப்பாக.
0: இப்போ தூக்கம் சரியாக இருக்கணும்னா சரியாக 10 மணிக்கு முன்னாடிலாம் கண்ணை மூடிட்டு தூக்கம் வருதோ வரலையோ கண்ணை மூட்டு படுத்துடணும். ஒரு 2-3 நாளில் தன்னால் உங்களுக்கு 10 மணிக்கு தூக்கம் வந்துடும். அந்த 10 மணிலேருந்து காலை 5 மணி வரைக்கும் முழுமையான தூக்கம் இருக்கும். முக்கியமாக இந்த தூக்கத்தில் நான் ஒன்று சொல்லணும், இந்த 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஆழ்ந்த தூக்கம் எல்லா மனிதர்களுக்குமே தேவை. ஏன்னா இந்த 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான் நம்ம உடம்பில் கல்லீரலுடைய வேலை நடக்கும். கல்லீரல் அப்படிங்கிறது லிவர், அந்த வேலை வந்து இந்த நேரத்தில் தான் நடக்கும்.
1: சரி.
0: அப்போது தூக்கம், ஆழ்ந்த தூக்கம்ங்கிறது 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா நம்ம 10 மணிக்கு தூங்க போனால் தான் 11 மணிக்கு ஆழ்ந்த தூக்கம் வரும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம சரியான தூக்கம் இருக்கும்போது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், நம்ம எல்லா நோய்கள்லேருந்து இதுலேருந்து வெளியே வரலாம்.
1: கண்டிப்பாக சார். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நேயர்களோட கேள்விகளுக்கும் என்னோட கேள்விகளுக்கும் ரொம்பவே விரிவாக விளக்கமாக பதில் சொன்னீங்க. ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் அக்குபஞ்சர் மருத்துவம் வாழ்க்கை முறையும் அப்படிங்கிற இதில் வந்து அக்கு ஹீலர் எம் ராஜேஷ் கண்ணன் ஆகிய நீங்கள் பேசின உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொன்ன உங்களுக்கு வந்து நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறோம் சார்.
0: நன்றிம்மா, நன்றி.

வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். கும்முடி பூண்டி கூடூர் இடையே மூன்றாவது மற்றும் நான்காவது வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். பிற நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுரங்கம் மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா அத்துறையை நவீனமயமாக்குவதற்கு உதவிடும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்வு முறைகளை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்துவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்துவதாக பாமக தெரிவித்துள்ளது. சின்க்வீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் எட்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். கலேயில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்சு ரஜாவத், மீராபாய் லுவாங் மைஸ்னம், அனேரி கோட்டக், லிலிஷா பால், தன்வி பத்ரி, மேதவி நாகர், ஜியா ராவத் மற்றும் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியம் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தில் இன்று நடைபெறுகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில்லும், 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் இஷான் கிஷனும் முதல் இடத்தில் நீடிக்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: மாலை 6:03 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 இனிய மாலை வேளையில் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு நல்சிந்தனைகளோடு பக்தி பாடல்களும் கேட்டு ரசிக்கும் இனிமையான

0: AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: மாலை 6:03 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 இனிய மாலை வேளையில் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு நல்சிந்தனைகளோடு பக்தி பாடல்களும் கேட்டு ரசிக்கும் இனிமையான நேரம் இது. அன்னை சாரத தேவியார் சொல்கிறாங்க, இறைவனிடம் மனதார பிரார்த்தனை செய்பவர்களின் மனம் படிப்படியாக அமைதி அடைகின்றது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் நாம் கேட்கலாம், டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க.

குடும்பத்துக்கு உரிய பணியை இறைவனே அளித்ததாக கருதி சரிவர நாம் செய்ய வேண்டும். அதில் எந்த இன்பமும் துன்பமும் வந்தாலும் இறைவன் நமக்கு வழிகாட்டுவார். சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடல் அடுத்ததாக.

6:11 இணைந்திருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. பிரார்த்தனை செய்பவர்கள் துன்பத்திலிருந்து விடுபடுவதோடு நிம்மதியாகவும் இருக்கின்றார்கள். அன்னை சாரதா தேவியார் அவர்களுடைய பொன்மொழிகளோட பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஜாலி இப்ராஹாம் குரலில் அடுத்த பாடல்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: மணி 15 நிமிடங்கள். எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. நதியில் சில அசுத்தம் சேர்ந்தால் மட்டுமே அதன் தூய்மை குறையாது. அதுபோல நல்லவர்கள் மீது சுமத்தப்படும் பழிச்சாட்டுகள் அவர்கள் மதிப்பை குறைத்து விடாது. ஹேமா ஜான் பாடியிருக்காங்க, அடுத்த பாடல் நாம் கேட்போம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நமக்கு எதை பற்றியாவது தெரிந்து கொள்ள விருப்பம் எழுந்தால் தனிமையான ஒரு இடத்தில் அமர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவன் அதற்கு விடை தருவார். அடுத்த பாடல் கேட்கலாம். நாகூர் எம் ஹனீஃபா பாடியிருக்காங்க.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ADS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இறைவன் நம் எல்லோருக்கும் சொந்தமானவர். அவரை தீவிரமாக பிரார்த்தனை செய்பவர்களுக்கு அவரது தரிசனம் மிக விரைவாக கிடைக்கும். நாகூரியம் ஹனிஃபா என்ற குழுவினர் பாடியிருக்காங்க, பாடல் நம்ம கேட்கலாம்.
2: அத்திமுத்து ஜோஹராவின் பரம்பரை

தாழை கரங்களிலே மறைய ஏந்துவாள், மடல் தாழை கரங்களிலே மறைய ஏந்துவாள், தன் மனம் வாக்கும் இணைந்திருக்க இறையை வேண்டுவாள். நீங்குல கண்ணு எங்கள் திருமறை.

கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள். கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள். மனையறத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள், மனையறத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள். வறுமை வாட்டும் போது வாழ்க்கையிலே பொறுமை காட்டுவாள்.

தினமும் ஐந்து வேளை தொழுகை பேணுவாள். ஆண்டின் அருள் மணக்கும் ரமலானின் நோன்பு காணுவாள். அனுதினமும் ஐந்து வேளை தொழுகை பேணுவாள். ஆண்டின் அருள் மணக்கும் ரமலானின் நோன்பு காணுவாள். வறுமையுற்ற ஏழைக்கு வள் வாரி வழங்குவாள். வறுமையுற்ற ஏழைக்கு வள் வாரி வழங்குவாள்.

0: நகை சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். நகை சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள், வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள், கணவன் வரவறிந்து செலவு செய்து மீதம் ஈட்டுவாள்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:30, ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கிறோம். சேவை செய்திகள் நாம் கேட்க போகிறோம். கூடவே இனிமையான பாடல்களும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்குது. முதலாவதாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி குறிப்பு குறித்து தெரிஞ்சுக்கலாமா? விவசாயிகளுக்கு வேளாண்மை துறை மூலமாக விவசாயிகள் அடையாள எண் பதிவு செய்யும் பணி வந்து நடைபெற்று வருது. வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள்கிட்ட பட்டா உள்ளிட்ட அனைத்து விவசாயிகளும் வந்து விவசாய அடையாள எண் பெறுவதற்கான செயலிகளை வந்து பதிவு செஞ்சுட்டு வராங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை மற்றும் வேளாண்மை சார்ந்த அனைத்து அரசு உதவிகள், பிஎம் கிசான் திட்ட நிதி உதவி, பயிர்க்கடன், பயிர் காப்பீடு, உரமானியம் போன்ற விவசாயிகளுக்கான அனைத்து நலத்திட்டங்களையும் பெற இந்த அடையாள அட்டை பயன்படுத்திக்கலாம். இந்த அடையாள எண் வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. வேளாண்மை துறை மூலமாக விவசாயிகளின் நில உடைமை ஆவணங்கள் வந்து சரிபார்க்கப்பட்டு வேளாண் அடுக்ககம் வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு தனி குறியீடு எண் விவசாயிகளுக்கு வந்து வழங்கப்பட்டு வருது. அதனால் விவசாயிகள் தங்களுடைய ஆதார் எண்ணோடு இணைக்கப்பட்ட கைபேசி எண், நில உடைமை விவரங்கள் ஆகியவற்றோட தங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தையோ அல்லது பொது சேவை மையத்தில் கட்டணம் இல்லாமலோ பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயிகள் அடையாள எண்ணை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. விவசாயிகள் அடையாள எண் பெறுவதற்கு இது வந்து இறுதி வாய்ப்பாக உள்ளதால் விவசாயிகள் உடனடியாக அடையாள அட்டை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் நம்ம பாடல் கேட்கலாம். ஆதவன் திரைப்படத்திலிருந்து ஹரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் பாடல் வந்துட்டே இருக்கு.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஆறு மணி 37 நிமிடங்களில் சேவை செய்திகளில் அடுத்ததை நம்ம எத்தனை தெரிஞ்சுக்க போகிறோம்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளைக்கு நடைபெறுது. அதை குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மகாஜன் அவர்கள் தெரிவித்து இருக்கக்கூடிய செய்தியை தெரிஞ்சுக்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளைக்கு 28/2026 அன்று காலை 10 மணிக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முத்து அரங்கத்தில் வைத்து நடைபெற இருக்குது. அதனால் தூத்துக்குடி மாவட்ட விவசாய பெருமக்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு விவசாயம் சம்பந்தப்பட்ட குறைகளை தெரிவித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: அடுத்த செய்தி என்னென்னா, வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தால் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வந்து மாதம் ஒரு முறை நடத்தப்பட்டு வருது. ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஏதாச்சும் 21 அன்று காலை 10:30 மணி அளவில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் 474 குலவணியர்புரம் திருவனந்தபுரம் சாலை பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் வச்சு நடைபெற இருக்குது. இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்க விருப்பமுள்ளவர்கள் தங்களது கல்விச் சான்று மற்றும் இதர சான்றுகளோட பங்கேற்று பயனடையலாம். இந்த முகாமில் பணி நியமனம் பெறும் பதிவுதாரர்களுடைய வேலைவாய்ப்பு பதிவு மூப்பு வந்து ரத்து செய்யப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த முகாமில் கலந்து கொள்ள விரும்பும் வேலை நாடுநர்கள் மற்றும் பங்கேற்க விருப்பமுள்ள தனியார் நிறுவனங்கள் www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் தங்களது விவரங்களை வந்து பதிவு செய்யணும். வேலைவாய்ப்பு தொடர்பான பல்வேறு தகவல்களை பெறவும் முகாமில் கலந்து கொள்ளும் நிறுவனங்கள் குறித்து அறிந்து கொள்ளவும் நெல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் என்ற டெலிகிராம் சேனலில் இணைந்து பயன்பெறலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் போட்டித் தேர்வர்களுக்கு தயார் செய்யக்கூடிய மாணவர்கள் வேலைவாய்ப்பு

மற்றும் பயிற்சி துறையின் தமிழ்நாடு கரியர் சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் பதிவு செய்து அனைத்து போட்டித் தேர்வுகளுக்குமான பாடக்குறிப்புகளை இலவசமாக பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்னும் உதவி இயக்குனர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் திருநெல்வேலி அவங்க தெரிவிச்சிருக்காங்க.

6:48. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 kHz பண்பலை 102.6 MHz கேட்டுட்டு இருக்கீங்க. சேவை செய்திகள் அடுத்ததா. தூத்துக்குடி மாவட்டம் தம்மச்சக்கர பரிவர்த்தன திருவிழா மானியம் வழங்கும்

திட்டம் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மகாஜன் அவர்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு செய்தி. தமிழ்நாட்டை சேர்ந்த பௌத்தர்கள் நாக்பூர் தீக்ஷா பூமியில் விஜயதசமி அன்று நடைபெறும் தம்ம சக்கர பரிவர்த்தன திருவிழாவில் கலந்து கொண்டு திரும்புபவர்களுக்கு நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக ₹5,000 வரை மானியம் வழங்கும் திட்டம் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த திட்டத்தின் கீழே 2026 பயணம் மேற்கொண்டு பயன்பெற விரும்பும் பௌத்தர்கள்கிட்டிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. இதற்கான விண்ணப்ப படிவத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் கட்டணமின்றி பெறலாம் அப்படின்னும், மேலும் bcmbcmw.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்தும் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை 15/11/2026 அதாச்சும் நவம்பர் 15 அதுக்குள்ளே உரிய ஆவணங்களோடு அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையர் சிறுபான்மையினர் நலத்துறை கலச மஹால் பாரம்பரிய கட்டடம் முதல் தளம் சேப்பாக்கம் சென்னை 6,05,000 என என்ற முகவரியில் அனுப்பும்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்த பாடல் கேட்கலாம். ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் மியூசிக்கில் அன்பே அறிவுரை திரைப்படத்திலிருந்து.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55. நிகழ்ச்சி குறிப்புகள் நாம் கேட்கலாம். இந்த இரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 9:00 இடைவிடாத இசை மழை. 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் பக்கங்கள் பேசும் பருவங்கள். இன்றரவு 10:00 சுகமான ராகங்கள். இதில் தொலைபேசி வழி நேர் விருப்ப பாடல்கள். இனி நாளை நமது ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் குறித்து தெரிஞ்சுக்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நேரமும், 6:10 இணைத்தானும் நலவை கேட்க. உரை வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். காலை 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். காலை 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் துளி வழங்குவோர் பவுர் சித்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் பி.ஆர். பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணி. இதில் தொழில் தொடங்குவோம் முறை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம். ஞானசேகர் அவர்கள். தொடர்ந்து திரைசை பாடல்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீப் அவர்கள். காலை 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குபவர் தூத்துக்குடி சி. பத்மாவதி அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. நாளை காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று. இதில் அனாவசிய செலவுகளை குறைக்கும் வழிமுறைகள் என்ன என்ற தலைப்பில் நேயர்கள் கருத்து பகிரலாம். நாளை காலை 10:00 உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டிகள் 2026 இதில் தினசரி நிலவரம். காலை 10:12 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல்கள். முற்பகல் 11:02 மணி திருநாடு. இதில் முன்னாள் பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் பிறந்த தினம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே. இதில் சாப்பாட்டில் சுவையூட்டும் சமையல் ரகசியங்கள் என்ற தலைப்பில் தோழிகள் பேசலாம். மதியம் 1:00 நலம் தானா நிகழ்ச்சியில் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள். நாளை மதியம் 1:05 தொடர்ந்து நலம் தானாவில் மருந்தாகும் வார்த்தைகள். 2:00 அன்பின் வரிகள். 3:02 திரையருவி. மதியம் 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 4:00 புதுகை தும்பி. 5:02 படமும் பாடலும். இதில் 1975 வெளிவந்த படங்கள் பற்றிய தகவல்களோடு பாடல்கள். மாலை 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரையிசை.

முன்னதாக 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். ஏழு 7:30 ஆசை அஞ்சல், இரவு 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். நாளை இரவு 9:00 இடைவிடாத இசைமழை. இரவு 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் தொல்காப்பியத்தில் அறிவியல். நாளை இரவு 10:00 நேர்கள் தொலைபேசி வழியாக பங்கேற்று பாடல் கேட்கும் சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி. நேர்களை நாம் இதுவரை கேட்டோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில். இன்றும் நாளையும் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள்.

நேரம் 7 மணி. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 அட்டகாசமாக இணைஞ்சிருக்கிறோம். அறிவியல் தகவல்களோட திரையிசையில் இனிமையான பாடல்களும் இடம்பெற போகுது. நாசா அனுப்பிய பெர்சிவரன்ஸ் ரோவர் அந்த விண்கலம் பற்றி நமக்கு தெரியும். செவ்வாய்க்கோளில் தொடர்ந்து பல விண்கற்கள் விழுந்ததன் காரணமாக உருவான பிரம்மாண்டமான அடுக்கு பாறை அமைப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த பெர்சிவரன்ஸ் ரோவர் கண்டுபிடிச்சிருக்கு. அந்த பாறையின் நீளம் எவ்வளவுன்னா 245 அடியாக 390 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த உருவாகியிருக்கலாம் இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த ரோவர் செவ்வாய்க்கோளில் இதற்கு முன்னாடி கண்டுபிடித்த பாறைகளில் இதுதான் பழமையானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் வந்து சொல்லியிருக்காங்களாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் நமக்கு எங்கெல்லாம் டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: அறிவியல் தகவல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 7:07. நம்ம உலகத்தில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி தூக்க எறியக்கூடிய பிளாஸ்டிக்கில் 9% மட்டும்தான் மறுசுழற்சி வந்து செய்யப்படுதான். மீதி 79% வந்து நிலம் நீர் பகுதியில் சேர்ந்து சுற்றுச்சூழலை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற 12% வந்து எரிக்கப்படுவதால் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் பரவலாக பயன்படுத்தக்கூடிய 3 வகை பிளாஸ்டிக்குகளின் கலவையை நேரடியாக உயர் தூய்மை கொண்ட ஹைட்ரஜன் எரிபொருளாக மாற்றும் செயல்முறையை வந்து தென்கொரிய விஞ்ஞானிகள் வந்து உருவாக்கியிருக்காங்களாம். ஹைட்ரஜன் எரிபொருள் கார்பன் வெளியீட்டை வந்து தடுக்கவும் முடியும் இதனால் அப்படின்னு சொல்கிறாங்க.

சூரிய கிரகணம் பற்றி நமக்கு ரொம்பவே ஆர்வம் ஏற்படும். அதை பற்றிய தகவல்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நம்ம ஒரு சூரிய கிரகணத்தை கடந்து வந்தோம். அதை நினைவுபடுத்தும் விதமாக தான் இந்த செய்தி. இந்த ஆண்டின் முழு சூரிய கிரகணம் August 12 வந்து நிகழ்ந்துச்சு. சூரியன், பூமி, நிலவு ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது குறுக்கே வரும் நிலவு சூரிய ஒளியை மறைப்பதால் அதன் நிழல் வந்து பூமியில் விழுகிறது. இதுதான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

அறிவியல் தகவல்களோட திரையிசையில இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 7:18 எஃப்எம் ரெயின்போ 102.6 பறவைகள் வந்து பருவநிலையை பொறுத்து உலகத்தின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு வந்து புலம்பெயரும் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரியும். இது வந்து உலகின் புலம்பெயர் பறவைகளின் எண்ணிக்கையில் தற்போது வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், 50% குறைந்து வருகிறது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஏற்கனவே 300 புலம்பெயர் பறவைகள் வந்து இல்லாது இருக்கக்கூடிய, அதாவது குறைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் பட்டியலில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதனால் நம்முடைய இயற்கையை பாதுகாத்தோம்னா இந்த பறவைகளையும் நம்ம வந்து பாதுகாத்தோம் அப்படின்னு அர்த்தமாகும். அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம், பாயும் புலி திரைப்படத்திலிருந்து.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: மணி 28 நிமிடங்கள்ல எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறீங்க. அறிவியல் தகவல்களில் நம்ம நிறைய அறிவியல் செய்திகள் தெரிந்து கொண்டே பாடலும் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக வானவில் பற்றிய ஒரு விஷயந்தான். வானவில் அப்படிங்கிறது வந்து அரைவட்டம் இல்லை அப்படின்னு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. தரையிலிருந்து பார்ப்பதால் அப்படி தோன்றுகிறது அப்படின்னும், இது வந்து உண்மையில் முழு வட்டமாகத்தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. உயரமான மலைப்பகுதி, விமானத்தில் பயணிக்கும் போது இந்த மாதிரி பார்த்தோன்னா இது வந்து முழு வட்டமாக இருக்கிறது தெரிய வரும். மழை துளிகளின் உள்ளே சூரிய ஒளி கதிர்கள் ஊடுருவி செல்லும்போது ஒளிச்சிதறல் வந்து ஏற்படுது. இதில் வந்து வானவில் தோன்றுது.

7:34 எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைஞ்சிருக்கிறீங்க. அறிவியல் தகவல்களில் அடுத்ததான் நம்ம அந்த கேலக்ஸின்னு சொல்லுவாங்க இல்லையா, பால் வீதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரம்மாண்டமான பால் வீதியாக மாறிக்கொண்டு இருக்குது, எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவியலாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த பால் வீதி வந்து ஏற்கனவே நாம் மதிப்பிட்டு வச்சிருப்போம்.

0: அதை விட ரொம்ப பெரியதாகவே இருக்குது அப்படின்னு ஐரோப்பிய விண்வெளி மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. பால் வீதி அப்படிங்கிறது விண்மீன் மண்டலங்களின் தொகுப்பு, கேலக்ஸி, இதை மில்கி வே அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒன்று தான் நம்முடைய சூரிய குடும்பம். பால் வீதி 1400 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே வந்து உருவானவை. 10,000, 40,000 கோடி நட்சத்திரங்களையும் 10,000 கோடி கோள்களையும் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தட்டை வடிவத்தில் சுருள் அமைப்பில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய சூரிய குடும்பம் வந்து பால் வீதியின் மையத்தில் இருந்து 26,000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்குது அப்படிங்கிறதையும் அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்து பாடல் கேட்கலாம். அதுக்கு முன்பாக விளம்பரம்.
1: மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

7:40 நாம் இணைஞ்சிருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில். இதில் அறிவியல் தகவல்களோட திரையை கேட்டுகிட்டே இருக்கிறோம். நாம் மொபைல் வந்து யூஸ் பண்ணுறோம், பேட்டரி வந்து அப்பப்போ ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்குது, அதாச்சும் சார்ஜ் போட வேண்டியிருக்குது. நம்ம லோக்கல் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் ரீசார்ஜ் செய்யாமல் 50 ஆண்டுகள் செயல்படும் பேட்டரியை வந்து சீனாவில் வந்து கண்டுபிடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. PV100 அப்படிங்கிற இந்த பேட்டரி வந்து ரூபாய் நாணயத்தை விட சிறியது அப்படின்னும், இது 3 வோல்ட்டில் 100 மைக்ரோவாட்ஸ் அளவு மின்சாரத்தை வந்து வெளியிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் குறைந்த மின் தேவை கொண்ட சாதனங்களுக்கு பயன்படக்கூடும் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இது NICL-63 அப்படிங்கிற அணுசக்தி கதிரியக்க ஐசோடோப்பிலிருந்து இதற்கான எரிசக்தியை வந்து பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மெதுவாக சிதைவடையும் போது ஆற்றல் வந்து வெளிப்படப்படுது. நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த பாடல் கேட்கலாம்.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

அறிவியல் தகவல்களுடன் திரையிசையில் இனிய பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 7:52 ஆயாச்சு. விவசாய கழிவுகள்லேருந்து கட்டுமானம் வந்து செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் விவசாயத்திலிருந்து ஆண்டுக்கு 10 கோடி மெட்ரிக் டன் உயிரி பயோமாஸ் கழிவுகள் வந்து வெளியிடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால இதை பயனுள்ள வகையில் மாற்றுவது தொடர்பாக மத்திய சாலை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து ஆய்வு நடத்தியிருக்காங்க. இதில் நெல், உமி, கரும்பு, சக்கை கழிவுகளை வெப்ப வேதியியல் முறைக்கு உட்படுத்தி பசுமை கான்கிரீட் தயாரிப்பில் சிமெண்ட்டுக்கு பதிலாக ஒரு பாதையாக பயன்படுத்தலாம் அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க. இதனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பதோட கழிவு மேலாண்மை, வளங்கள் மறுபயன்பாட்டையும் மேம்படுத்த முடியும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க.

அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. நிறைவு பாடல் கேட்கலாமா? அஞ்சான் திரைப்படத்தில் வந்துட்டு இருக்குது பாடலை கேளுங்க, இணைந்துருங்க. 8:05 குக்கு நேர்விருப்பு பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களோட பாட்டும் கேட்கணுமா, மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் அல்லது குறுஞ்செய்தியோட சேர்த்து நம்ம 10 வினாடிகளுக்குள்ளே பேசி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9443-60794.

0: செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே மூன்றாவது மற்றும் நான்காவது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2229 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் சாலை பணிகள் தரமாக நடைபெற வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தரத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி கூறினார். தமிழகத்தில் 27 தடுப்பணைகள் 206 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். 13 மாவட்டங்களில் இந்த தடுப்பணைகள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். 6 மாவட்டங்களில் 9 அணைக்கட்டுகள் 97 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும். 5 மாவட்டங்களில் 13 கோடி ரூபாய் செலவில் 6 பகிர்வு அணைகள் கட்டப்படும். 35 மாவட்டங்களில் 28 கோடி ரூபாய் செலவில் செயற்கை நிலத்தடி நீர் செறிவூட்டும் குழாய்கள் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் திரு ஆனந்த் வெளியிட்டார். முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கு முன்பு ஒப்பந்தப்புள்ளிகள் கோராமல் பணிகள் நடைபெற்றதா என்றும் வினவியுள்ளார். இதுதொடர்பான அனைத்து விவரங்களையும் மக்கள் முன் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட தங்கள் கட்சி அனுமதிக்காது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்ட கர்நாடகாவிற்கு மத்திய அரசு உதவக்கூடாது என்று கூறினார். காவிரியில் தமிழகத்திற்குரிய நீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் தமிழக அரசு உயர்த்தியுள்ளது போதுமானது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் பால் கொள்முதல் விலை கடந்த 4 ஆண்டுகளாக உயர்த்தப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் நிறுவனங்கள் ஆவின் கொள்முதல் விலையை விட லிட்டருக்கு 12 ரூபாய் வரை கூடுதலாக வழங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 7 ரூபாய் அளவுக்காவது உயர்த்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்கள் மற்றும் இளையோரின் ஜனநாயக உரிமைகளை தமிழக அரசு பறிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 30 ஆண்டுகளாக நடைபெறாமல் உள்ள கல்வி நிறுவனங்களின் மாணவர் பேரவை தேர்தல்களை உடனடியாக நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாள்தோறும் கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா சற்றுமுன் வரை 5-3 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில்

மகளிர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16 21-17 என்ற செட் கணக்கில் கனடாவின் வென் யூ ஜாங்கை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டியும் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் த்ருவ் கபிலா டானிஷா கிராஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மும்பையில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் பிரிவில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனுஷ் சர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார்.

நேரம் 8:06. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைஞ்சிருக்கிறோம். குக்கு நேர்விருப்பு பாடல்கள் நிகழ்ச்சிக்கு நம்ம வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நேயர்கள் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணியும் இன்னும் குரல் பதிவு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியும் பாடல்கள் கேட்குறாங்க. இனிமையான பாடல்கள்லாம் வலம் வரப்போகுதுன்னு எதிர்பார்க்கலாம். வாங்க, இன்றைக்கி நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாரோடது அப்படின்னு பார்த்தோன்னா, மதுரையிலிருந்து விக்னேஷ் ரஞ்சனா கேட்டிருக்காங்க. வேல் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ வந்துகிட்டே இருக்குது.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியோட நாம் இணைஞ்சிருக்கிறோம். அடுத்த பாடல் குரல் பதிவு அனுப்பி பாடலை கேட்டிருக்காங்க, யாருன்னு பாப்போமா?
2: சார் இனியர் வணக்கம், வெங்கடேஸ்வரபுரம் பாலகிருஷ்ணன். படம் சாமுண்டி, பாடல் முத்து நகையே முழு நிலவே. இந்த பாடல் போடுங்க, நன்றி.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: குக்கு நேர்விருப்பு பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற்று உங்களுடைய பாடலை வந்து கேட்கலாம். எப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்பில் குரல் பதிவு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. 10 வினாடிகளுக்குள்ளே பேசி எந்த நம்பருக்கு அப்படின்னா 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு தான். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மேலப்பாளையம் இங்கேருந்து ஹுசைன் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக சிவாஜி படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியோட நாம் இணைஞ்சிருக்கிறோம். நேர்களுடைய விருப்பமான பாடல்கள் வந்துட்டே இருக்கு. நீங்களும் நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலை கேட்கறதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், இல்லைனா குரல் பதிவு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. வாங்க அடுத்ததான் யார் பாடல் கேட்குறாங்க, குரல் பதிவு அனுப்பியிருக்காங்கன்னு கேட்போமா.
2: சார் வணக்கம், மந்தித்தோப்புலேருந்து ஆறுமுக சாமி பேசுகிறேன். எனக்கு மானஸ்தன் படத்துலேருந்து ராசா ராசா உன்ன வச்சிருக்க நெஞ்சிலே பாடல் ப்ளே பண்ணுங்கள் சார். ஓகே, நன்றி, வணக்கம்.

நேரம் 8:30 ஆகுது. நாம் இணைஞ்சிருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 கொக்கோ நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் நம்ம நேர்களுடைய விருப்பமான பாடல்கள்லாம் வளம் வந்துட்டே இருக்கு இல்லையா. அடுத்ததா பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆலங்குளத்திலிருந்து சிவா கேட்டிருக்காங்க அவங்களுடைய விருப்பமான பாடல் அப்படின்னு சொல்லிட்டு. சிகரம் படத்திலிருந்து நம்ம எஸ்பிபி சார் அவர்களுடைய மியூசிக்கில் பாடல் கேட்கலாம். இதுவும் வந்துட்டே இருக்கு.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: 8:36 நம்ம இணைஞ்சிருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியோட. அடுத்ததாக மெசேஜ் அனுப்பி பாடலை கேட்டிருக்காங்க வள்ளிராஜ், பரமேஸ்வரி, ஈஸ்வந்த், ஸ்ரீ, முதிர் மதியோன், சர்வினி, பிரத்திகா, இவங்க எல்லாருக்காகவும் கேட்டிருக்காங்க. திருநெல்வேலி டவுன்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சார்லி சாப்ளின் படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 8:42 இனிமையான பாடல்கள் நேர்களுடைய விருப்பத்தில் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். இது குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி. உங்களோட பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். 94343-36-07-94 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு தான். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் குரல் பதிவு அனுப்பி பாடல் கேட்டிருக்காங்க, யாருன்னு கேட்போமா?
2: வணக்கம் சார், என் பேர் வர்ஷா. ஆசை படத்துலேருந்து கொஞ்ச நாள் பொறுத்தலைவா சாங். நன்றி, வணக்கம்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இன்னும் கூட நேரம் இருக்குது, உங்களோட ரெக்வஸ்ட்டையும் அனுப்புங்க. 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 9444-3306-0794. குக்கு நிகழ்ச்சியில் நேர்களுடைய விருப்பமான பாடல்கள் கேட்டுகிட்டே இருக்கிறோம். அடுத்ததான் குரல் பதிவு அனுப்பி பாடல் கேட்குறாங்க, யாருன்னு கேட்போமா?
1: வணக்கம் சார், தென்காசி மாவட்டம் சாம்பார் உடகரையிலிருந்து ஐயப்பன் பேசுகிறேன். எனக்கு படிக்காதவன் படத்திலிருந்து ஜோடி கிளியங்கே சொல்லு சொல்லு இந்த பாடலை ஒலிபரப்பு செய்யுங்கள். நன்றி சார்.

15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9 மணி, இடைவிடா இசைமலையில் இனிமையான பாடல்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. அடுத்த அரை மணி நேரத்திற்கும் இணைந்திருங்கள்.
2: நீ

35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: நன்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

இதமான இன்னிசைகளோடு நம் இதயத்தை வருடிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9:31. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கிறோம். இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் பக்கங்கள் பேசும் பருவங்கள். நம்முடைய பிள்ளைத்தமிழ் ரொம்ப ஒரு அழகான நூல். எப்படி பருவங்கள் வந்து மாறுபடுகிறது இந்த மனித வாழ்வில் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்கோம். அதில் முதல் பருவமே வந்து பார்த்திங்கன்னா காப்பு பருவம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிள்ளைத்தமிழ் இலக்கியம் வந்து சிறக்கவும் பாட்டுடை தலைவன் மேன்மை அடையவும் வேண்டி இறைவனை பாடும் பருவம் இது அப்படின்னு சொல்லுவாங்க. காக்கும் பருவத்தில் முதற் கடவுளாக போற்றப்படுகிறார் திருமால். வேறு கடவுள்களை காப்பாக கூறும் முறையும் வந்து இருக்குது. அவன்தான் காதற் கிழவன் ஆகலானும் பூவின் கிளத்தியை புணர்தலானும் முடியும் கடகமும் மொய்பூந்தாரும் குழையும் நூலும் குறுமணப்போனும் அணியலும் அப்படின்னு ஒரு பாடல் ரொம்ப அழகாக அந்த பன்னிரு பாட்டியல் வகை பற்றி ரொம்ப அழகாக சொல்லும். தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம். பாடல் இதை வந்துட்டே இருக்கு. பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து

பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் இரண்டாவது பருவமாக செங்கீரை பருவத்தை சொல்லுவாங்க. இது குழந்தையின் ஐந்தாம் மாதத்தில் நிகழக்கூடியது. கீர் என்பதற்கு சொல் அப்படின்னு பொருள்படும் சொல்லுவாங்க. இது குழந்தைகள் மழலையை விட இனிமையான பொருள் தெரியாத ஓசை எழுப்பும் பருவம் அப்படின்னும், ஆடுக செங்கீரை என பாடுவதால் குழந்தை ஒரு காலை உயர்த்தி மறுகாலை மடக்கியும் இருக்கைகளையும் நிலத்தில் ஊன்றி முகத்தை மேலே உயர்த்தி ஆடுதலாகிய பருவம் அப்படின்னும் சொல்லுவாங்க.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: தவறாய் ஒன்றும் செய்யாதே.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

பக்கங்கள் பேசும் பருவங்கள் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில 9:43 ஆகுது. பிள்ளைத்தமிழ்ல அடுத்ததா தாளப்பருவம் பற்றி சொல்லுது. 3ம் பருவம் இதை வைக்கிறாங்க. இது குழந்தையின் 7ம் மாதத்தில் நிகழக்கூடியது. தாள் என்பது நாக்கு. நாக்கை அசைத்து தாளாட்டி குழந்தைகளை தூங்க வைப்பது இந்த பருவம். பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் ஒரு பருவமாக விளங்கும் தாளாட்டு நாளடைவில் தனியொரு சிற்றிலக்கியமாகவும் உருப்பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சி.எஸ். ஜெயராமன் பாடியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாம் கேட்கலாம்.

கொஞ்சம் மொழி குழந்தை செல்வம் நிறைந்ததாலே, நல்ல குலவிழக்காய் மனைவி வந்து அமைந்ததாலே, நல்ல குலவிழக்காய் மனைவி வந்து அமைந்ததாலே, தம்பி தமையன்

அடுத்ததாக தவழும் பருவம் பற்றி சொல்கிறாங்க. குழந்தையின் 9வது மாதத்தில் நிகழ்வது. 9வது மாதத்தில் குழந்தை உட்கார தொடங்கிய பிறகு மகிழ்ச்சியால் கை கொட்டுதல், கையாட்டுதல் போன்ற விளையாட்டுக்கள் அதற்கிடம் தோன்றும். பெற்றோரும் மற்றோரும் கைத்தட்டி காட்டி குழந்தையை அழைப்பதோடு குழந்தையை கைத்தட்டும்படி வேண்டுவர். அடுத்த பாடல் நாம் கேட்கலாம், பொன்னூஞ்சல் திரைப்படத்திலிருந்து.

என்ன பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பிள்ளைத்தமிழின் ஐந்தாவது பருவம் முத்தப்பருவம். குழந்தையின் 11ஆம் திங்களில் மாதத்தை சொல்வது இந்த பருவம். பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் முத்தப்பருவம் சிறந்த பருவமாக கருதப்படுகிறது. குழந்தையை பாராட்டி மடியில் தூக்கி வைத்து கொண்டு அதன் மலரினும் மெல்லிய இதழ்களால் முத்தம் பெற்று மகிழ்தலே முத்தப்பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டுடை தலைவனை குழந்தையாக்கி அதன் முத்தத்திற்கு இயங்கும் கவிஞர்களின் நிலையினை எல்லா பிள்ளைத்தமிழ் நூல்களையும் பார்க்கலாம். அப்போது பாட்டுடை தலைவனின் சிறப்புகள் பலவாறும் புகழப்படும்.

அடுத்ததான் ஆறாவதாக வருகை பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. 13 திங்களில், அதாவது 13 மாதத்தில் நிகழக்கூடியது. இதனை வாரானை பருவம் அப்படின்னும் போற்றுவாங்க. வரவேற்றல்

என்பது தமிழர் பண்பாட்டில் தலை சிறந்த ஒன்று. தத்தி தத்தி தளர்நடையிட்டு வரும் குழந்தையை அருகில் வருக வருக என வாய்குளிர மெய்மகிழ அழைக்கும் பருவம்தான் வாரானை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தையை அவ்வாறு வரவேற்கும் பொழுது அதன் சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. அடுத்ததான் அம்புலி பருவம். அது வந்து ஏழாவது பருவம். அது வந்து சந்திரனை குறிக்கும். அம்புலி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். விண்ணில் விளங்கும் சந்திரனை விளையாட வருமாறு அழைக்கும் பருவம் அம்புலி பருவம். பிள்ளையின் 15 மாதத்தில் இது நிகழும். நடக்க கற்றுக்கொண்ட குழந்தையை அங்குமிங்கும் சென்று காட்சிகளை காண மிகுதியாக விரும்பும். வெண்ணிலவை குழந்தையோடு விளையாட வருமாறு அழைக்கும் போது பாடல் ஒன்றும் பாடுவாங்க. குழந்தையுடன் சரிநிகராக அம்புலியை எண்ணுதல், அம்புலியும் குழந்தையும் வேறுபடுதல், விளையாட வருவதால் ஏற்படும் நலன்களை கூறுதல், இவ்வாறு வருந்தி அழைப்பாங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. நிறைவு பாடல் நம்ம கேட்கலாம்.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரவு 10 மணியை தாண்டும் போது அழகான இந்த இணைய இரவு பொழுதில் இணைந்திருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். தொலைபேசி வழியாக நம்முடைய நேயர்கள் பங்கு பெற்று அவர்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கு நீங்கள் அழைக்கலாம் 0462-256-1132. இன்னொரு நம்பர் கூட இருக்குது 256-1133. வாங்க நிகழ்ச்சியின் முதல் நேர சந்திக்கலாம். இனிமையான பாடல்களால் இந்த இரவை அழகாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? ஓகே, சொல்லுங்க தீபா மேடம். முதல் நேரம் வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
2: நான் பாடும் பாடல் படத்துல இருந்து சீர் கொண்டு வா.
1: ஓகே, பாடல் கேட்கலாமா? நன்றி, பாடல் வந்துட்டே இருக்கு கேட்டு ரசிங்க. நேர்களே, உங்களோட பாடலும் இடம்பெறணுமா, கால் பண்ணுங்க அந்த நம்பருக்கு.

0: வணக்கம். இரவு நிகழ்ச்சி அறிமுக அன்பு அறிவிப்பவருக்கு வணக்கம் சொல்வது உங்கள் அன்பு நேயர் பார்ப்பேன் வசந்த. நலமா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கும் வசந்தா. மேடம் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன் சார்.
1: சரி, சந்தோஷம். என்ன பாடல் கேட்கலாமா? இனிமையான பாடல் தான் கேட்டிருக்கீங்க, கேட்போமா? பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி, நன்றி நிகழ்ச்சியில் வந்ததற்கு. நேர்களை நீங்களும் பங்கு பெறலாம். கால் பண்ணுங்க 0462 256 1133 2 256 1133. நிகழ்ச்சியில் நம்ம பாடல் கேட்கலாம். இசை ஞானியின் இனி இசையில்
2: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா.

35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: பத்து மணி 12 நிமிடங்களில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்து வரக்கூடிய நேர் என்ன பாடல் கேட்குறாங்க? கேப்பா, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
2: சார், புல்லுக்காட்டு வரிசையிலிருந்து முருகேசன்.
1: ஓகே, தென்காசி பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க.
2: ஆமா சார்.
1: ஓகே, சூப்பர் சார். என்ன பாடல் கேட்கலாம் நேர இப்பொழுதுல?
2: மீனவன் நண்பன் படத்திலிருந்து தங்கத்தில் முகம் எடுத்து.
1: அந்த பாடல் வேணும்.
2: அந்த பாடல்.
1: சரி, இதோ வந்துட்டே இருக்கு, கேட்டுருச்சிங்க. உங்களுடைய விருப்பமான பாடல் மீனவ நண்பன் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க பாடல் இதான்.

0: இரவை இனிமையாக்கும் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க நம்ம நேயர்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேர் யாருன்னு கேட்போம். வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், ரேடியோ சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு அப்புறமா பேசுங்களேன்.
1: ஆ சரி,
0: அப்பதான் தெளிவாக கேட்கும். ஓகே சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க, எந்த ஊர்ல இருந்து?
1: துப்பாக்குடியிலிருந்து ஆதி.
0: துப்பாக்குடியிலிருந்து ஆதி சார் வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?

0: கர்ணா படத்துல இருந்து ஏ சப்பா ஏ சப்பா.
1: சரி கேப்பமா? ரைட், பாடல் வந்துட்டே இருக்கு, இப்போ நல்லா சத்தமா வச்சு கேளுங்க. நேர்களை நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறலாம். கால் பண்ணுங்க 0462256111 3 2 மற்றும் 2561 1 3 3.

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். 10:21 வாங்க, அடுத்து நம்ம கூட பேசக்கூடிய நேர் யாருன்னு பார்ப்போம், என்ன பாடலும் கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சார்.
1: சுகமான இரவில் இனிமையாக்கி கொண்டிருக்கும் நமது அறிவிப்பாளர் அவர்களுக்கும் அனைவருக்கும் இரவு வணக்கம் சொல்வது வீரவநல்லூர்ல இருந்து கணேசன் ஐயா.
0: ஓகே, கணேசன் சார் வந்திருக்கீங்க வீரவநல்லூர்ல இருந்து. என்ன பாடல் சார் கேட்கலாம் நம்ம நிகழ்ச்சியில?
1: நாங்கள் நலம் ஐயா, நலம்.
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: பாண்டியன் திரைப்படத்துல உலகத்துக்காக பிறந்தவன் நானே, ஓ அந்த பாடல் போட்டு
0: மனோ சார் பாடுவார். பாடல் கேப்போமா?
1: கேப்போம்.
0: வந்துட்டே இருக்கு. நன்றி நிகழ்ச்சியில வந்ததற்கு. இசைஞானி செய்யல பாடல் இதோ நம்ம கேட்கலாம்.

இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட. நீங்களும் பங்கு பெறலாம், கால் பண்ணுங்க 04-6-2-2-5-6-1-1-3-2 மற்றும் 2-5-6-1-1-3-3. வாங்க நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். இரவு வணக்கம் சார் உங்களுக்கும். நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க திண்டுக்கல் சுந்தர் சார்? எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். நலம் சார், சூப்பர் சார். என்ன பாடல் கேட்கல, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. சரி, கேப்போமா? நன்றி நிகழ்ச்சியில் வந்ததற்கு. பாடல் திண்டுக்கல் வரைக்கும் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிங்க. 10:28 நிமிடங்கள் ஆகுது, நம்ம பாடல் கேட்கலாம். நீதானா அந்த கோயில் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு.

35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இணைந்திருக்கிறோம். 10:33 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சியில் இணையம். அடுத்த நேரம் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு கேட்போமா? வணக்கம். வணக்கம்
2: மகாராஜன் சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
1: ஆஹா, முருகன் சார் சாத்தன்குடியிலிருந்து. நீண்ட இடைவேளைக்கு பிறகு நான் உங்ககிட்ட பேசுறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு பேசி.
2: மகாராஜன் சார் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: ஓகே, சந்தோஷம் சார். என்ன பாடல் சார் அதே மகிழ்ச்சியோட?
2: சார், எனக்கு வந்து பிரியங்கா படத்துல வந்து வனக்குயிலே குயிலே அந்த பாடல் கொடுத்துருங்க சார்.
1: ஓகே, இனிமையான பாடல் தான் கேட்போமா?
2: நன்றிங்க சார்.
1: நன்றி சார். பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க. நேர்களை நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 04-62-256-1132 மற்றும் ஒரு 256-1133.

0: இணைய பாடல்கள் இந்த இரவு பொழுதில் ஒலித்துக் கொண்டிருக்கிற நேயர்களுடைய விருப்ப பாடல்களாக 10:39 ஆகும்போது நிகழ்ச்சியில் நீ அடுத்த நேர் யாருன்னு கேட்போம், என்ன பாடல் கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம்.
1: கொட்டாரத்திலிருந்து
0: அலமையிலுமா? கொட்டாரத்திலிருந்து வந்திருக்கீங்க, நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா. என்ன பாடல் கேட்கலாமா நிகழ்ச்சியில? இனிமையான பாட்டு கேட்டிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. இந்த இரவு பொழுதுல பாடல் வந்துட்டே இருக்கு. அதிசயப்பிறவி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பாடல் இதோ.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 10:45 ஆகுது இரவு பொழுதில். நீளும் இனிய பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார், நான் புதுக்கோடி இருந்து அனுராதா பேசுகிறேன்.
0: ஓகே, வணக்கம் மேடம். நல்லா இருக்கும். அனுராதா மேடம் எப்படி இருக்கீங்க? ஓகே, சந்தோஷம் மேடம். என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: தாலாட்டு படத்துல இருந்து அந்த பாடுது கண்ணு மணி ஏன் பொண்ணு மணி.
0: ஆஹா, ஒரு இனிமையான பாடல் கேட்டிருக்கீங்க. தாலாட்டு பாடலா கேட்கலாமா? ஓகே, வந்துட்டே இருக்கு. படம் பேரும் தாலாட்டு தான். பாடல் கேட்கலாம். இதை வந்துட்டே இருக்கு.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். அடுத்த நேரம் சந்திக்கலாம். நாம என்ன பாடல் கேட்குறாங்கன்னு இப்போ. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா. ராசாத்தி அம்மா, சுப்பையாபுரத்துல இருந்து வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: நல்லா இருக்குமா? நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். ஓகே,
0: சந்தோஷமா. என்ன பாடல்
1: கேட்கலாம்? படத்துல இருந்து நாட்டாம பாடம் பட்ட வெள்ளாம வேலையும் படி.
0: சரி, ஓகே. பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு ரசிங்க. மலேசியா வாசுதேவன் அண்ட் குழுவினர் பாடிய பாடல் இது உங்களுக்காக.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். 10:56 ஆகும்போது நம்முடன் இணையம் அடுத்த நேர் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கும் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறோம் சார், எல்லாரும் நலமா இருக்கிறோம் சார்.
0: சூப்பர் சூப்பர், சந்தோஷம்.
1: பாட்டு
0: சொல்லிட்டீங்க, வச்சிடலாம். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க, பேர் சொல்லிருங்க.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நேயர்களுடைய விருப்பத்தில். அடுத்த நேரம் சந்திக்கலாம். என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேள்வி. வணக்கம்.
1: அன்பான அன்பருக்கு இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம் சார். உங்களுக்கும்
1: மதுரை ஜவகர்புரத்துலேருந்து உங்கள் அன்பு சொன்னேன் ஆண்டனி.
0: ஓகே ஆண்டனி சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, ரொம்ப நல்லமாக இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார், என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: புலம் சுற்றுவாளியின் திரைப்படம் சார். அது மக்கள் ஒரு எத்தனை புரொடியூசர் சொன்னால் அந்த மாதிரி திரைப்படங்களை எடுக்க முடியாது. வெளிநாட்டு நாடுகள் கண்முனை கொண்டு வருவாங்க
0: அந்த டைம்ல.
1: ஆமா, அந்த முஸ்லிம் திரைப்படம் பார்த்திருப்பீங்க. அந்த வகையில்

0: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு நேரம் நான் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கும். நிறைவு பாடல் உங்களோட தான், என்ன பாடல் சொல்லுங்க மேடம்.
1: அடுக்குமல்லி.
0: சரி, ஓகே, பாடல் ஏதோ வந்துட்டே இருக்கு, கேட்டுருசிங்க.

நேர்களே ஒலிக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு நேர்களுடைய விருப்பத்தில் இனிமையான பாடல்கள் பல நாம கேட்டோம். நேரம் இரவு 11:10. நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு காலை 5:50 தொடங்கும். தொடர்ந்து பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இணைந்திருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். முதலில் ஒழிக்கவிருப்பது உள்ளம் கேட்குமே படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் மதுமிதா இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது இட்லி கடை படத்திலிருந்து ஏஆர் அமீன் மற்றும் சுப்லாஷினி இணைந்து பாடல பாடல்.

நேரம் நள்ளிரவு 12:31, 44 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது காற்று வெளியீடு. படத்திலிருந்து அர்ஜுன் ஷாண்டி, ஹரிச்சரன் மற்றும் ஜோனிட்டா காந்தி இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது காக்க காக்க படத்திலிருந்து பாம்பே ஜெயஸ்ரீ பாடியுள்ள பாடல்.
1: ஒன்று ரெண்டு ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

நேரம் நள்ளிரவு 1:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

0: Bengal yesterday to take a 1-0 lead in the two-match series. Sri Lanka, chasing a target of 372 runs of victory, were bowled out for 206 during the post-lunch session on the fifth and final day. Indian left-arm spinner Manav Sathur was the architect of India's victory, taking 6 wickets in the second innings to finish with a maiden 10-wicket match haul in only his second test. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 2:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை, இதில் உரிமை குரல். இந்த படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு ரசிப்போம்.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் உரிமை குரல் இந்த படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். ஒலித்த குரல்கள் கேஜே யேசுதாஸ், பி சுசீலா, டி எம் சவுந்தரராஜன். இனி தொடர்வது தீர்க்க சுமங்கலி என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிப்போம்.

இதுவரை தீர்க்க சுமங்கலி இந்த படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். பாடல்களை பாடினார்கள் வாணி ஜெயராம், எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரி. இனி தொடர்வது அவள் ஒரு தொடர்கதை என்ற படத்திலிருந்து பாடல்கள்.

இதுவரை அவள் ஒரு தொடர்கதை என்ற படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். பாடல்களை பாடினார்கள் பி. சுசீலா, எஸ். ஜானகி, எஸ். பி. பாலசுப்ரமணியம், சாய்பாபா, சதன்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: இனிய ராகம், முதலில் பண்டிட் நீலாடரி சென் அவர்களின் சிதாரிசை கேட்போம்.

0: ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: இனிய ராகம், முதலில் பண்டிட் நீலாடரி சென் அவர்களின் சிதாரிசை கேட்போம்.

ரசிக்லால் அந்தாரி அவர்கள் பாட்டு கேட்டீர்கள். இடம்பெற்றது இனிய ராகம். சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள், டெல்லி அஞ்சல்.

அவர்கள் தவில். துவக்கமாக பாவனுத்த தியாகராஜர் கீர்த்தனை ராகம் மோகனம் ஆதித்தாளம்.

தொடர்ந்து தேவதேவ கலையாமித்தே சுவாதி திருநாள் சாகித்யம் மாயா மாளவ கௌளை ராகம் ரூபகத்தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பேரிக்கை வி வெங்கடராஜு அவர்களின் நாகஸ்வர இசை, கே டி ராமன்ஜி அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மங்காபுதி ஹனுமந்தா, அன்னமாச்சார் சாகித்யம், தர்மபதி ராகம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது பேரிக்கை வி வேங்கடராஜு அவர்களின் நாகஸ்வர இசையினை. கே டி ராமன்ஜி அவர்கள் தவில். சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள், டெல்லி அஞ்சல்.

தொடரும் பாடலை பாடுகிறார் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன். பாடல் இடம்பெற்ற படம் திருமலை தென்குமரி.